0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஸ்கைகாஸ்ட் போன்ற வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பனிப்பொழிவு மற்றும் சீரற்ற பருவநிலை காலங்களில் விமான போக்குவரத்து சேவையை தடையின்றி மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? இதோ நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நேயர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று காலை மாதந்தோறும் 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் 8:00 மணிக்கு ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

காலை 6:02 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம். வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும் ஆகியன கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸின் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கே ஜி நெய்வழங்கும்

0: can rely on key batters like skipper Shubman Gill, Sai Sudarshan and Joss Butler. While all-rounder Jason Holder has strengthened their bowling attack with important wickets in the second half of the season. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: மனம் என்பது ஒரு கோயில் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும், அதில் குடியிருக்கும் இறைவனை எப்படி உணர வேண்டும்? இதனை பாமன் சுவாமிகள் தனது தகராளிய ரகசியம் என்னும் நூலில் மிக ஆழமாக விளக்குகிறார். தகரம் என்றால் இதயம். நம் இதய கோயிலுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிவதே இந்த உரையின் நோக்கம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத 5 பெரும் தவறுகளை பற்றி இந்த நூல் ஆழமாக எச்சரிக்கிறது. அவை பொய், கொலை, காமம், கள் அருந்துதல் மற்றும் களவு. இதில் மிக வியப்பான செய்தி என்னவென்றால், பாமன் சுவாமிகள் பொய் கூறுதலையே முதல் பெரும் பிழையாக வைக்கிறார். பொய் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உண்மையை மறைப்பதே பொய். அது மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் என்கின்றார். நாம் விளையாட்டாக சொல்லும் ஒரு சிறு பொய் கூட பல காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த நற்பெயரையும் மன உறுதியையும் அழித்துவிடும். அடுத்து கொலை. கொலை என்பது வெறும் உடலை அழிப்பதல்ல, ஒருவர் மனதையும் உணர்வையும் காயப்படுத்துவதும் கொலையே என்கிறது இந்த நூல். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே உயிராக உறைந்துள்ளான், ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே இருக்கின்றான் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்தால் அவனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய முடியாது. 3வது காமம். பிறரை தவறான பார்வையில் காணும் மனப்பான்மை. இது மிகவும் வலிமையான குற்றம் என்று நூல் கூறுகிறது. தவமிருந்த முனிவர்களையும் தடுமாற வைக்கும் சக்தி இதற்கு உண்டு என பாமன் சுவாமிகள் எச்சரிக்கின்றார். 4வது கள் அருந்துதல். இதை வெறும் மதுபானம் அருந்துதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கும் எந்த பழக்கமும் கள் என்றே இந்நூலின் பார்வையில் கொள்ளலாம். இன்று அளவுக்கு மீறி கைபேசி பயன்படுத்துவதும் மற்றும் அது போன்ற பழக்கங்கள் பல உள்ளன. மனிதன் எந்த பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அது மெதுவாக அவனுடைய மன அமைதியையும் நேரத்தையும் சிந்தனை திறனையும் கெடுக்கத் தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தோன்றுவது பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடும். அதனால் அறிவை மழுங்கடித்து கடமையை மறக்கச் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதிலிருந்து அளவோடு விலகியிருப்பதே நல்ல வாழ்க்கைக்கான அறநெறி என்பதை இந்த பகுதி உணர்த்துகிறது. 5வது களவு. பிறருடையதை அபகரிப்பது மட்டுமல்ல, பிறரின் நம்பிக்கையையும் திருடுவதும் கூட களவுதான். பொருள் இழப்பை விட நம்பிக்கை இழப்பே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை இந்நூல் உணர்த்துகின்றது. நாம் பாகுபாடு பார்க்காமல் சாதி, மதம், பணம், படிப்பு என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் நம்முடன் பயணிக்கும் அனைவரிடமும் சமமாக அன்போடு பழக வேண்டும். பரபரக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொருட்களை முறையாக கையாள வேண்டும். வீண் செலவும் வீண் ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு மனதை தூய்மையாகவும் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் வைத்து கொண்டால் மனிதன் அமைதியான மனநிலையுடனும் நல்ல மனிதநேயத்துடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நம் இதயமே கோயில். அந்த கோயிலை பொய், வன்மம், ஆசை என்னும் அழுக்குகளால் மறைக்காமல் அன்பாலும் உண்மையாலும் ஒழுக்கங்களாலும் தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இதய கோயிலில் இறைவன் தானே காட்சி தருவான். இதுவே தகராளிய ரகசியம் நமக்கு காட்டும் வாழ்வின் வழி. அன்போடு வாழுங்கள், அமைதியோடு இருங்கள், இறைவன் உங்கள் உடனே இருக்கின்றான்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15 நிமிடம். திசையெட்டும் தமிழ் மணம் வீசும் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை குரல் முதமாய் கேட்கும் நேரம் இது.

நன்மை பெருகும் போது மாறுபாட்டை மறந்து விடுவர், ஆனால் கெடுதல் வருவதற்கு அதனை மிகுதிப்படுத்துவர். குறள் எண் 859 அதிகாரம் இகல்.

குரல் அமுதம் கேட்டோம். இசையால் இறைவனை மனதார வணங்கும் நேரம் இது. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பக்தி மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையின் முதலில் வீரமணிக்கண்ணன் பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் சிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் சிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நார்த் வெஸ்ட், நோ ரிஸ்க்.

நேரம் 6:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நம்ம குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். பக்தி மாலையில் இனி வருவது பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: அன்பான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இஎம் ஹனிஃபா.
1: உம்மை

0: நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வேந்தர் நபிகளின்
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 31 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை

0: தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் ஜூன் 1 முதல் அக்டோபர் 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு செர்ஜாய் கோபிர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதையடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப்பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்

0: தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:55. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்பு.

0: உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில் சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
2: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விளைநெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. அதிக விலைக்கு உரம் விற்றால் நடவடிக்கை, வேளாண்மைத்துறை எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசாயன உரம் உடைகள் அதிக அளவில் விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. உரங்களை விற்பனை முனைய POS இயந்திரம் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு யூரியா உரங்களை தேவைப்படும் அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்யக்கூடாது. யூரியா உரங்களை விற்பனை செய்யும் போது பட்டியலில் விவசாயி முகவரி மற்றும் விவசாயியின் தொலைபேசி எண்ணுடன் விவசாயியின் கையொப்பம் பெற வேண்டும். உரம் விற்பனை நிலையத்தில் உரம் இருப்பு மற்றும் விலைப்பட்டியல் கட்டாயமாக பராமரிக்க வேண்டும். எப்பொழுதும் விற்பனை நிலையத்தில் இருப்பு விவரங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொட்டாஸ் போன்ற உரங்களில் அதிகபட்ச விலைகள் தற்பொழுது மாற்றப்பட்டு வருவதால் புதிதாக வரும் உரம் மூட்டைகளை தனியாக பராமரிக்க வேண்டும் எனவும், உரம் மூட்டையில் உள்ள அதிகபட்ச விலைக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. உர விற்பனையை கண்காணிக்க அந்தந்த வட்டார உர ஆய்வாளர் கடையை தினமும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற மாவட்டங்களிலிருந்து கண்காணிப்பு குழு மாவட்ட கடைகளை சோதனை செய்திட வேண்டும் என வேளாண்மைத்துறை அறிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நார்த் வெஸ்ட், நோரிஸ்ட்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்பு செய்திகள். உலக புகையிலை தடுப்பு தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை பயிற்சி முகாம், இந்திய அரசு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தகவல். காளிகேசம் காளியம்மன் கோயிலுக்கு இன்று பக்தர்களுக்கு அனுமதி இல்லை, வனத்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உலக புகையிலை தடுப்பு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தை அனுசரிக்கும் விதத்தில் நேற்றைய தினம் தமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் புகையிலை விழிப்புணர்வு சிறப்புரையும், புகையிலை போதைக்கு எதிரான போதையில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்குவோம் என்கின்ற உறுதிமொழி எடுத்தலும் நாகர்கோவில் ஹாலிகிராஸ் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இளைஞர்களை பேரிடர் காலங்களில் தயார்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பு. பேரிடர் மேலாண்மை பயிற்சி முகாம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 40 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தேர்வு செய்யப்பட்டு 7 நாட்கள் முழுவதும் தங்கியிருந்து சிறப்பு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சியின் இறுதியில் தமிழ்நாடு அரசு சான்றிதழ் வழங்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காளிகேசம் காளியம்மன் கோவில் பௌர்ணமி பூஜை விழாவிற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என வனத்துறை அறிவித்துள்ளது. வட்டார செய்திகள் கேட்டோம்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோட் வேஸ்ட் நோ ரிஸ்க்.
7: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
11: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
12: இன்ஜினியரிங் இல்லாம
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோட் வேஸ்ட் நோ ரிஸ்க். நேரம் இப்பொழுது காலை 7:05. நாம கேட்டுட்டே இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி நாம் கேட்கலாம்.
13: முற்றத்தில் இன்று

குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

0: இந்த நீடித்த நிலையான வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லண்ணே?
1: ஆமா, மத்திய அரசு திட்டம்.
0: அதனுடைய சாராம்சத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே.
1: தம்பி, நீடித்த அப்படிங்கும் போதே உனக்கு புரியாண்டாமா? ரொம்ப நாட்களுக்கு பலன் தருகமாய் நிலத்துல வந்து சில மாற்றங்களை செய்து வேளாண்மை செய்யும் போது அதனுடைய பலன் நீடித்த அளவுல இருக்குங்கிறதான் நீடித்த வேளாண்மை. புரியுதா?
0: புரியுதுண்ணே. எவ்வளவு ரத்தின சுருக்கமா அருமையில புரிய வைக்கிறீங்க.
1: ஏய், எத்தனை கிளாஸ் இப்ப கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு கிளாஸா கொண்டு வரீங்க? மனைவியை கூட்டிட்டு வந்திருக்காரா? ரெண்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்காரா? அவருக்கு மட்டும் கொண்டு குடுக்கீங்க? தம்பி, ஏதா நினைச்சுக்கிடாப்பா, நீ இந்த பானகத்தை குடி. குடி.
0: என்ன கோயில்ல மத்தியானம் சாப்பாடா இருக்கும் போல இருக்கே.
1: தம்பிக்கு விஷயமே தெரியாதா? எந்த ஆலயத்திலயும் இப்ப ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொன்னா அன்னதானத்துக்கு குறவு இருக்காதுப்பா. அந்த பக்கமா பாரு, புக மூட்டத்தை பாரு, தள்ளி பாரு.
0: என்ன சாமியான போட்டிருக்க கூடிய தூரத்தை பார்த்தா ஒரு 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுல இல்லன்னு ஏற்பாடு பண்ணிருக்கு.
1: ஏ தம்பி, தருவான்ப்பா. நோட்டை கொண்டு நீட்டுறீங்க, பானகத்தை குடிக்கிட்டப்பா, அதுக்கு மேல நோட்டை கொண்டு நீட்டுறீங்க. தம்பி எவ்வளவு பெரிய மனசுக்காரன், தருவான்ப்பா.
0: என்னன்னு கேக்குறாங்க.
1: எல்லாரும் மனமும் வந்து உபயம் பண்ணுவாங்க. தம்பிக்கு பானகத்தை தந்த கையோடி நோட்ல ஏதாவது எழுத வாய்ப்பு இருக்காப்பா?
0: ஏமா, நான் சொன்னா வீட்டுக்கு போன்னு சொன்னேன், நீ கேட்காம உன் கட்டாயத்துல தானே எங்க கோயிலுக்கு வந்தோம். எடு நோட்டை, ஒரு 1000 ரூபாய் எடு. என்னது 500 ரூபாய் தான் இருக்கா? இடமா இருக்கத.
1: ஏ தம்பி, என்னப்பா பானகத்தையும் குடிக்க மாட்டாங்க, அவளையும் பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்க, அவ என்னவோ சொல்லிட்டு இருக்கா. ஏ 500 ரூபாய் கொண்டு வந்துட்டாளா? தம்பி, உன் வீட்டுல ரொம்ப பெரிய மனுஷக்காரி இல்லையாப்பா?
0: ஆமா ஆமா, கொஞ்சம் பானகத்தையும் தந்துகிட்டு கை நீளம்னு சொல்றா. கோயிலுக்கு நாங்க குடுப்போம், இருந்தாலும் இன்னைக்கு ஏற்பாடு இல்லாம இல்ல வந்துட்டோம். ஏனே இந்த நீடித்த நிலையான வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லண்ணே?
1: ஆமா, மத்திய அரசு திட்டம் எல்லாம் தெரிஞ்சுகிட்டு தெரியாத மாதிரி அண்ணன் வந்து கேக்குறியா?
0: ஏனே நான் உங்ககிட்ட இந்த தகவல்களை பேசும்போது பல தகவல்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும்னே.
1: அப்ப பத்திரிகையில படிச்சத அப்படியே அலைபேசியில பதிவு பண்ணி கொண்டு வந்திருக்கிற இல்லையா?
0: ஆமாண்ணே ஆமாண்ணே.
1: சொல்லுப்பா பாப்பா, அந்த திட்டத்தை பத்தி சொல்லு.
0: இதனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா மண்ணின் வளத்தை மேம்படுத்துறது.
1: சொன்னனா? நான் சொன்னனா?
0: சொன்னீங்கண்ணே.
1: அடுத்தால?
0: அதுக்கு பிறகு நீர் காற்று அசுத்தமாகறத வந்து கட்டுப்படுத்துதல்.
1: புரியுதா? இயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில சுற்றுப்புற சூழல் பாதிக்காது, செயற்கை ரசாயனம் அப்படிங்கிற நிலைக்கு போகும்போதுதான் அசுத்தமடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இயற்கை உரம்னு ஒரே வார்த்தையில சொன்னனா?
0: ஆமாண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, இயற்கை வளங்களை பாதுகாத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சாதா பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு பதிலா சூரிய சக்தியுடன் கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தலாம், இதனால இயற்கை பாதுகாக்கப்படும் போட்டிருக்கே.
1: என்ன கணேஷா, ஏன் வந்து நின்றுட்டு இருக்க? ஓ, தீபாதாரணைக்கு நேராயிட்டா? நான் வந்தாதான் தீபாதாரணம் நடக்குமா?
0: ஏய் பாரம்மா, நீ கேள்விப்பட்டிருக்கியா, உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாரு, இவருக்கு இருக்க மரியாதை பாரு. இவரு போனாதான் தீபாதாரணையா 10,000 மக்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில. ஏய் சீக்கிரம் வாமா வாமா, இவரு கூட போனா சாமிய மின்னுக்கு நின்னு கும்பிடலாம். லே அம்மைய கையப்பிள்ள.

0: பழனி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நார்த் வெஸ்ட், நோரிஸ், கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:10. நம்ம குமரி பண்பலை 101 இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: காதல் கேட்கின்றதா?
3: அழகா ஃப்ராக் போட்டுட்டு வந்திருக்க கூடிய செல்லக்குட்டியோட பேர் என்னமா?
4: வெர்னா.
3: வெர்னா, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 3rd ஸ்டாண்டர்ட்.
3: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
4: அம்மா, அப்பா, நான்.
3: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா?
4: அம்மா பேரு ஜான்சி, அப்பா பேரு ஜெகன் பிரணேஷ் பிரபு, என் பேரு பெர்னா.
3: சரி, அழகா எல்லாருக்கும்

0: சொல்லியாச்சு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா?
1: ஆமா.
0: அவங்க பேர்லாம் சொல்றீங்களா?
1: தியா, ஏடன், ஜியானா, ஆலின், பனானி.
0: இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவங்க கூட எல்லாம் என்ன விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
1: ராஜகிருஷ்ணபுரம்.
0: இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: ஓடி

0: சரி, அழகா இங்கிலீஷ் ரைம்ஸும் பாடியாச்சு. வேற உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் மக்களே?
1: மேக்ஸ்.
0: மேக்ஸ் தான் நல்லா பிடிக்குமா? சரி, மேக்ஸ்ல அப்போ உங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் அப்படிதானே? எது வரைக்கும் நீங்க கரெக்டா படிச்சிருக்கீங்க? 5 வர படிச்சிருக்கீங்க. 5 டேபிள்ஸ் சொல்லுங்க பாப்போம்.
1: 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 5 6s are 30, 5 7s are 35, 5 8s are 40, 5 9s are 45, 5 10s are 50.
0: ஓகே, அழகா சொல்லியாச்சு. பெர்னா குட்டி, சின்ன பிள்ளையா இருக்கிறீங்களா? பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
1: கலெக்டர்.
0: கலெக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சி எல்லாம் அழகா பேசுனீங்க, கண்டிப்பா நீங்க கலெக்டர் ஆவீங்க. வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:02 இளைய பாரதம். இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஆர்.ஏ. ஆஷிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக்கும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நார்த் வெஸ்ட், நோரிஸ். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் பரதநாட்டிய கலைஞர் தேரூர் பொன்னம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்

0: சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒலிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்

0: இருந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி ஒரு பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக சுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ எடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ எடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ எடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2 இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
2: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
3: பாட்டில் வார்ட்ராப்,
2: ஷோகேஸ் பொருட்கள்,
3: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
2: தரத்திற்கு ஏற்ற விலையில்

0: நிறைவாய் வாங்கிட.
1: டிஜிமார்ட், இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோவில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் மிஸ் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
6: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
7: மிஸ் கன்னியாகுமரி.
8: சேவை செய்திகள் கேட்கலாம். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் வைகாசி மாத வழிபாட்டில் இன்று காலை மணி 8:30 வழிபாடு, காலை மணி 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 வெள்ளி அங்கி சாற்றி சிறப்பு வழிபாடு, மாலை மணி 6:30 திருவிளக்கு வழிபாடு, இரவு மணி 7:30 வழிபாடு. கருங்கல் கூனாலுமூடு ஸ்ரீகண்டன் சாஸ்தா பத்ரகாளி இசக்கியம்மன் திருக்கோவில் 11வது வருஷாபிஷேக விழாவில் இன்று காலை 8:00 பால்குட ஊர்வலம், காலை 11:00 ஸ்ரீ கண்டன் சாஸ்தா, ஸ்ரீ பத்ரகாளியம்மன், ஸ்ரீ இசக்கியம்மன் மற்றும் உப தேவதைகளுக்கு அபிஷேகம், பகல் 12:00 உச்ச பூஜையும் தீப ஆராதனையும், இரவு 7:00 சிறப்பு பூஜையும் தீப ஆராதனையும். மேலச்சங்கரன்குழிவூர் ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீரோ தாரண புனர் புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5:00 மங்கள இசை, மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7:00 பஜனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதுக்குட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதுக்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராக இருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவார்கள். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் 2026 மாணவர் சேர்க்கைக்கு www.skilltraining.gn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITIயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப பயிற்சிகள், புதிய தொழில்நுட்ப பிரிவுகள் தொடங்கப்பட உள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 750 ரூபாய் மாதம், 750 ரூபாயும் பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள் மற்றும் 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04652261463.

மூன்று, அலைபேசி எண் 9499055806. நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 இருந்து சேவை செய்திகள் கேட்டோம்.

0: நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
4: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே.
3: என்ன மன்னா, சுற்றுலா செல்கிறேன், சந்தோஷத்தை வாங்க போகிறேன் என்று கூறினீர்கள், இன்னுமா கிளம்பவில்லை?
4: என்னை சுற்றுலாவிற்கு அனுப்பிவிட்டு நீர் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறீர்? அதுதான் நடக்காது. இங்கிருக்கும் வேலைகளை எல்லாம் உம்மிடம் ஒப்படைத்து விட்டுதான் நான் சுற்றுலாவிற்கு புறப்பட வேண்டும்.
3: இந்த மன்னர் சுற்றுலாவுக்கு போனால் நான் மட்டும் இந்த அரசவையில் ஜாலியாக இருக்கலாம் என்று நினைத்தால் ஒரு நாள் கூட சந்தோஷமாக ஃப்ரீயாக நம்மை செயல்பட விடமாட்டார் போல இருக்கிறதே. என்ன வழி என்று யோசிப்போம். எப்படியாவது மன்னரை இங்கிருந்து கிளப்பி விட வேண்டும்.
4: என்ன யோசனையில் ஆழ்ந்திருக்கிறீர்? எந்த கோட்டையை பிடிக்க போகிறீர் மந்திரியாரே?
3: நமது அரசவையை தான் மன்னா.
4: என்ன கூறினீர்?
3: ஐயோ, உளறிவிட்டேன். அது வந்து மன்னா, தாங்கள் சுற்றுலா செல்வதற்கு சிறந்த இடம் ஏது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் மன்னா.
4: நானே உம்மிடம் கேட்கலாம் என்று நினைத்திருந்தேன், நீரே யோசித்து விட்டீர். சரி, கூறும், எந்த இடத்திற்கு சுற்றுலா செல்லலாம்?
3: இப்போது செல்வதென்றால் ஊட்டி சரியான இடமாக இருக்கும். இது சீசன் டைம் என்பதால் சிறப்பாகவும் இருக்கும். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் நீலகிரி மாவட்டம் முன்னிலை பெறுகிறது மன்னா. குளுமையான காலநிலை, மேகங்களை உரசும் மலை முகடுகள், பனிமூட்டம் என சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக நீலகிரி மலை பிரதேசம் உள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்ல மன்னா, பல்வேறு இடங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் ஆகியவை முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளன மன்னா. அங்கு செல்வதாக இருந்தால் மறக்காமல் குன்னூர் சிம்ஸ் பூங்காவிற்கு சென்று விட்டு வாருங்கள்.
4: ஏன் சிம்ஸ் பூங்காவிற்கு செல்ல வேண்டும்? அப்படி என்ன
3: மன்னர் வேண்டே, 1874 குன்னூரில் துவங்கப்பட்ட சிம்ஸ் பூங்காவில் 100 பழமை வாய்ந்த 1200 வகையான தாவரங்கள் உள்ளன. இங்கு பல்வேறு அரிய வகை மரங்களும் உள்ளன. பூங்காவின் 150th ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் இங்குள்ள மரங்களின் விவரங்களை சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் விதமாக QR கோடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் வழியாக மரங்களின் தாவர பெயர், பூர்வீகம், எப்போது நடவு செய்யப்பட்டது, மரங்களின் சிறப்பு அம்சங்கள் உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியுமா?
4: காலத்திற்கு தகுந்தது போல நவீன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அப்படி எனில் இந்த மரங்களை பற்றிய குறிப்புகளை எடுப்பதற்கு நோட் பேட் பென் தேவையில்லை என்று கூறுங்கள். ஆனால் மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். 1200 வகை தாவரங்கள், மரங்கள் இருப்பதாக கூறுகிறீர், அனைத்திலும் QR கோட் வைத்திருக்கிறார்களா?
3: மன்னர் வேண்டே, 350 மரங்களின் விவரங்கள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டு QR கோடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், தற்போது 10 மரங்களுக்கு QR கோட் போர்ட் மரத்தின் அருகில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்.
4: மந்திரியாரே, நமது அரண்மனையிலும் இந்த QR கோட் முறையை பயன்படுத்த வேண்டும்.
3: எதற்கு மன்னா QR கோடை பயன்படுத்த முடியும்?
4: எனது வாள், வேல், கேடயம், போர்க்கவச உடை, மற்ற ஆயுதங்கள், இவற்றிலெல்லாம் QR கோட் ஏற்படுத்த வேண்டும். அரண்மனைக்கு வருபவர்கள் இந்த QR கோடு மூலம் இவற்றை நான் எந்த

0: போரில் பயன்படுத்தினேன், எந்த நாளில் பயன்படுத்தினேன், எப்போது உருவாக்கப்பட்டது என்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அல்லவா?
1: எப்படியும் இந்த கியூஆர் கோடை போட்டு பார்த்தாலும் எந்த தகவலும் வரப்போவதில்லை. இந்த ஆயுதங்களை மன்னர் பயன்படுத்தவே இல்லையே, பின்ன தகவல் எப்படி வரும்?
2: வரும்,
1: ஆனால் வராது.
0: என்ன முணுமுணுப்பு?
1: அது வந்து இந்த கியூஆர் கோடு மூலம் தங்களது புகழ் மென்மேலும் வளரப்போகிறது என்று கூறினேன்.
0: அதானே பார்த்தேன்.
3: இன்றைய குறுஞ்செய்தி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:36. இன்றைய காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கி ஹார்ட் பீட்டை கலக்கலாக மாற்ற வருகிறது தென் குமரி தேனலை. குமரி பண்பலை 101 புறப்படும் இசை அலை. தென்குமரி தேனலையில் இனி பொது அறிவு கேள்விக்கான நேரம் இது. இன்றைய பொது அறிவு வீணா. வாக்கி சார் என்று அழைக்கப்படுபவர் யார்? இன்றைய பொது அறிவு கேள்வி மீண்டும் ஒரு முறை. வாக்கி சார் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதிலை யுவன் சங்கர் ராஜா இசையில் வாலி வரிகளில் எஸ் பி சரண், யுகேந்திரன் குரல்கள்ல கோவா திரைப்பட பாடலை கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாமா?

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரம் 7:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? முதலில் பொது அறிவு வினா. வாக்கி சார் என்று அழைக்கப்படுபவர் யார்? இனி பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். வாக்கி சார் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். இனி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். திருநாவுக்கரசர் பிறந்த ஊரு திருவாமூர். திருநாவுக்கரசருடைய காலம் கிபி 7 திருநாவுக்கரசருடைய அப்பா அம்மா புகழனார், மாதினியார். திருநாவுக்கரசருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் என்ன அப்படின்னா மருள் நீக்கியார். தே வாரம் என்றால் தெய்வத்தன்மையுடைய பாடல்கள் என்று பொருள். தே ஆரம் என்றால் தெய்வத்துக்கு சூட்டப்பட்ட பாமாலை என்று பொருள். நம்ம திருநாவுக்கரசரோ தேவாரத்துல 4, 5, 6 திருமுறைகளை பாடியிருக்காங்க. திருநாவுக்கரசருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அப்பர், தர்மசேனர், வாகீசர், தாண்டகவேந்தர் என பல பெயர்கள் இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம நாமார்க்கும் குடியல்லோல் நமனையஞ்சோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை போன்றவை திருநாவுக்கரசருடைய பாடல் வரிகள்ல ரொம்பவே புகழ் பெற்றவையா இருக்குது. இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. வாக்கி சார் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாக்கி சார் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். தென்குமரி தேனலையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது AR ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் AR ரஹ்மான் குரலில் பம்பாய் திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலையில் இனி கேட்கலாம்
6: தேதியும் செய்தியும்.
7: இன்று மே மாதம் 31 தேதி.
6: உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இன்று.
7: உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் சேர்ந்து 1987 ஆண்டு இத்தினத்தை சிறப்பு நாளாக அறிவித்தது.
6: மனித உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றான புகையிலையை பற்றிய ஓர் விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவே இந்நாள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
7: அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மேன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: அமெரிக்க கவிஞரும் இதழாளரும் கட்டுரையாளருமான வால்ட் விட்மேன் அவர்கள் 1819 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
7: கடந்த நிலைவாதம் மற்றும் யதார்த்தவாதம் ஆகிய இரு இலக்கிய

0: இலக்கிய இயக்கங்களின் கூறுகளையும் இவரது படைப்புகளில் காணலாம்.
1: இவர் அமெரிக்க கவிதை உலகின் பெரும் புள்ளிகளுள் ஒருவராகவும் புதுக்கவிதையின் முன்னோடியாகவும் கருதப்படுகிறார்.
0: பிராங்க்ளின் ஈவன்ஸ், லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் ஆகியவை இவரது படைப்புகளுள் சிலவாகும்.
1: இன அடிப்படையில் அனைவருமே சமம் என்ற கருத்தினை இவர் தனது படைப்புகளில் வலியுறுத்தியுள்ளார்.
0: ஜெர்மானிய நுண்ணுயிரியலாளர் ஜூலியஸ் ரிச்சர்ட் பெட்ரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆயிரத்தி 1852 இதே நாளில் பிறந்த ஜூலியஸ் ரிச்சர்ட் பெட்ரி அவர்கள் புகழ்பெற்ற பாக்டீரியா அறிவியலாளரான ராபர்ட் கோக்கின் உதவியாளராக பணியாற்றிய போது உயிரணுக்களை வளர்க்க பயன்படுத்தப்படும் பெட்ரி டிஷ் எனப்படும் கண்ணாடி கலனை முதன் முதலில் வடிவமைத்தவர் ஆவார்.
0: இவரது கண்டுபிடிப்பால் நோய்களுக்கு காரணமாகும் நுண்ணுயிரிகளை எளிதாக அடையாளம் காண முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: 1800 சேர்ந்த இசையமைப்பாளர் ஜோசப் ஹைடன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: புகழ்பெற்ற மேற்கத்திய இசையமைப்பாளரும் இசை அறிஞருமான ஜோசப் ஹைடன் அவர்கள் 1732 இதே நாளில் பிறந்தார்.
1: சிம்பனி எனப்படும் ஒத்தினி இசைக்கும் ஸ்ட்ரிங் குவார்ட்லெட் எனப்படும் நால்வர் நரம்பு இசைக்கும் தந்தை என்று இவர் புகழப்படுகிறார்.
0: தனது வாழ்நாள் முழுவதும் இசைக்கு புகழ்பெற்ற வியன்னாவில் வாழ்ந்த இவர் இசை மேதை மொசாட் அவர்களின் நெருங்கிய நண்பராக இருந்தார்.
1: உலகின் 3வது மிகப்பெரிய மணிக்கூண்டு கோபுரமான லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் உள்ள பிக்பென் கோபுரம் 1859 இதே நாளில் இயங்க துவங்கியது.
0: சாகித்ய அகாடமி விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் கமலாதாஸ் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: கமலா சுராயா அல்லது மாதவி குட்டி என்ற இயற்பெயரினை கொண்ட மலையாள எழுத்தாளர் கமலாதாஸ் அவர்கள் மலையாளத்திலும் ஆங்கிலத்திலுமாக ஏராளமான சிறுகதைகள் மற்றும் கவிதைகளை எழுதியுள்ளார்.
0: இவரது தன் வரலாறான என் கதா மிகவும் புகழ்பெற்றதாகும்.
1: இவர் தனது இலக்கிய படைப்புகளுக்காக பென் ஏசியன் பொயட்ரி விருது, கேரள சாகித்ய அகாடமி விருது, ஆங்கில சாகித்ய அகாடமி விருது, கேரள அரசின் சிறந்த கதைக்கான விருது, வயலார் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற இவர் 2009 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் ஏராளமான பாடல்களை பாடியுள்ள திரைப்பட பின்னணி பாடகர் கே என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் குன்னத் அவர்கள் 2022 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
10: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
9: EEE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
10: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
9: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு.
10: 0465225390.

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
0: கால் 7900447 3872.

நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை

நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக்கும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் பரதநாட்டிய கலைஞர் தேரூர் பொன்னம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. என்ன தலைப்பு அப்படின்னா, எந்த வேலை செய்யும் போது நேரம் போவதே தெரியாத அளவுக்கு மிகவும் ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள். இந்த தலைப்புல தான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே, இன்று மாலை 4:02 நம்ம குமரி பண்பலை 101 இலக்கியத்தில் என் பயணம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் நாகர்கோவில் நாஞ்சில் நெடுமாறன் அவர்கள். மாலை 5:02 வானொலிக்கு 90 சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சியின் 2 பகுதி கிரேஸ் கல்வியல் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருப்போம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தென்குமரி தேனலையில இப்போ நாம வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 25 ரூபாய், நாட்டு தக்காளி 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி கிழங்கு 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றிற்கு 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவ் சவ் 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 68 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 150 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 65 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேபு கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 40 ரூபாய், காராமணி 30 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. இனி பழங்களின் விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், பப்பாளி பழம் 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி சாரம் 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1700 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. இதுவரை நெல் விலை விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இன்றைய காலை நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அணைகளின் நீர்மட்டம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? பேச்சிப்பாறை அணை 24.97 அடி, பெருஞ்சாணி அணை 33.90 அடி, சிற்றாறு அணை 1 6.69 அடி, சிற்றாறு அணை 2 6.79 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 18.04 அடியாக உள்ளன. அணைகளின் நீர்மட்ட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: நாகர்கோயில் மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியும் ECEM.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில்

0: உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
9: அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை.
10: மாபெரும்
1: கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11:00 டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8:00 சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:09. தென்குமரி தேனிலையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது சிற்பி இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள்ல மனோ சித்ரா ஆகியோர் குரல்கள்ல மேட்டுக்குடி திரைப்பட பாடல்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை. நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக

0: தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேயர்கள் கேட்கலாம். சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைப்பால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைப்பால்.
5: முகத்தில்
6: நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாயிடுவாங்க போல இருக்கு, அதனால தான் விடாம பேய் மழையா கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாயிட்டா உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களானால் மாதம் 3 பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்களெலாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன்.
2: சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைப்பால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைப்பால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைப்பால்.
1: நேரம் 8:36. இனிமையான

0: காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம் கே கே எக்ஸ்பிரஸில் சூப்பர் ஹிட் திரைப்பட பாடல். கேட்பதற்கு முன்
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு
6: நிஷ் கன்னியாகுமரி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை.
7: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
8: ஒரே கிளிக்லயா அற்புதம்
9: மாட்டிக்கிட்டீங்க.
10: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
14: அந்த இயரிங்க காட்டுங்க.
15: போச்சுவோம் பிரைஸ் மணி.
14: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
15: வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
14: எங்க?
15: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
14: நோ ப்ரோக்கரேஜ்,
15: நோ ஹிடன் ஃபீஸ்.
14: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
15: RBI சொல்கிறது,
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
16: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil, Emergency Services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
17: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
0: கேகே எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்காகவே வரப்போகுது தேவா இசையில வைரமுத்து பாடல், வரிகள்ல ஹரிணி, குரல்ல குஷி திரைப்பட பாடல்.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது கே எக்ஸ்பிரஸ். இன்னும் சற்று நேரத்தில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி.

வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தூரலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கை குலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு

0: கடைபிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிப்பாய் எழ வைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்களில் கூறுகையில்,
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 நான் கேட்டுட்டு இருக்கேன். தருமபுரி பண்பலையில ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பா இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலையில 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புணல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவை விருப்பம் இதுல வந்து பங்கு கொள்ற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதா நம்ம பண்பலை இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில ஒளிபரப்பாகிற தமிழில் செய்திகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. குறிப்பா வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வேலை வாய்ப்பு செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகள்ல சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நான் கருதுறேன். வாய்ப்புக்கு நன்றி.
2: வணக்கம், என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா, நான் சென்னையிலேருந்து பேசுறேன். நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்திலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியா இருக்கும் போதோ இல்லை ஏதாவது வேலை செய்யும் போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட் இல்லாத டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ரேடியோல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷன் பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 சாங்ஸ் போடுவாங்க, 90 சாங்ஸ் போடுவாங்க, 2K சாங்ஸ் போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அவசர காலத்துல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலாம்ன்றத பத்தி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற ஃபீலே வந்து கிடைக்காது. ஸோ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், என் பேர் சௌமியா ஃப்ரம் அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே, ட்ரை பண்ணதுதான். சீரியஸா சொல்லணும்னா நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்சிமம் எல்லா ஷோவுமே கேட்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம பேரு, நம்ம ஊரு, அப்புறம் நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அதை நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருதே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்எம் சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடன்னு தான் சொல்லணும். நான் வந்து மேக்சிமம் கேக்குற எஃப்எம் அப்படின்னா தர்மபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்சிமம் கேப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தம்பட்டி கிராமத்திலிருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டே போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள், ராஜச்ச மாணவர்கள்லாம் பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்களா பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன். பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேப்பாங்க, அதனால எனக்கு கேக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள் எல்லாம் இதுல போடுவாங்க, அதுல யார் வெற்றி பெற்றதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் விரும்பி கேப்பேன். ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போவாத கோயிலை பத்தி சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க, அதனால அத்தனை செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கிட்ட கூட இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க, நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன், சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் பேசுறேன். ரேடியோல கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க. எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க, அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவை போய் பேசணும் ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால நானும் எங்க பாப்பாக்கு ஏபிசிடி திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். எஃப்எம் வந்து நிறைய டாக்டர்களா பேசுவாங்க, அந்த கொலை காலத்துல என்னென்ன பண்ணணும், குளிர் காலத்துல என்னென்ன பண்ணணும், புற்றுநோய் வராத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், விலங்குகளுக்கும் புற்றுநோய் வராதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு நோய் வராம இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க, எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும் சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க. எங்க அப்பாவோட போட்டோகிராஃபர், எங்க அப்பா வந்து நிறைய போட்டோகிராஃபர் பேசுகிறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் தான்.

ஹோட்டல் வசம் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவியல் செய்திகள், தமிழ் செய்திகள் தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதான் படிச்சு உங்களுக்கு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் ஏற்காடு.

கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மன சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள்

0: நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களை. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்

0: போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும்
2: வசந்த அழைப்பு.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நேயர்களுக்கு ஒரு அன்பான காலை வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் ஆர்ஜே ரீத்திகா. நமக்கு ஃபேவரைட்டான பாடல்களை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒலிக்க கேட்டோம் அப்படின்னா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதே உங்கள் ஃபேவரைட் பாடல்களை உங்கள் ஆல் டைம் ஃபேவரைட் குமரி பண்பலைட்டில் கேட்டால் அதற்கான நிகழ்ச்சி தான் இந்த வசந்த அழைப்பு. உங்கள் விருப்ப பாடல்களை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 260-2240 மற்றும் 290-7222. முன்னழைப்பாக 04652. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், ராமன்புதூர்ல இருந்து பேசுறீங்களா சார்? வணக்கம் சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்? இதய கோயில் திரைப்படத்துல இருந்து பாட்டு தலைவன் பாடல் வேணும் இல்லைங்களா சார்? நிகழ்ச்சியில் இணைந்த முதல் நேயர் நீங்க தான். நீங்க இணைந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி சார்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: நமது குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். இனிய காலை வணக்கங்கள் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? என்ன சார் பேர் சொல்லுங்க
3: சார்.
2: எஸ்பி செல்வம். சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும் சார்?
3: பாலாட்டு பாடத்திலிருந்து
2: இணைப்பில் இருங்க சார். நன்றி, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.
3: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோர்த்வெஸ்ட் நோரிஸ்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நாகராஜன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?

0: என்ன பாட்டு
1: பாடல்
0: சார்? படம் சார்?
1: பூவிழி வாசலிலே.
0: பூவிழி வாசல் இல்லையில இருந்து என்ன பாட்டு?
1: சின்ன சின்ன ரோஜா பூ. அந்த பாடல்,
0: அந்த பாடல் வேணும் இல்லையா? இணைப்புல இருங்க சார், நீங்க பாடல் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேனியர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்ததுதான். அடே
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 9:23. குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நம்ம வசந்த அழைப்பில் நிறைய நேயர்கள் வந்து அவங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்
6: சகோதரிக்கு. உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
0: உற்சாகமான காலை வணக்கங்கள் சார். உங்களுக்கு
6: எனக்கு வெற்றி விழாங்கிற படத்துல இருந்து டிவி சிமிச்செடுத்து பூவ முடிஞ்சி வந்த புது பொண்ணு அப்படி தோங்குற இனிமையான பாடல் இந்த காலை நேரத்துல நேர்களுக்கு அவண்டி எனக்கு அவண்டிங்கம்மா.
0: நிச்சயமா தந்துடலாம் சார், தந்துடலாம். இணைப்பிலே இருங்க. இணைந்ததற்கு நன்றி.
6: வாய்ப்புக்கு நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: Consciously super speciality hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram angioplasty open heart surgery pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously super speciality hospital

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மான் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மான் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு.
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேயர்கள் இணைந்திருக்கிற நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் இணையிருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கங்கள் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு?
2: ஆமா, எப்படி மேம் இருக்கு நம்ம குமரியில கிளைமேட் எல்லாம்?
1: ரொம்ப நல்லா இருக்கு. மழை அப்பப்ப தூத்திட்டு இருக்குது.
2: பயங்கர மழையா இருக்கு, வெயிலா இருக்கு, கொஞ்சம் மழையா.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: பிரியமான தோழி, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து காற்றே பூங்காற்றே அப்படிங்கிற சாங். இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
1: ஓகே, நிச்சயமா. நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு சென்னை

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் 9:37 ஆயிட்டு இருக்குது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் குமரி பண்பலை 101. வணக்கம், யார் அங்கிருந்து வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்க இல்லையா? அந்த சூப்பரான மைண்ட் செட்டோட என்ன பாட்டு கேட்க போறீங்க? அந்த பாட்டு வேணும் இல்லையா? நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க. நன்றி நன்றி.
2: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில், குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் தொடர்ந்து இணையும் நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: எறும்புக்கடல இருந்து கௌரி பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும்?
5: ரிஷிமுனத்துல இருந்து நேரம் இது.
4: என்ன பாட்டு, என்ன படம் சார்? மேம்,
5: ரிஷிமுனம்.
4: ரிஷிமுனம், ரிஷிமுனத்துல இருந்து
5: நேரம் இது.
4: நேரம் இது அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இணைந்ததற்கு நன்றி.
5: நன்றி மேடம்.
4: நன்றி.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
1: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: அந்த இயரிங்க காட்டுங்க.
3: போச்சுவோம் பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
3: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
3: ஹா?
2: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரிப்பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்வெஸ் நோ ரிஸ்க். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் வந்து சுங்காங்கடை ராதா மனோகரன்.
5: சுங்காங்கடையில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும்?
6: கனிமுத்து பாப்பா இந்த படத்துல சொந்த அந்த பாட்டு,
5: அந்த பாடல் வேணும் இல்லையா? நீங்க கேட்ட அந்த பாட்டு வந்துட்டே இருக்குது. நன்றிங்கம்மா, நன்றி, இணைந்ததற்கு நன்றி.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நேரம் 9:53 ஆயிட்டு இருக்குது. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல?
5: அழகிய
4: தமிழ் மகன்ல இருந்து மதுரைக்கு போகாத. நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.
5: தேங்க்யூ.

குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளிவீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை

0: வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளையபால் நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை: சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஆர்.ஏ. ஆஷிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் சாதிக்க பிறந்த வரிசையில நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய அளவில் விளையாடிட்டு இருக்கும் ஆரிய ஆஷிகா அவங்களை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க இப்போ விளையாட்டு துறையில இருக்கீங்க. நீங்க இதுல என்னெல்லாம் விளையாட்டு துறையில நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: அத்லெட்டிக்ஸ் விளையாடுவேன், அது இல்லாம இந்த கொக்கோ போயிருக்கேன், மாரத்தான் போயிருக்கேன்.
0: சரி, நீங்க இப்ப ஒரு அத்லெட்டிக் பிளேயரா இருக்கீங்க, ஒரு கொக்கோ பிளேயரா இருக்கீங்க, மாரத்தான் பிளேயரா இருக்கீங்க. இப்போ நீங்க இந்த அத்லெட்டிக் கேம் வந்து எந்த வயதுல இருந்து ஆரம்பிச்சீங்க, நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் வந்து 6th படிக்கும்போதே பிராக்டிஸ் போயிட்டு இருக்கேன். 6th இருந்தே காம்படிஷன் எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன்.
0: இந்த விளையாட்டுல உங்களுக்கு கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆர்வம் எதனால வந்துச்சு, நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து காம்படிஷன் எல்லாம் நடத்துவாங்க எல்லாம், அதுல வந்து எப்பவுமே எங்க கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் எல்லாத்துலயும். அதுல இருந்து எனக்கு அங்க ஃபுல்லா பிராக்டிஸ் போனோம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாரம் கம்பல் பண்ணாங்க வீட்டுல எல்லாம் போன் பண்ணி. அப்ப எல்லாம் வீட்டுல வந்து அவ்வளவா இதை பத்தி தெரியாது, அப்ப எங்க வீட்டுல வந்து அலோ பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வயசுலயே கூப்பிட தொடங்கினாரு எங்க சாரு. அதுக்கப்புறம் 6th வந்ததான் எங்க வீட்டுல கொஞ்சம் லைட்டா விட தொடங்கினாரு. நான் வந்து கம்பல் பண்ணி கேட்டி கட்டி விட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் விட்டாங்க, ஆனா அவங்க இன்ட்ரெஸ்டா விடல, சும்மா அப்படி ஒரு ஏனத்தன அந்த மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி பிரைஸ் எல்லாம் ஒவ்வொன்னா எடுக்க தொடங்கின பிறகு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எல்லாம் அடுத்து அவங்க சரி போட்டு அப்படின்னு விட்டுட்டாங்க.
0: போட்டிகள் பத்தி சொல்லலாமா?
1: நான் வந்து 2019 to 2020 வந்து சோனல் லெவல்ல 400 meter 600 meter பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டுலயுமே செகண்ட் பிரைஸ் அடிச்சேன். அடுத்து 400 to 100 meter செகண்ட் பிரைஸ் அடிச்சேன். அதுக்கப்புறம் 2021 to 2022 400 meter தேர்டு, 400 to 100 meter ஃபர்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ் மீட்ல இந்த பிரைஸ் அடிச்சேன். அடுத்து 2022 to 2023 சோனல் லெவல் மீட்ல 400 meter செகண்ட் அடிச்சேன், 800 meter செகண்ட், 1500 செகண்ட். அதுக்கப்புறம் ரிலேல வந்து 400 to 100 meter ஃபர்ஸ்ட், 400 to 400 meter ஃபர்ஸ்ட். அதுல வந்து ஸ்டேட் லெவல்ல போனேன். ஸ்டேட் லெவல் வந்து 400 meter வந்து திருவண்ணாமலையில வச்சு நடந்து, SDAT திருவண்ணாமலை. அதுல வந்து 400 meters நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2023 to 2024 சோனல் லெவல் அத்லெட்டிக்ஸ் மீட்ல 200 meters செகண்ட், 800 meters ஃபர்ஸ்ட், 400 meter ஃபர்ஸ்ட், 400 ஃபர்ஸ்ட், 400 to 100 meter ஃபர்ஸ்ட். அது வந்து ஸ்டேட் லெவல்ல போகும்போது 400 meter 800 meter 400 to 100 meter 400 to 400 meter வந்து ஸ்டேட் லெவல்ல அட்டன் பண்ணேன். அது வந்து செங்கல்பட்டுல தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில வச்சு அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 2024 to 2025 வந்து சோனல் லெவல் அத்லெட்டிக்ஸ் மீட்ல 800 meter ஃபர்ஸ்ட், 400 meter ஃபர்ஸ்ட், 200 meter ஃபர்ஸ்ட், 400 to 100 meter ஃபர்ஸ்ட், 400 to 400 meter ஃபர்ஸ்ட். அது வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து 400 meter 200 meter 800 400 to 100 meter 400 to 400 meter வந்து ஈரோட்ல வச்சு நடந்து, இவ்வளவு அத்லெட்டிக்ஸ் மீட்டும் நான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸ்டேட் லெவல்ல எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு

0: உடனே.
1: நீங்க இப்ப அட் த டைம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், சோனல் லெவல் எல்லாமே ரெண்டு போட்டியில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. நீங்க ஸ்கூல் லெவல்ல அட்டன் பண்ண காம்படிஷன்ல நீங்க வந்து ஏதாவது ஸ்பெஷல் அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? ஸ்பெஷல் சாம்பியன்ஸ் ஏதாவது நீங்க வாங்கிருக்கீங்களா?
0: ஆமா, அதுல வந்து எல்லா ஈவென்ட்ஸ்லயும் வந்து பிரைஸ் வாங்கினவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் அவார்ட் கொடுப்பாங்க. அதுல எனக்கு வந்து அவார்டு கிடைச்சி, நான் வந்து 2022 to 2023 வந்து இண்டிவிஜுவல் அவார்டு வாங்கினேன். 2023 to 2024 அதே மாதிரி இண்டிவிஜுவல் அவார்டு வாங்கினேன். கண்டினியூஸா 2 இயர்ஸா நான் வந்து இண்டிவிஜுவல் அவார்டு வாங்கிட்டு இருக்கேன்.
1: ஓகே, சூப்பர். 2 times இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் அவார்டு வாங்கியிருக்கீங்க. இதுக்கு அப்புறமா நீங்க வந்து கல்லூரி, இப்ப வந்து நீ கல்லூரி படிச்சிட்டு இருக்கீங்க, இப்ப நீ கல்லூரியிலயே நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்றீங்களா எப்படி?
0: ஆமா, நான் வந்து காலேஜ்லயும் என் ஸ்போர்ட்ஸ் நிறுத்தல, காலேஜ்லயும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: அப்ப நீ கல்லூரி லெவல்ல நீ கலந்துகிட்ட காம்படிஷன்ஸ் பத்தி சொல்லலாமா?
0: 2025 to 2023 வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து யூனிவர்சிட்டி அத்லெட்டிக்ஸ் மீட்ல வந்து 400 meterல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்து 400 meterல ரிலேல வந்து செகண்ட், 400 meter ரிலேல தேர்டு, 800 meterல செகண்ட், அடுத்து 400 meter ஹடல்ஸ்லயும் செகண்ட் எடுத்தேன். அது அந்த யூனிவர்சிட்டியில, அது வந்து யூனிவர்சிட்டி சோனல் வந்து அது இவ்வளவு அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொங்கு நாடுல வச்சு அடுத்த யூனிவர்சிட்டி லெவல் நடந்து அத்லெட்டிக்ஸ்ல, அதுல வந்து 400 meter மட்டும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன்.
1: ஓகே, நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு கல்லூரியிலயும் வந்து அதே மாதிரி நீங்க வந்து கன்டினியூ பண்ணி நிறைய பிரைசஸ் வின் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க அப்புறமா வந்து மாரத்தான் கலந்து கொண்டிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, இந்த மாரத்தான் நீங்க கலந்து கொண்ட பத்தி சொல்லலாமா?
0: மாரத்தான் வந்து 5 kilometer மாரத்தான் நட்டாலம் டு கருங்கல் வந்து ஓடி இருக்கேன். அதுல வந்து 3rd prize அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வில்லுக்குரியில வந்து ஒரு மாரத்தான் நடந்து அதுதான் 5 kilometer, அதுல வந்து 4th அடிச்சேன். அதுக்கப்புறம் மேக்கா மண்டபத்துல 10 kilometer நடந்து அதுல வந்து 4th அடிச்சேன்.
1: ஓகே, இப்ப இந்த மாரத்தான் கண்டக்ட் பண்றாங்கன்னா ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு, ஏதாவது பேரணிகள், ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடா மாரத்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி எதோட சார்ந்து நீங்க அந்த மாரத்தான் வந்து அட்டன் பண்ணீங்க?
0: எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா ஒரு வாட்டி வந்து கொரோனா விழிப்புணர்வுக்கு வேண்டி மாரத்தான் ஓடி இருக்கேன்.
1: நீங்க மாரத்தான்ல 1 time 3rd prize 4th prize வாங்கியிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன் பிரைஸ் தந்தாங்களா இல்ல அவார்ட்ஸ் ஏதாவது தந்தாங்களா?
0: அவார்ட்ஸ் கிடைச்சி, பிரைஸும் கிடைச்சி, கேஷ் பிரைஸும் கிடைச்சி.
1: நீங்க இந்த அத்லெட்டிக் என்ன மாதிரிலாம் பிராக்டிஸ் எடுக்கிறீங்க?
0: டெய்லியுமே காலமா 6 to 8 பிராக்டிஸ் நடக்கும் காலமா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஈவினிங்கா நடக்கும், அது செலப்பந்தான் ஈவினிங் வந்து அத்லெட்டிக்ஸ் நடக்கும். அத்லெட்டிக்ஸ் மீட் ஏதாவது வந்தா மார்னிங் நடக்கும், ஈவினிங் நாங்க அத்லெட்டிக்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம்.
1: நீங்க ஏர்லி மார்னிங் 6 to 8 வந்து நீங்க பிராக்டிஸ் எடுக்கிறீங்க. இதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து நீங்க பிராக்டிஸ் போயிட்டு அப்புறம் உங்களுடைய ஸ்கூல்ஸும் சரி காலேஜும் சரி அதை எப்படி நீங்க கன்டினியூ பண்றீங்க? உங்களுடைய பிராக்டிஸ் டைம்ல உங்களுடைய எஃபோர்ட்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும்? பிராக்டிஸ் எல்லாம் எப்படி தர்றாங்க உங்களுக்கு?
0: மார்னிங் வந்து 6 போயிருவேன், சாரம் கரெக்டா அங்க வந்துருவாங்க, சார் சொல்லியதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இருக்க இன்ட்ரெஸ்ட்னாலயே பண்ணக்கு தோணும், ஒண்ணுமே பண்ணண்டா அப்படி எல்லாம் தோணவே செய்யாது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எல்லா பிராக்டிஸும் பண்ணக்கு தான் தோணும், ஒண்ணுமே பண்ணண்டா, நல்லா கஷ்டமா இருந்தாலும் பண்ணண்டான்னு தோணதே கிடையாது. சார் வந்து டெய்லியுமே காலத்தை ஓட விடுவாங்க, சிலப்பெல்லாம் ரோட் ரைஸ் எல்லாம் ஓட விடுவாங்க. அத்லெட்டிக்ஸ் பிராக்டிஸ் வந்து தொடங்கும்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெடியூல் சார் தருவாங்க. இப்போ ஸ்கூல்ல ஒன் டே பிராக்டிஸ் இருந்தேங்க, ஒன் டே வந்து எங்க ஸ்கூலுக்கு அடுத்து ஒரு கிரவுண்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க, அங்க பிராக்டிஸ் நடக்கும். அங்க வந்து கிரவுண்ட் வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டி உண்டு, அதனால அந்த கிரவுண்ட்ல ஓட வைப்பாங்க நல்லா. அதுக்கப்புறம் மாரத்தான் ஓட வைப்பாங்க, ரோட் ரைஸ். ரோட் ரைஸ் வந்து 10 kilometer ஓட வைப்பாங்க, 5 kilometer ஓட வைப்பாங்க. அது வந்து என்ட்ரன்ஸுக்கு வேண்டி ஓட வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் கிடைச்சா நமக்கு வந்து டயர்ட் ஆகாம ஓடிட்டே இருக்கலாம். அதுக்கு வேண்டியே நாங்க வந்து என்ட்ரன்ஸ் டெவலப் பண்ணக்கு வேண்டி ரோட் ரைஸ் ஓடுவோம். அதுக்கப்புறம் டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்கில்ஸ் பண்ணுவோம், அந்த ஏபிசி ஸ்கில்ஸ், அடுத்து ஸ்பிரிண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஓடுவோம்.
1: இப்போ உங்களுக்கு வந்து மார்னிங் செஷன் 6 to 8 வந்து பிராக்டிஸ் தராங்க உங்க சார், உங்களோட பிராக்டிஸ் எல்லாம் என்ன மாதிரிலாம் தராங்க?
0: டெய்லியுமே 6 to பிராக்டிஸ் தொடங்கும். போனதுமே ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் பிராக்டிஸ் தொடங்குவோம். என்ன பண்ணாலுமே நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் தொடங்குவோம், முடிச்சாலுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் முடிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஓடும், 10 rounds ஓடும், கிரவுண்ட் சுத்தி ஓடும். ஓடிக்கிட்டு வார்ம் அப் பண்ணுவோம். வார்ம் அப் முடிச்சதுமே ஏதாவது நாங்க வந்து மார்னிங் வந்து சாப்பிடக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்போம். இது முடிச்சது நாங்க வந்து டெய்லியுமே ஒவ்வொரு ஷெட்யூல் சார் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ஷெட்யூல வந்து சார் சொல்லுவாங்க. இப்போ மண்டே வந்து வெயிட் ட்ரைனிங்னா வெயிட் ட்ரைனிங் பண்ணுவோம். அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு ரெடி பண்ணி சார் தருவாங்க, அதை நாங்க பண்ணுவோம். அடுத்து ஏபிசி ஒரு நாள் தருவாங்க, ஏபிசி ட்ரைனிங்.

0: அதுக்கப்புறம் வந்து அத்லெட்டிக்ஸ் வந்து ஓடக்கு கொண்டு வைப்பாங்க. அடுத்து ஸ்டேடியத்துக்கு பிராக்டிஸ் போவோம். ஸ்டேடியத்திலே வந்து சார் ஓட விட்டு டைமிங் எல்லாம் எடுத்து டைமிங் செக் பண்ணுவாங்க. டைமிங் செக் பண்ணிட்டு டைமிங் வராட்ட டைமிங் ஏத்தபடி ஓட வைப்பாங்க சாரு. மலமூடு கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் நடக்கும், அங்கே வந்து ஓட வைப்பாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சிலப்போ ரோட் ரைஸ் எல்லாம் விடுவாங்க. ரோட் ரைஸ் வந்து என்ட்ரன்ஸுக்கு வேண்டி விடுவாங்க. என்ட்ரன்ஸ் இருந்தாதான் நமக்கு வந்து ஓட முடியும், நிறைய நேரம் ஓட முடியும். என்ட்ரன்ஸ் இருந்தா டயர்ட் ஆகாது. அதுக்காண்டி ரோட் ரைஸ் எல்லாம் ஓடுவோம். 10 கிலோமீட்டரும் ஓடுவோம், 5 கிலோமீட்டரும் ஓடுவோம் ரோட் ரைஸ். இதெல்லாம் நாங்கள் வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவோம்.
1: நீங்க இப்ப மார்னிங் செஷன்ல நீங்க வந்து பிராக்டிஸ் போறீங்க, நீ ஒரு அத்லெட்டிக் பிளேயரா, உங்களுடைய ஹெல்த்துக்குலாம் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரிப்பட்ட நீங்க உணவுகள் எல்லாம் எடுக்கிறீங்க?
0: டெய்லியுமே பிராக்டிஸ் போற நேரம் வந்து பால், டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் உண்டு, ஜூஸ் கொண்டு போவோம். டேட்ஸ், பாதாம், பிஸ்தா இதெல்லாம், இந்த நட்ஸ் எல்லாம் தனியா வச்சிருப்போம். ஒரு எக்கு டெய்லி சாப்பிடுவோம். பனானா இதெல்லாமே மார்னிங் கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு இந்த செக்ஷன் நடக்காம பாதியில எங்களுக்கு டயர்ட் ஆகும் போயெல்லாம் சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை வந்து வீட்லயே நாங்க கண்டினியூ பண்ணுவோம். வீட்லயும் டெய்லியுமே மத்தியானம் எல்லாம் ஒரு எக்கு சாப்பிடுவோம். அதுக்கு அப்புறமா சிலப்ப நைட் டைம் எடுப்போம் எக்கு. இப்படி ஒரு நாள் 2 எக்கு மேக்ஸிமம் எடுப்போம். பால் தான் குடிப்போம். இந்த தேயில எல்லாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளவா. எல்லாமே எனர்ஜிட்டிக்கா ஃபுல்லாவே அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இதெல்லாமே அடிக்கடி டெய்லியுமே எடுத்துட்டே இருப்போம். இப்ப பிராக்டிஸ் இல்லாத டைமா வீட்டுல வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்போம்.
1: ஓகே சூப்பர். வந்து நீங்க ஒரு அத்லெட்டரா நீங்க வந்து எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, அப்புறமா நீங்க ஆல்ரெடி சொல்லும் போது சொல்லிருக்கீங்க நீங்க ஒரு கொக்கோ பிளேயரும் கூட. இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே அத்லெட்ல நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா இருக்கீங்க, இனி கொக்கோன்னு சொல்லும் போது டீம் பிளேயரா இருக்கீங்க. அந்த கொக்கோல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: இப்படி பிராக்டிஸ் வந்துட்டு இருக்கம்பளே சார் வந்து கொக்கோவை பத்தி சொல்லி தருவாங்க. கொக்கோவும் சைடு கேமா வச்சிட்டு இருந்தோம். அத்லெட்டிக்ஸ் தான் கேம் தான், ஆனா கொக்கோ தான் எல்லாருக்குமே. இப்போ கொக்கோக்கு மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்குமே கொக்கோக்கு மேலதான் ஒரு ஆர்வம் இங்க பிராக்டிஸ் வந்த போறோம். அப்புறம் எல்லாருமே கொக்கோ மேலதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க ரொம்ப, ஆனா அத்லெட்டிக்ஸா சைடா வச்சிருந்தாங்க. ஆனா கொக்கோக்கு மேல வந்து நம்ம விளையாடம்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம அவுட் எடுக்கணும் அவுட் எடுக்கணும்னே தோணும் ஓடம்பு எல்லாம். அதுக்கப்புறம் இப்படி விளையாடி விளையாடி விளையாடி நம்ம வெளியில எல்லாம் காம்படிஷன் எல்லாம் போக போக எல்லாரும் விளையாடியத பார்த்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு ஓ இப்படி எல்லாம் விளையாடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் தானா வருது.
1: ஓகே, இப்போ நீங்க ஒரு கொக்கோ பிளேயரா, நீங்க கொக்கோல கலந்து கொண்ட மேட்சஸ் பத்தி சொல்லலாமா?
0: 2021-2022 ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வந்து மிளகுமூட்டில் நடந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி டீம் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அதுல வந்து 46th சீனியர் ஸ்டேட் கொக்கோ மேட்ச் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கொக்கோ அசோசியேஷன் நடத்தினது வந்து சிவகங்கை ஹோலி ஸ்பிரிட் ஸ்கூல வச்சு நடந்தது. அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். 2021-2022 வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் மிளகுமூட்டில வச்சு நடந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஸ்டேட் கொக்கோ மேட்ச் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கொக்கோ அசோசியேஷன் நடத்தினது. கன்னியாகுமரி டீம் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே நல்லா விளையாடுறவங்களாட்டு செலக்ட் பண்ணி ஒரு டீம் ஆட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க அங்க விளையாடக்கு. அது வந்து சிவகங்கை ஹோலி ஸ்பிரிட்ல வச்சு நடந்து. அதுக்கப்புறம் 2022-2023 வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொக்கோ டோர்னமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சோம். அது கண்டக்டட் பை குமாரி மகாசபா. அப்புறம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நர்சரி ஸ்கூல் வந்து நடத்தினது வந்து அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அடுத்து சோனல் லெவல்ல வந்து மார்த்தாண்டத்துல வச்சு கண்டக்ட் பண்ணிருந்து அதுலயும் நாங்க வந்து வின் பண்ணோம். அடுத்து செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வந்து மாரஃப்ரேம் வந்து கண்டக்ட் பண்ணிச்சு, அதுலயும் நாங்க வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் வந்து நாமக்கல்ல வந்து நடந்து அங்கே நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தேர்ட் பிரைஸ் அடிச்சோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி டீம் ஆட்டு 39th ஜூனியர் ஸ்டேட் கொக்கோ டோர்னமெண்ட் வந்து கள்ளக்குறிச்சி மவுண்ட் பார்க் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வச்சு நடந்து அதுலயும் வந்து நாங்க தேர்ட் பிரைஸ் அடிச்சோம். 2023-2024 வந்து நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஷிப் வந்து செகண்ட் பிரைஸ் அடிச்சோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி நர்சரி பிரைமரி ஃபெடரேஷன் நடத்ததுலயும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம், வின் பண்ணோம். அதுக்கப்புறம் சிஎஸ்ஏ பாலிடெக்னிக் காலேஜ் வந்து நடத்தின கொக்கோ டோர்னமெண்ட்லயும் வின் பண்ணோம். தேர்ட் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வந்து செகண்ட் பிரைஸ் அடிச்சோம். அடுத்து கொக்கோ சோனல்லையும் நாங்க வின் பண்ணோம். அது தாண்டி ஸ்டேட் லெவல் போகும்போது ஸ்டேட் லெவல்ல வந்து தேர்ட் அடிச்சோம். அதுக்கு அடுத்த வருஷமா கண்டினியூஸ் நாங்க தேர்ட் அடிச்சோம். அது வந்து திருச்சியில நடந்து. அதுக்கப்புறம் 41st ஜூனியர் ஸ்டேட் கொக்கோ டோர்னமெண்ட் வந்து சிவகங்கை ஹோலி ஸ்பிரிட்ல நடந்து அது வந்து கன்னியாகுமரி டீம் ஆட்டு போனோம். அதுக்கப்புறம்

0: எயித்து சீனியர் ஸ்டேட்டு திருவாரூர் தாரணி ஸ்கூலில் வச்சு நடந்து அங்கேயும் தேர்ட் பொசிஷன் அடித்தோம். அதுக்கப்புறம் 49th சீனியர் ஸ்டேட்டு கொக்கோ அசோசியேஷன் நடத்தினது வந்து தேனியில் வந்து ஸ்ரீ ரோசி வித்யா அவங்க நடத்தினதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேலோ இந்தியான்னு ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க கொக்கோ டோர்னமெண்ட், அது பெரம்பலூர்ல வச்சு நடந்து அதுக்கப்புறம் வந்து சிஎம் டிராஃபி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிஎம் டிராஃபி கன்னியாகுமரி டீம் மட்டும் கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து சிஎம் டிராஃபி இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து விளையாடினப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்க அடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அடிச்ச டீம்ல இருந்து சிஎம் டிராஃபி டீமுக்கு கன்னியாகுமரி டீம் மட்டும் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க போய் நாங்க தேர்ட் பொசிஷன் அடிச்சு 3 lakhs வந்து கேஷ் பிரைஸ் தந்தாங்க. அது வந்து ஒரு ஆளுக்கு 25,000 வச்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் 67th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ்ல வந்து நான் வந்து தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆகி மகாராஷ்டிரா போனேன். மகாராஷ்டிரா போய் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். 5th டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வந்து செகண்ட் பொசிஷன் அடிச்சோம். அடுத்து சோனல் கொக்கோ வின் பண்ணோம். அடுத்து பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ் மீட்லயே வந்து கொக்கோ டோர்னமெண்ட் வந்து நடத்தினாங்க, அதுலயே நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஓபன் கொக்கோ வந்து செகண்ட் பொசிஷன் அடிச்சோம். நான் வந்து கேலோ இந்தியா டீமுக்கு வந்து செலக்ட் ஆகி பீகார் போனேன். பீகார் போய் வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம்.
1: நீங்க இப்போ இந்த கொக்கோல வந்து நேஷனல் லெவல்ல இருக்கீங்க, கேலோ இந்தியா இந்த டீம்ல விளையாடி இருக்கீங்க, இதுக்கெல்லாம் செலக்ஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு செலக்ஷன் எப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க?
0: அது வந்து காட்டாத்துறை ஸ்கூல் கிரவுண்ட்ல வச்சு நிறைய செலக்ஷன் நடந்து அங்க வந்து நிறைய பேர் வருவாங்க. அதுல வந்து நிறைய டீம் ஒவ்வொரு டீமா எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு விடுவாங்க. இது ஒரே ஸ்கூல்ல வந்து சேர்ந்தெல்லாம் ஒரு டீம்ல விட மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் பிரிச்சு தனித்தனி டீம்ல ஆக்கி அந்த மாதிரி தான் ஒரு டீம் செட் பண்ணி அதுல இருந்து ரெண்டு டீம் கூட மோத விட்டு விளையாட வச்சு அதுல வந்து நல்லா ஓடுறவங்க வந்து டிஃபென்ஸ் நல்லா பண்றவங்க வந்து அட்லீஸ்ட் 1 minute ஓடணும், ஓடினவங்களை வந்து செலக்ட் பண்ணி வெளில எடுப்பாங்க தனியா. அதுக்கப்புறம் நல்லா ஓடியாளா, அவளுக்கு ஸ்கில், அவளுக்கு ரன்னிங் ஸ்கில் எப்படி இருக்கு, அவளுக்கு மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அஃபென்ஸ் சைடா பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் சைட்ல வந்து போல் டைவ், டைவ், கவரிங் ஸ்கில், இந்த மாதிரி பட்ட கவரிங், இந்த மாதிரி ஃபேக், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவள்கிட்ட வந்து இருக்கான்னு பாப்பாங்க. இப்படி எல்லாம் ஸ்கில் எல்லாம் வச்சு நல்லா விளையாடுறவங்களை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க.
1: ஸ்கூல்ல கேம்ப் போட்டு உங்களை வந்து செலக்ட் பண்ற சொல்லிருக்கீங்க, செலக்ட் பண்ண அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பிராக்டிஸ் தருவாங்களா? அந்த பிராக்டிஸ் எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு, எங்க வச்சு நடத்தினாங்க, எப்படி கனெக்ட் பண்ணாங்க?
0: வந்து செலக்ட் பண்ண கிரவுண்ட்லயே தான் கேம்ப் நடத்தினாங்க. அந்த கேம்ப் வந்து அந்த ஸ்கூல்லே உள்ள டீமுக்கு கூட விளையாட விடுவாங்க. நல்லா விளையாட விட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓட வச்சு அந்த டீம் ஸ்பிரிட்ட கொண்டாடுவாங்க. அந்த டீமுக்கு உள்ளயே ஒரு கோஆர்டினேஷன் கொண்டாடுவாங்க. அப்போதான் வந்து நம்ம வெளியில போய் விளையாடினாலும் நம்ம டீமுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் வரும்னு சொல்லிட்டு டீம் பிராக்டிஸ் அதுக்கு வேண்டிதான் வச்சியது. டீம் பிராக்டிஸ் பண்ணி அந்த டீமுக்குள்ளேயே எல்லாரையும் ஓட விட்டு அந்த டீம்ல இருந்து யார் நல்லா ஓடியான்னு செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டீம்ல வந்து சப் செலக்ட் பண்ணுவாங்க, 3 subs எடுப்பாங்க. அதுவும் சேசிங் நல்லா பண்ண விட்டு சேசிங் வந்து கொஞ்சம் டம்மியா இருக்கவங்களை வந்து சப்ல ஆக்கிடுவாங்க, நல்லா விளையாடுறவங்களை வந்து மெயின்ல வச்சிருப்பாங்க.
1: ஓகே, இப்போ இந்த கேலோ இந்தியா நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த கேலோ இந்தியா வந்து உங்களுக்கு கேம்ப் வந்து எங்க இருந்து கனெக்ட் பண்ணாங்க?
0: கேலோ இந்தியா கேம்ப் வந்து கோயம்புத்தூர்ல வச்சு நடந்து அது வந்து 10 days நடந்து.
1: இப்போ ஆர்டினரியா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு தர பிராக்டிஸும் இந்த மாதிரி செலக்ஷன் டீம் உங்களுக்கு கேம்ப் வைக்கிறாங்களே எந்த பிராக்டிஸும் இந்த ரெண்டு என்ன டிஃபரன்ஸா இருக்கும்?
0: ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து ஒரு செட்டா பிராக்டிஸ் பண்ணிருப்போம், அது நமக்கு எப்பமா பிக்சடா இருக்கும், நமக்கு வந்து பண்ணிட்டே இருக்கலாம். இது நம்ம வெளியில போய் ஆச்சங்கி அவங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் லெவல்ல வந்து நம்மள வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதுல வந்து நமக்கு கொஞ்சம் அங்க போய் கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணம்ப நமக்கு அந்த பிராக்டிஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், இங்க பண்ணதை விட அங்க பண்ணம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பதிவு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட கல்லூரி மாணவி ஆரிய ஆஷிகா அவங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அத்லெட்டிக்ல வந்து மாநில அளவுல வந்து பிரைசஸ் வின் பண்ணிருக்காங்க. அப்புறமா இதை தவிர மாரத்தான்ல கலந்து கொண்டிருக்காங்க. அவங்க வந்து அத்லெட்டிக்ல இண்டிவிஜுவல் சாம்பியன் அவார்டு வந்து 2 times எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல வந்து கொக்கோ டீம்ல வந்து இருக்காங்க. இதுல வந்து கேலோ இந்தியா டீம்ல செலக்ட் ஆகி அதுலயே வந்து விளையாடி இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பிராக்டிஸ் சொல்லும் போது ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப டைம் எடுத்து இந்த பிராக்டிஸும் சரி அவங்க ஸ்டடிஸும் சரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப எஃபோர்ட்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஃபுல் இதே வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் இது பண்ணிருக்காங்க. இவ்வளவு நேரம் அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அவங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட பகிர்ந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் நேற்று எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ.
1: இதுவரை சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஆர் ஏ ஆஷிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: நினைவுகள் தான் எப்போதுமே நம்ம மனதுல நீங்காம இருக்கும் இல்லையா. அடுத்ததா நம்ம பார்க்க போறோம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை. கடந்த மே மாதம் 29 தேதியன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையினரின் சர்வதேச தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் இது ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் பணியாற்றிய மற்றும் தொடர்ந்து பணியாற்றும் அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களின் உயர்மட்ட தொழில்முறை அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்திற்காக அஞ்சலி செலுத்துவதற்கும் அமைதிக்காக தங்கள் இன்னுயிரை இழந்தவர்களின் நினைவை போற்றுவதற்கும் ஒரு சர்வதேச நாளாகும். கடந்த மே 30 அன்று சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் கொண்டாடப்பட்டது. உலக மக்களின் உணவில் உருளைக்கிழங்கு ஒரு முக்கிய உணவாக இருப்பதை குறிப்பிட்டு உணவு பாதுகாப்பை வழங்குவதிலும் வறுமையை ஒழிப்பதிலும் உருளைக்கிழங்கின் பங்கில் உலக கவனத்தை செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உறுதிப்படுத்தி 2008 ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புகையிலையை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள், புகையிலை நிறுவனங்களின் வணிக நடைமுறைகள், புகையிலை பயன்பாட்டிற்கு எதிராக உலக சுகாதார அமைப்பு உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்கள் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையை கோருவதற்கும் எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: இவ்வளவு நேரம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? எப்போதுமே நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காம நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அடுத்ததா கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
2: ராஞ்சியில் நடைபெற்ற கூட்டமைப்பு கோப்பை தடகள போட்டியில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 10.09 வினாடிகளில் இலக்கை எட்டிய இந்திய ஓட்ட பந்தய வீரர் குரிந்தர் வீர் சிங் அவர்கள் அதிவேக இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதன் மூலம் 10.0 வினாடி வரம்புக்குள் நுழைந்த முதல் இந்தியர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை தனது முதல் அனைத்து பெண்கள் எவரெஸ்ட் சிகர பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதில் 11 பெண் மலையேறுபவர்களும் தெற்கு கணவாய் வழித்தடத்தின் மூலம் 8848 மீட்டர் உயரமுள்ள சிகரத்தை அடைந்துள்ளனர். ஒடிசாவில் உள்ள சந்திப்பூரில் ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து குறுகிய தூரம் சென்று தாக்கும் அக்னி 1 உந்து விசை எரிகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான பங்களிப்புகளுக்காக யுனெஸ்கோவின் அறிவியல் துறையில் பெண்களுக்கான விருது பெற்றவர்களாக தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த லீசல் சுல்கே அவர்களும், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஃபெலிஸ் ஜாக்கா அவர்களும், யுனைடெட் கிங்டமை சேர்ந்த சாரா ஏ டீச்மன் அவர்களும், அர்ஜென்டினாவை சேர்ந்த ராகெல் லியாசான் அவர்களும், அமெரிக்காவை சேர்ந்த கோர்டானா உஞ்சாக், நோவா கோவிக் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தைவானிய நாவலாசிரியர், கட்டுரையாளர் மற்றும் கலாச்சார விமர்சகரான யாங் சூ வாங்ஸி எழுதிய தைவான் டிராவலாக் என்னும் நூலானது லிங்கிங் என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நிலையில் இந்நூல் 2026 சர்வதேச புக்கர் பரிசினை வென்றுள்ளது. 2026 பரிசோதனை சோதனை விமானிகள் சங்கத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய சோதனை விமானி என்ற பெருமையை ஜிபி கேப்டன் கே வேணுகோபால் அவர்கள் பெற்றுள்ளார். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமை இயக்குநரால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான அக்ரிகோலா பதக்கத்தை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார். வெளிநாட்டு அரசாங்க தலைவருக்கு வழங்கப்படும் ஸ்வீடனின் மிக உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருதினை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார்.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல சொன்ன

விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வார இளையபார் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி இளைய பாரதம். ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகள் நோட்வஸ் நோரிஸ்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
8: ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும்.
7: விஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
9: விஷ் கன்னியாகுமரி
10: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
0: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8:00 சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில், குமரி பண்பலை 101. இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டி ஆர் வை டி எம் டி கம்பிகள். அம்மன் டி

0: டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
6: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாபூட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: உலக இருக்கும் பாடல் போகன் திரைப்படத்தில இருந்து.
7: This song is a tribute to all the heroes and villains.

0: I'm waiting.
1: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
1: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
1: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
3: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
4: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
10: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க்.
14: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
10: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
13: ஒலிக்க இருக்கும் பாடல் பாரதி திரைப்படத்திலிருந்து.

சற்று நேரத்தில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
5: வணக்கம் சார். வணக்கம்.
4: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போ ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
5: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆண்டு பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
4: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
6: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன்.

0: நான் இந்தியாவோட மிக வேகமா ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 10.9 வினாடிகள்ல கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளம் ஆகட்டும், என் களப்பணி கடற்படை ஆகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியா இருக்கு. எங்க அப்பாவும் சரி தாத்தாவும் சரி ரெண்டு பேருமே விளையாட்டுகள்ல ஈடுபட்டவங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னன்னா, எந்த ஒரு பண்டிகை ஆகட்டும், இப்ப தீபாவளியோ புத்தாண்டோ எதுவா இருந்தாலும் நாம நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படிதான் நான் எங்க அப்பாவோட பதக்கங்கள் கேடயங்கள் கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும் போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்க ஜெயிச்சீங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சீங்க, இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அவங்க இது பத்தின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது நான் இங்க விளையாட போனப்ப தேசிய பதக்கத்தை ஜெயிச்சேன், எங்க அணிய ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்ட விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படித்தான் என்னை அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்க டிவி பார்க்க விடல இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அதோ பாருங்க குரீந்தர் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்துல ஓடுறத எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: ஐயா, நாங்க நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்க அப்பா கைப்பந்து விளையாடுவாரு. வீட்டுல பிரச்சனைகள் காரணமா அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாவே நிலைச்சு போச்சு. ஆனா தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு. நான் அவரு கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமா உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவாரு. உங்க கனவை நான் நிறைவேற்றுவேன்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில சொன்னா மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமா உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தாரு, தீவிரமான வெயில்ல ஓடினாரு, நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமா அமைஞ்சது. எங்க அப்பா எனக்கு உத்வேகம் அளிச்சாரு. அதாவது நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரீந்தர், நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மால முடியாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பா செஞ்சு காட்டுவ, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்க அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளிச்ச போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா?
1: நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்கீங்க. வெறும் 2 நாட்கள்ல நீங்க ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதை பத்தி சொல்லும் போது குரீந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதா இருந்தும் கூட நீங்க சிறப்பா செயல்பட்டீங்க. நானும் சரி மனதின் குரல் நேயர்களும் சரி உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினைச்சு உறுதியோட இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்க சாதனை எத்தனை கடினமா இருந்துச்சு?
0: சார், நான் குரீந்தர் வீர் பேசுறேன். தொடக்கத்துல எல்லாம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சு, பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியா தான் செய்யறேன்னா, சரியா தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது இல்ல, சில வேலைகள்ல தான் கத்துக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியா இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்க வீட்டுல இருந்தவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்படிதான் சில நாள் மோசமா இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமா இருக்கலாம். இதனால எல்லாம் ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமா இருப்பாங்க. ஆனா பாருங்க, கனவு காண்றது மட்டும் தடைபடாது. உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற தெம்பு என்னைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகள துறையில நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் இதுல நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, நீ இந்த களத்துல குதிச்சேன்னு சொன்னா பின்னால திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இத செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதுல நுழைஞ்சதால இதுல இருந்து பின்வாங்கவே வாங்காத, இதுல முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலயும் நாங்க ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களும்

0: இந்தியர்களையும் நாங்க கவனிச்சுக்கிறோம், ஆனா நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இரு, இந்தியர்களால ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்ல 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒண்ணும் கடினமானது இல்ல, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்ன ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்க பயிற்சி மேற்கொண்ட போது நாங்க பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லயும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ் நீங்க சொல்லுங்க.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17க்கு கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டி தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்க கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குருந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்ப கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்புல ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்புல ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மத்தவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்துல களத்துல இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்க, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுல செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்க, அதுல விளையாட்டுல ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமா உழைச்சி நீங்க நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல்

முறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது. அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ் அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்கடாவும். பொதுவாக இந்த லங்கடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென்பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்தவிகார

கூடாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிரப் பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே மூன்று அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த

முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை

0: கேட்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: CDS Lieutenant General NS Raja Subramani today said that innovation in thought and action would drive the development of military capabilities. Addressing the media after assuming charge as the country's new CDS, General Subramani emphasized that greater collaboration among the armed forces, industry, academia, startups, and the research ecosystem would be a key enabler of modernization. U.S. President Donald Trump has said the United States is close to reaching a nuclear agreement with Iran, but warned that military action remains an option if negotiations fail. In an interview with Fox News at the White House, Trump said his administration's priority is ensuring that Iran never obtains a nuclear weapon. And in IPL cricket, Gujarat Titans will be up against defending champions Royal Challengers Bengaluru in the final of the 2026 season at the Narendra Modi Stadium in Ahmedabad today. The match is scheduled to begin at 7:30 p.m. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will take on the Indonesian duo of Muhammad Shohibul Fikri and Fazar Alfian in the final of the Singapore Open today. And that is the end of this news bulletin.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு மனம் நினையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நம்ம நிகழ்ச்சியில முதல்ல வார்த்தைகளாலும் கவிதை வரிகளாலும் விவரிக்க முடியாத அளவிற்கு பெரியது உந்தன் மீதான இந்த நேசம். மனம் வேண்டும் என்று சொன்னாலும் இதயம் 1000 ஒருத்தி என்று வைத்துக் கொள்கிறது உன்னை. நம்ம நிகழ்ச்சியில முதல்ல உங்களுக்காகவே வரப்போகுது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், குரலில் கை கொடுத்த தெய்வம் திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தேநீர் நேரம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட் வேஸ்ட் நோ ரிஸ்க். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:16. ராகம் சுகமானது, கேட்டால் இனிமையானது, மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அழகை விட சிறந்த வார்த்தை உன்னை வர்ணிக்க உண்டா என்று அகராதியில் தேடுகிறேன். தங்கத்தில் முகமெடுத்த உன்னை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் ரசித்து உன்னை வர்ணிக்க வார்த்தை இல்லாமல் தவிக்கிறேன். இப்படி நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காகவே வரப்போகுது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் முத்துலிங்கம் பாடல் வரிகள்ல, கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்கள்ல மீனவ நண்பன் திரைப்பட பாடல்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 12:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. எனதருகில் நான் விரும்பும் கவிதை நீ, மனதருகில் நான் நானாயிருக்கும் உயிரும் நீ. காற்றினிலே பூ போல, பொன்னூஞ்சல் போல என் மனதில் ஆடுகிறாய் நீ. ஆற்றினிலே படகாகவும் என்னை சுமக்கிறாய் நீ. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காகவே வரப்போகுது MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், TM சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்ல பொன்னூஞ்சல் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 12:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ராகம் சுகமானது, கேட்டால் இனிமையானது, மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. வர்ணிக்க வார்த்தைகள் தேடி தோற்ற போது இனியவனே இனியவளே என்று எழுதுவதற்கு பெயர் கவிதை என்றால் இதுவும் பேரழகுதான் என்கிறார்கள் இவர்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா MS விஸ்வநாதன் இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகள்ல, TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள்ல, சிவகாமியின் செல்வன் திரைப்பட பாடல் இப்போ உங்களுக்காக வரப்போகுது, கேட்கலாம்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து மீன்பிடி தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முள்ளூர் துறை எஸ் பேபிஜான் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் ஈனாம் திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கழலை நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 12:32. மனம் நனையும் மதுர மலையில் இனி கேட்கலாம். நமக்காக ஒருவர் அருகில் இருக்கும்போது நம்மை சுற்றி யார் இருந்தாலும் கவலை இல்லை, நாம் நாமாக இருக்கலாம் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள், எங்கள் தங்கராஜா திரைப்பட பாடலை கேட்கலாம்.

இத்தனையும் மதுர மலையில் நிறைவாக கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்ல மன்னவன் வந்தானடி திரைப்பட பாடலை.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசுத் துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசுத் துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
0: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
1: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
0: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
1: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாந்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தை

0: தமிழகத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும் அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியோ தமிழ்நாடு கே நாகர்கோயில் மே.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஒய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு CV சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6 லட்சம் மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4-மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க ஆளுநர் திரு CV ஆனந்தபோஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படை

0: குடும்பத்தினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்தபோஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21 நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18 நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடர்.
2: நலமாய் வாழ்வோம்
3: ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் குறித்த தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
4: மாதவிடாய் நிறுத்தம் மெனோபாஸ் அல்லது ரெஜோ நிவர்த்தி என்பது 45 முதல் 55 வயதில் ஏற்படும் இயற்கையான ஒரு நிகழ்வுதான். இதனை ஒரு நோய் நிலையாகவோ அல்லது சுகாதார பிரச்சனையாகவோ நாம் கருத வேண்டாம். சராசரியாக 45 வயதிற்கு பிறகு கருப்பை செக்ஸ் ஹார்மோன்களின் உற்பத்தியை குறைக்கிறது. இதன் விளைவாக 12 மாதவிடாய் நின்றுவிட்டால் அதனை மாதவிடாய் நிறுத்தம் என்று கண்டறியப்படுகிறது. இது பெண்களின் இயற்கையான கருவுறுதல் காலத்தின் முடிவை குறிக்கிறது. மாதவிடாய் நிற்கும் காலத்தை நெருங்கும் போது பெண்கள் பொதுவாக ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளையும் மாதவிடாய் இரத்தத்தின் அளவில் மாற்றங்களையும் அனுபவிக்கிறார்கள். கருவுறுதல் ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரான் குறைந்து இறுதியில் சினைப்பைகள் முட்டைகளை உற்பத்தி செய்வதை நிறுத்துகின்றன. இது திடீரென்று நடப்பதில்லை. சில மாதங்களாக ஆண்டுகளாக சில அறிகுறிகளை உடலில் காண்பிப்பது உண்டு. நோய் அறிகுறிகள் என்று பார்த்தால் ஒழுங்கற்ற மாதவிடாய் அல்லது அதிகப்படியான இரத்தப்போக்கு, பிறப்புறுப்பு வறட்சி, அரிப்பு, பாலுணர்வு குறைதல், மனநிலை மாற்றங்கள் அதாவது எரிச்சல், கோபம், சோகம், கவலை, பதட்டம், உடல் சூடாகுதல், இரவு வியர்வை, சூடான ஃபிளஷ்கள், ஞாபக மறதி, கவனம்

0: உளுந்து, வெந்தயம், நெல்லிக்காய், வெண்பூசணி, மருதம்பட்டை, சந்தனம், திரிபலா, சங்கு புஷ்பம், அதிமதுரம், சீந்தில் கொடி போன்றவற்றை நாம் மருந்தாக எடுத்துக்கொள்ள முடியும். தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். சிறுநீர் மற்றும் மலம் போன்றவற்றை அடக்கக்கூடாது. பசி, தூக்கம் இவற்றையும் அடக்கக்கூடாது. இதற்கு ஆயுர்வேத மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ரசாயன சிகிச்சைகள், பஞ்சகர்ம சிகிச்சைகள் செய்யலாம். இதனை ஹிஸ்டரி டேக்கிங் முறையிலும், அதன் அறிகுறிகள் வைத்திலும், பரிசோதனைகள் செய்தும், அதிக அளவு இரத்தம் வெளியேறும் போது இரத்தத்தின் அளவு குறையும். அப்பொழுது அதை சரி செய்ய பிளட் டெஸ்ட் செய்து பார்த்து அதற்கான மருந்துகளை எடுக்க வேண்டும். கருப்பை கட்டிகள் உள்ளதா என பார்க்க யூஎஸ்ஜி எடுத்துக் கொள்ளலாம். அப்படி கட்டிகள் இருந்தால் யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டும். சரியான மருத்துவர்களை அணுகி மருந்துகளை பெற்று இனிய மாதவிடாய் நிறுத்தத்தை நாம் அனுபவிக்கலாம்.
1: ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் குறித்த தகவல்களை தந்தவர் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: Pontius Lee Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரி சூஸ் பண்ணனும்?
5: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகக்னைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
6: கன்னியாகுமரி
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் சுந்தரபாண்டியன் திரைப்பட பாடல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியும் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை, 101 நேரம், 1 மணி ஆயிருச்சு. செய்தி தெரியுமா, இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு ஆர்வமா காத்திருக்கிற நேயர்களுக்காக இன்னைக்கு என்ன தினம், இன்னைக்கு 31 இல்லையா. இந்த 31 தேதி தான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், அதாவது பின்பற்றிட்டு இருக்கிறோம். என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். உலக சுகாதார அமைப்பு 1988 ஆண்டு மே 31 தேதியை வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. புகையிலை பயன்பாட்டால் வந்து நிறைய உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படுது இல்லையா, இந்த குறைபாடுகள் பத்தின விழிப்புணர்வை நம்ம மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தினத்தின் நோக்கமாகும். இந்த புகையிலை பயன்பாடு நுரையீரல், நம்முடைய குரல் வளை, நம்முடைய வாய், நம்முடைய உணவு குழாய், தொண்டை, கணையம், சிறுநீரப்பை, இந்த மாதிரியான உடல் உறுப்புகள்ல புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க மருத்துவர்கள். இது இந்த புற்றுநோய்கள்லாம் காரணமா இருக்குன்னா கட்டாயம் இது வந்து ஒரு உயிர்கொல்லியான ஒரு பொருளா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த புகையிலை பயன்பாட்டால் ஒவ்வொரு வருஷமும் 1 கோடிக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களும் தெரிவிக்குது. 2026 ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினம் நம்ம பார்த்தோம் இல்லையா. எந்த ஒரு தினம் நம்ம கடைபிடிச்சாலுமே அந்த வருஷத்துக்குன்னு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கருப்பொருள் அப்படிங்கறத நம்ம நிச்சயிச்சு அந்த வருஷத்திற்கான இலக்கு அந்த கருப்பொருளை நோக்கி வந்து இருக்கிற மாதிரி செய்வது வந்து இயல்பான ஒரு விஷயம் இல்லையா. இந்த 2026 ஆண்டுக்கான புகையிலை எதிர்ப்பு தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிக்கோட்டின் மற்றும் புகையிலை அடிமைத்தனத்தை எதிர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முன்னாடி நான் நிறைய புற்றுநோய்கள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன்ல, அது கூட பக்கவாதம், நரம்பியல் கோளாறுகள், இரத்த நாள சிக்கல்கள், இதய நோய், நுரையீரல் நோய்கள், நீரிழிவு, காசு நோய், இந்த மாதிரியான நோய்களும் புகையிலை பயன்பாட்டால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உடல் நலத்துக்கு மட்டும்தான் கேடா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்லைங்க, சுற்றுச்சூழலுக்கும் இந்த புகையிலை வந்து ரொம்ப கேடான ஒரு விஷயமா இருக்குது. புகையிலையை பயிரிடுவதற்காக ஒவ்வொரு வருஷமும் சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள், அதாவது காடா இருக்கிற நிலத்தை இந்த புகையிலை பயன்படுத்துவதற்காக அதை வந்து பயிரிடுவதற்காக அதை வந்து மாத்திருக்கிறாங்கன்னா பாருங்களேன், 2 லட்சம் ஹெக்டேர் அப்படின்னா எவ்வளவு மரங்கள் போகும் இல்லையா. கிட்டத்தட்ட 600 மில்லியன் மரங்கள் வந்து இந்த புகையிலை நடணும், நடவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டப்படுகிறதாகவும் சொல்லுகிறார்கள். இந்த புகையிலின் புகை, நம்ம புகைக்கும் போது என்ன நடக்குது நம்ம உடம்புக்குள்ளாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம நுரையீரலுக்குள்ளாடி ஊடுருவி போகுது. அப்படி போகும்போது அங்க சீலியா அப்படிங்கிற ஒரு சின்ன முடி போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த முடி போன்ற அமைப்பை இது போய் சேதப்படுத்துது. இதனால என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல சளி, இருமல் அப்படின்னு தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது,

0: மூச்சு திணறல், வீசிங் இந்த மாதிரியான நிலை ஏற்படுது. அடிக்கடி நுரையீரல் தொற்றுகள் வந்து புகையில் பிடிப்பவங்களுக்கு ஏற்படுதான். பின்னாடி இது எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, குரோனிக் பிராங்கைட்டிஸ், எம்ஃபைசிமா போன்ற நோய்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குது. ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் அளவையெல்லாம் கம்மி பண்ணி விட்டுறது. அப்போ நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு நிறைய போதை பழக்கங்கள் அப்படி தான் தொடங்குது. அதனால தீயது அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நஞ்சு என உணர்ந்து அதிலிருந்து நம்ம விலங்கி செல்வது எப்பவுமே புத்திசாலித்தனமான விஷயம் இல்லையா? எனவே இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தில் வந்து புகையிலை இல்லாத ஒரு உலகத்தை நம்ம எல்லாருமே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து உறுதியளிப்போம்.
1: Pontjesley Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesley Super Speciality Hospital.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: குமரிப்பண்பலை 101.1 கேட்கலாம். பூவையர் பூங்கா.

0: நம்பிக்கை வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்துட்டு காலநிலை மாறி தானா மாறாது. அதற்கான முயற்சிகளை நாம எடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய நிலையில முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் பரதநாட்டிய கலைஞர் தேரூர் எஸ் பொன்னம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே, இன்னைக்கு நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில நம்ம கூட இருக்காங்க பரதநாட்டிய கலைஞர் தேரூர் எஸ் பொன்னம்மாள் அவர்கள். நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இந்த சமுதாயத்துல தன்னுடைய கனவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பெண்மணியா அவங்க நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சந்திச்சு நம்ம வந்துட்டு அவங்களுடைய அனுபவங்கள் தகவல்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: ஒரு பரதநாட்டிய கலைஞரா, ஒரு பரதநாட்டிய ஆசிரியரா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்களுடைய இளமை காலம், கல்வி இதெல்லாம் எப்படி இருந்தது, அந்த அனுபவங்களை எங்க கூட சொல்லலாமா, பகிர்ந்துக்கலாமா?
1: நான் என்னுடைய 8வது வயசுல இருந்து பரதம் கற்க தொடங்கினேன். சிவா மாஸ்டர் கிட்ட படிச்சேன் ஒரு 5 ஆண்டுகால பயிற்சி. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த சார் வந்து வெளியூர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டருடைய ஒரு நண்பர் மூலமா ஒரு அறிமுகம் அவரே செய்து வச்சாரு. அந்த முரளிதரன் சார் கிட்ட அந்த என்னுடைய அந்த கலைய நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப வந்து ப்ரொஃபஷனா இல்லாம எங்கிட்ட டியூஷனுக்கு வர பசங்களுக்கு அப்பப்போ ஏதாவது பயிற்சிகள் கொடுக்கறது, ஒரு கோயில் திருவிழா, ஸ்கூல் டே, ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போதும் ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, ஸ்கூல் டே ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் பசங்களை தயார் பண்ணுவேன். அப்படி பரதக்கலைய விடாம நான் வச்சிட்டு இருந்ததுனால எனக்கு அது இன்னும் தொடர்ந்து கை கொடுத்துட்டு இருக்கு.
0: ஓகே மேம். இப்ப வந்துட்டு நீங்க வந்து இப்ப பரதம் கத்துக்கிட்டீங்க, அது ஓகே. ஆனா வந்துட்டு நமக்கு பரதம் கத்துக்கணும்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆயிருப்போம், இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. பரதத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு எது ஒரு ஆரம்பமா அமைஞ்சது மேம், ஏதாவது காரணங்கள் இருக்கா?
1: பேசிக்கா நான் சின்ன பிள்ளையிலே ரொம்ப துருதுருன்னு வருவேன். அப்போ எல்லாத்துலயும் நான் விளையாட்டு, ஒரு பேச்சு, எந்த மேடையா இருந்தாலும் விட மாட்டேன். எதுனாலும் அதுல ஒரு காம்படிட்டிவ் வந்துன்னா உடனே நான் அதுல சேர்ந்து நம்ம தான் வின்னரா இருக்கணும் அப்படிங்கறது. அப்புறம் நடனம் பார்க்கும்போது பத்ம சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் ஆடுறத பாக்கும்போது எனக்கே நம்மளும் நடனம் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுலேருந்தே சும்மா ஒரு பாட்டு கேட்கும் போதே என்னுடைய கால்களும் சரி கைகளும் அப்படியே தாளம் போடும். அப்புறம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க பரதநாட்டியம் கத்துக்கலாமே அப்படின்னு. அப்படிதான் என்னுடைய அந்த பரதக்கலையை ஆரம்பமாச்சு.
0: அருமையா சொன்னீங்க மேம். இப்ப வந்துட்டு உங்களுடைய அரங்கேற்றம் எப்படி நிகழ்ந்தது மேம்?
1: நான் அரங்கேற்றம் பண்ணும் போது அப்ப பெரிய இதை எடுத்துக்க மாட்டாங்க, பெரிய இஷ்யூவாவே இருக்காது. சும்மா ஒரு கோயில்ல சாமி முன்ன வச்சு சலங்கைய கட்டிட்டு சலங்கை கட்டுறதுக்குன்னு உள்ள ஒரு சம்பவம் இருக்காது. அன்னைக்கு சலங்கைய சாமி முன்ன வச்சு பூஜை பண்ணி கட்டிட்டு அதுவே அரங்கேற்றமா எடுத்துப்போம். இப்பதான் புதுசா அரங்கேற்றத்துக்குன்னு ஒரு விழாவா எடுக்கிறாங்க. அது இப்ப சமீப காலமா அது ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. அதனால அந்த சலங்க பூஜையே ஏதோ ஒரு சடங்கு, ஒரு என்கேஜ்மெண்ட் எல்லாம் வைக்கிறது அளவுல போய் இப்ப பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பண செலவு இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் என்னோட பசங்களுக்கு அப்படி பண்ணது இல்ல. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் விரும்புறதுனால இனிமேல அடுத்த இதுல அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்.
0: இப்ப ஒரு நீங்க பரதநாட்டியம் விரும்பி கத்துக்கிட்டீங்க, ஒரு கலைஞரா மேடை ஏறிட்டே இருக்கீங்க, ஒரு ஆசிரியரா எப்ப நீங்க உணர்ந்தீங்க, ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும் இல்ல இனி நம்ம கிளாஸ் எடுக்கலாம், ஒரு எந்த ஸ்டேஜ் ஆகும்போது ஒரு பரதநாட்டிய கலைஞர் ஒரு பரதநாட்டிய ஆசிரியரா மாறுறாங்க, நீங்க எப்படி அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர்ந்தீங்க?
1: நான் ஸ்கூல்ல ஒரு மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல பயிற்சி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. அப்புறம் சும்மா எங்க ஊர் கோயில்ல அந்த பசங்களை வச்சு என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எங்க தேரூர்ல கவிமணி அவருடைய ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அதுல ஃபர்ஸ்டா நான் நிகழ்ச்சி ஒன்னு நிகழ்ச்சியுமே இல்லாம இருந்துச்சு. அப்ப நம்ம இந்த கோயில்ல இந்த ஒரு டான்ஸ் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னந்தோடனே அந்த கோயில் நிர்வாகம் அது எங்க ரிலேஷன்ஸ் தான் அவங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை பண்ணோடனே நிறைய பேர் எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, டியூஷன் வர பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுக்கிறீங்க, அதனால நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாமே அப்படி கேட்டப்பறதான் 2016 இந்த ஒரு அகாடமியா ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. இப்போ அது தேரூர்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இப்ப வடிவீஸ்வரம் இளர்தீத்த பெருமாள் கோயில் பக்கத்துல அங்கே ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 4 வயசுல இருந்து பசங்க கத்துக்க வராங்க, காலேஜ் பசங்க கூட இருக்காங்க எங்கிட்ட.
0: இப்போ வந்துட்டு இப்ப பரதநாட்டியம் பத்தி சொன்னா அதனுடைய படிநிலைகள் பத்தி கொஞ்சம் வரிசையா

காலநிலை அப்படிங்கறது பார்த்தா ஒரு மழைக்காலம் வெயில் காலம் அப்படிங்கறது நாட்கள் மாதங்கள் இதெல்லாம் மாறும்போது அதற்கான காலங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா வாழ்க்கையில நம்மளுடைய சூழல் வந்து இன்னும் மாறணும், ஒரு நல்ல

0: சொல்லலாமா.
1: பரதநாட்டியத்தில் 8 நிலைகள். இப்போ நம்ம வந்து நாங்கள் சென்னையில் ஒரு அகாடமி, அவங்க வந்து ஒரு பாலமாக, இந்த கலைக்கு ஒரு பாலமாக செயல்பட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ரிஜிஸ்டர்ட் டீச்சர். அங்கே நான் பசங்களை கிரேட் எக்ஸாம், 8 படிநிலைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் டு ப்ரீ கிரேட்லேருந்து 8 கிரேடு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பசங்களை அனுப்பிட்டு இருக்கேன். அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே 2-3 பேர் டிப்ளமா படிச்சிருக்காங்க, அதே அகாடமியில் டிப்ளமா முடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு யார் வேணாலும் ஒரு டான்ஸராக இருக்க முடியும், பட் அவங்க ஒரு டீச்சராக வரும்போது தான் அவங்களுக்கு நிறைய, இன்னும் நிறைய கற்றுக்கணும். அதனால அவங்க இந்த படிநிலைகள்லாம் தாண்டி அவங்க பரதத்திலேயே ஒரு மார்க்கம்னு இருக்கு. இந்த மார்க்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்களை அரங்கேற்றம் பண்றோம். அந்த மார்க்கத்துக்குள்ள போனோம்னா அலாரிப்புல தொடங்கி தில்லானா வரைக்கும் நம்ம முடிக்கணும். அதுல ஒரு 7 படிநிலைகள் இருக்கு. அந்த 7 முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டீச்சரா ஆகணும்னா அதுக்கு மேல நட்டு வாங்கம், அது ரொம்ப மெயின். முன்னாடி எல்லாம் அந்த நட்டு வாங்கம் எல்லாரும், எல்லா டீச்சரும் படிக்கிறது இல்ல. ஆனா இப்ப உள்ள காலத்துல எல்லாரும் டீச்சர் ஆகணுங்கிற விருப்பம் வரும்போது கண்டிப்பா நட்டு வாங்கம் படிக்கிறதுக்கு மாணவர்கள் தயாரா இருக்காங்க.
0: ஓகே, இப்ப உங்களுக்கு இவ்வளவு ஒரு, நீங்க வந்துட்டு ஒரு கலைஞரா இருந்து டீச்சரா இருந்து ஒரு பயணம் நீளமானதா இருக்கு. இப்ப நீங்க உங்களோட ஐடியாவில பரதநாட்டியத்துல ஒரு உச்சகட்ட வளர்ச்சியை நீங்க எதை பாக்குறீங்க?
1: பரதம் கற்கக்கூடிய மாணவிகளுக்கு அரங்கேற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான தருணம். அது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லாம பல வருட உழைப்பு, ஒரு குருவினுடைய பயிற்சி, அப்புறம் பெற்றோருடைய ஆதரவு, இதெல்லாம் இருந்தா தான் அந்த கலையை சிறப்பா கொண்டு போக முடியும். இது வந்து அரங்கேற்றம் பண்றது ஒரு பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு மேடையாக அமையும்.
0: ஓகே மேம், இதற்காக நீங்கள் வாங்கிய இந்த பரதநாட்டியம் இந்த துறையில நீங்கள் வாங்கிய விருதுகள், அங்கீகாரங்கள், பரிசுகள், இதை பத்தி சொல்லலாமா?
1: இந்த பரதக்கலையும் வந்து நம்மளுக்கு ஒரு அன்பும் மரியாதையும் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக நான் கருதுறேன். அதுவே ஒரு விருதாக நினைக்கிறேன். அப்புறம் பல மேடைகள்ல பாராட்டு சான்றிதழ் விருதுகள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். முக்கியமா சொன்னா 2023 சேலம், 1008 சிவலிங்கம்னு சொல்லுவாங்க, அங்க 1008 கலைஞர்கள், பரத கலைஞர்கள் ஒவ்வொரு லிங்கத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தர் நடனமாடி, அதுல பசங்களுக்கும் சரி நாங்களும் டீச்சர்ஸும் வாங்கியிருக்கோம். அதுல பரத கலா சிற்பிங்கிற அவார்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் 2024 பழனியில் பரதம் அப்படின்னு பழனி கிரிவல பாதையில ஒரு அவார்டு, அதுல நாட்டிய கலா விசாரதான் சொல்லி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் 2025 ஏற்காடுல நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடய சேர்ந்து மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற தலைப்புல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெண்டு கையிலையும் செடி வச்சுட்டு, அது மூலமா அந்த செடியை வச்சுட்டு அந்த ஒரு சாங், ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு சாங், மலையை பத்தி, ஏன் நம்ம மரம் வளர்க்கணும், அதனால நம்மளுக்கு என்னென்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து பண்ணா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விருது.
0: ஓகே மேம், ஓகே. இப்ப வந்து இப்ப நீங்க பரதநாட்டிய கலைஞரா நீங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: இப்ப நான் 2 இடத்துல டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கேன். இப்ப கூட இந்த வருஷம் மகளிர் தினத்துக்கு 26 மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து சிறந்த பரதநாட்டிய ஆசிரியைன்னு சொல்லி ஒரு பெண்மை விருது கொடுத்தாங்க. அதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
0: ஓகே மேம், ஓகே. இப்ப வந்துட்டு பரதநாட்டியம் ஒரு கலைஞர் ஆனாலே கண்டிப்பா வெளியூர் பயணங்கள் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு குடும்ப பெண்ணா இருக்கும்போது வீட்லயும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ அந்த சமயத்துல எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க?
1: இப்ப நான் இந்த துறையில வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த மாசம் கூட ஒரு 4 ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். முந்தா நாள் கூட கன்னியாகுமரியில ப்ரோக்ராம், பகவதி டெம்பிள்ல முடிச்சு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது என்னுடைய குடும்பம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்டு, ஹஸ்பண்ட். இவங்க 3 பேருமே எனக்கு பக்கத்துணையா இருந்து என்ன நல்லா சப்போர்ட் பண்றதுனாலதான் நான் என்னுடைய இந்த நிகழ்வுகளை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுது. லைஃப்ல இதை விடக்கூடாது அப்படிங்கறது போயிட்டு இருக்கு. அது இன்னொரு துணா செயல்படணும்னா என்னுடைய மாணவிகளுடைய பெற்றோர், அவங்களே எனக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க.
0: ஓகே மேம், இப்போ எப்பவுமே லைஃப்ங்கிறது ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ உங்களுடைய துறை, உங்களுடைய ஃபேமிலி, அப்படி உங்களுடைய வாழ்க்கை அப்படி போகும்போது இப்ப உங்களுடைய இலக்குங்கிறது வாழ்க்கையில என்னவா இருக்கு?
1: இப்ப பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு அழகாக இந்த கலையை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இது. வளரும் குழந்தைகளுக்கு நம்முடைய பாரம்பரிய பரதநாட்டியத்தை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம பண்பாடு கலை மாறாம நாம விரும்பக்கூடிய இந்த கலைய நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது தான் மெயினான இது.
0: ஓகே, இப்போ வந்துட்டு முன்னாடி வந்து நம்மளுடைய கலாச்சார கலைகள் அதிகமா இருந்தது, பரதநாட்டியம் மாதிரியான பல்வேறு கலைகள், அது மேல வந்துட்டு மக்களுடைய ஆர்வம் அதிகமா இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சர்வதேச அளவுல வந்துட்டு பல்வேறு கலைகள், விதவிதமான பாடல்கள், வேறுமொழி பாடல்கள், அது வந்துட்டு அவங்கவுங்க கலாச்சாரம் சார்ந்து வித்தியாசப்படும் எல்லாத்தையுமே மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியமா இளைஞர்கள். அப்படின்றப்போ இப்போ நம்ம பரதநாட்டியம்னு வரும்போது இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி அது ஒரு ரசிக்கிற தன்மையோட அவங்களுடைய ஆர்வம் மக்களிடையே இப்போ எப்படி

0: இருக்கு.
1: இப்ப நம்ம நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல போனாலும் எல்லாருமே ரொம்ப கலையை ரசிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து முதியவர்கள் வரை ரொம்ப ரசிக்கிறாங்க. பசங்களும் இப்ப எங்கிட்ட எல்லாம் வந்து ஒரு 2-3 மாசத்திலேயே அந்த பசங்களை ஸ்டேஜ் கூட்டிட்டு போயிருவேன். அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஏறணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. பேரண்ட்ஸுக்கும் நம்ம பிள்ளை போன உடனே நம்ம ஸ்டேஜ் போறா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால அந்த கலையில அவங்க இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கறது இல்லாம, இவன் எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ நான் வந்து ஒரு 4 மாசத்துல இருந்தே அவங்கள ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நல்லா பண்றாங்க. ஊர்லயும் எங்க ப்ரோக்ராம் பண்ணாலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு.
0: ஓகே மேம், ஓகே. பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட சினிமா பாடல்களுக்கு பரதநாட்டியம் வரும்போது அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்றோம், ரசிக்கிறோம். இன்னும் அதற்கான மொழிகள்ல சில பாடல்கள் இருக்கு, பரதநாட்டியத்துக்காகவே இருக்கும், ரொம்ப மென்மையா அது போகும், ரொம்ப ஸ்லோவா அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இது ரெண்டுல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், மக்கள் எதை அதிகமா விரும்புறாங்க, அத பத்தி சொல்லலாமா?
1: இப்போ பொதுவாக நாங்க ஒரு பரத கலைஞர்கள்னால போன உடனேயே எந்த ஸ்டேஜ்லயும் முதல்ல அலாரிப்புங்கறத ஆரம்பிச்சிருவோம். அது வந்து நம்ம கடவுளுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை பண்ணிட்டு அப்புறம் புஷ்பாஞ்சலின்னு ஒண்ணு பண்ணுவோம், அலாரிப்பு கடத்தால புஷ்பாஞ்சலி, அப்புறம் ஒரு ஜெதீஸ்வரம் பண்ணுவோம். இப்படி பேசிக்கா என்னென்ன அந்த மார்க்கத்துல என்ன இருக்கோ இதை நம்ம கொடுத்துட்டு இருக்கும் போது சில பசங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி ஆடியன்ஸ் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நடுநடுவுல நம்ம சலங்க பூஜை பண்ணாத இந்த பசங்களை ஒரு சினிமா பாட்டு இடையில இல்ல ஒரு சினிமாவிலேயே சில பக்தி பாடல்கள் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் பழமையான பாடல்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது இப்ப பழமையான பாடல்களை ரொம்ப ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ்.
0: ஓகே மேம், ஓகே. அப்ப மாணவர்களும் விரும்பி ஆடுறாங்க இல்லையா? ஏன்னா இந்த பரதநாட்டியம் டான்ஸ்ங்கறத தாண்டி அந்த காஸ்டியூம் மேலேயே குழந்தைங்களுக்கு சில ஆர்வம் வரும், அதுக்காகவே பரதநாட்டியம் படிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நடனத்தை பொறுத்து அதோட படிநிலைகளை பொறுத்து அந்த காஸ்டியூம் அவங்களுக்கான அலங்காரங்கள்ல வித்தியாசங்கள் வருமா?
1: பேசிக்கா எல்லாருமே ஒரே மாதிரிதான் மேக்கப் போடுறோம். பரதத்துக்குன்னு சில ஒரு ஹெட்செட்டு, அந்த அதுக்குன்னு ஒரு சிகை அலங்காரம், உடை எல்லாம் அதுக்குன்னு என்ன இருக்கோ அதைதான் எல்லாருமே ஃபாலோ பண்றோம்.
0: ஓகே மேம், ஓகே. இப்போ இந்த பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள், நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா?
1: பொதுவா இப்ப குழந்தைங்க சில பேர் வந்து 3 வயசுலயே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. வீட்டுல இந்த டிவியை பாத்துட்டாவா, டிவி முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. ஆனா 3 வயசுல எல்லாம் அப்படி வர்ற பிள்ளைங்களை நம்ம அவங்க நீங்க என் குழந்தைய சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டாலும் ஆனா அதுகளுக்கு ஒண்ணுமே புரியாது. டிவியில பாத்துட்டு அந்த பசங்க ஆடுவாங்க, ஆனா பரதம்னு அது கொண்டு விட்டோம்னா நம்ம நமஸ்காரம் பண்ணதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்கள பொதுவா நீங்க இன்னொரு 6 மந்த் கழிச்சு வாங்க அப்படின் போது அவங்க சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிருவாங்க, ஐயோ இனி நடத்த முடியாதா அப்படின்னு. ஆனா அதே பசங்க ஒரு 6 மந்த் கழிச்சு வந்தாச்சுன்னா, ஒரு 4 இயர்ஸ் அவங்க தொடும் போது வந்தாச்சுன்னா அதே பசங்க நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல அரைமண்டியில குழந்தைங்களை நிக்க வைக்கிறதுல சிரமம் இருக்கும், அரைமண்டியில நின்னுட்டாங்களா அப்புறம் அவங்க தானாவே அந்த முதுக நிமிர்த்தி அவங்க பார்வைய நேர போக்கஸ்க்கு கொண்டு வந்து அப்படி அவங்கள கொண்டு போயிடலாம்.
0: இப்போ உங்களுக்கு ஒரு துறை, நீங்க வந்துட்டு இப்ப ஒரு பரதநாட்டியம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிற துறை இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் பல கலைகள் மீது, பரதநாட்டியம் மீது அதீத ஒரு பிரியம் பல பெண்களுக்கு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அலங்காரத்தின் ஒரு காரணமா இருக்கலாம், பல்வேறு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்காக ஒரு கனவுகள். ஒரு மாணவ பருவத்துல இருக்கும் போது எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும், அதுல ஆண்கள் பெண்கள் கிடையாது, ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும். ஆனா ஒரு லைஃபுக்குள்ள என்டர் ஆகும் போது அத வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது வந்து வித்தியாசப்படும். இப்போ நீங்க சொல்லுங்க, பெண்கள் அவங்களோட கனவுகளை நோக்கி போகும்போது அவங்களுக்கு ஒரு தடையா, ஒரு சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்கள வழி இந்த வழி வேண்டான்னு அவங்களுடைய கனவுல இருந்து வேற பாதைக்கு மாற்றிட்டு போற விஷயங்கள் என்னெல்லாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இப்ப எங்ககிட்ட வர பசங்கள்லயே நிறைய பேர் இந்த 10th எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அவங்க டிஸ்கண்டினியூ பண்றது மாதிரி ஆயிரும். அப்ப ஒரு 1 இயர் கேப் வரும்போது அந்த பசங்களுக்கே அதுல ஆர்வம் குறைஞ்சிருது. இப்ப நாங்க ஒரு கலைஞரா என்ன சொல்றோம்னா, அந்த கேப் அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கலையை படிக்கும் போது அவங்களுடைய ஞாபக சக்தி இதெல்லாம் அதிகரிக்கும். அவங்களுக்கு படிப்புல இன்னும் கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்றது மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படி கேப் விடாதீங்க, நீங்க கண்டினியூவா கத்துக்கோங்க. வாரத்துல 1 நாளாச்சும் நீங்க வந்து அந்த கலைய நீங்க ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க ஆடிட்டு போங்க. அப்ப அந்த பசங்களோட மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அவங்க அந்த கலைய விடாம அதை கண்டினியூ பண்ணுவாங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு அது ஒரு ப்ரெஷர்ல, ரொம்ப ப்ரெஷர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸேஷனா அமையணும்னா அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணாம கண்டினியூவா வந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஓகே மேம், ஓகே. நீங்க ஏற்கனவே சின்ன குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கறத பத்தி சொன்னீங்க, ஆனா வந்து நம்ம ஸ்டேஜ்ல அலங்காரத்தோட சின்ன குழந்தைங்களோட அழகான நடனங்களை நம்ம பாக்குறோம். இதுல என்னன்னா அது காஸ்ட்யூம் போட்டுட்டு இருக்கும் போது நகைகள், தலையில நீங்க சொன்ன மாதிரி சிகை அலங்காரம் இதெல்லாம் வந்து நல்லா வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்கே அது கஷ்டமா இருக்கும். இப்ப குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கும்போது

0: நம்ம அவ்வளவு அலங்காரம் கொடுப்போமா அவங்க ஸ்டேஜ்க்கு? ஏன்னா கண்டினியூஸ் பிராக்டிஸ்னால பிள்ளைங்களுக்கு கால் வலி கூட ஏற்படலாம் இல்லையா? ஏன்னா ஒரு தடவை டான்ஸ் ஆடும் போது இருக்கிறது வேற, ஒரு தொடர் பயிற்சிங்கிறப்போ அதுல வந்து சில சிரமங்கள் இருக்கும். இவ்வளவு விஷயங்களை தாண்டி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு பிள்ளைங்களை ஸ்டேஜ் ஏத்தும் போது அதுக்கு என்னென்ன தயார் பண்ணிக்கிறீங்க அந்த குழந்தைங்க அதை நல்லா பண்றதுக்காக? நீங்க
1: இப்ப ஃபர்ஸ்ட்ல பசங்க வரும்போது ஃபர்ஸ்ட்ல நாங்க தட்டி கும்பிடுதல் முடிச்ச உடனே தட்டடவுன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அந்த அடவு ஆரம்பிக்கும் போது அந்த பசங்களுக்கு கொஞ்சம் காலு பெயின் இருக்கும். அத அவங்க அப்படியே காலு வலிக்குதுன்னு சில வீட்டுல என்ன செய்வாங்கன்னா, காலு வலிக்கு ஐயோ என் பொண்ணு ரொம்ப காலு வலிக்குன்னு வீட்டுக்கு வந்து அழுறா அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணால கத்துக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா அது தாண்டி அவங்க இப்படிதான் இருக்கும், நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து நிறைய பசங்க ஏற்கனவே அவங்க கால் வலி அப்படின்னு ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க கூட கண்டினியூவா இந்த பயிற்சி மூலமா அவங்களுக்கு கால் வலி கூட இல்லாம போயிருக்கு. அப்படி எங்கிட்டயும் நிறைய பசங்க அப்படி இருக்காங்க.
0: அந்த அலங்காரத்தோட வெயிட் எல்லாம் பிள்ளைங்க எப்படி கேரி பண்ணிட்டு அதை ஸ்டேஜ் ஏறாங்க மேம்? அதுக்கு நீங்க ஏதாவது அவங்களுக்கு சொல்லுவீங்களா? அதுக்கு ஏத்த மாதிரியான அமைப்புகள் அலங்காரத்துல இருக்கா சின்ன குழந்தைங்களுக்குன்னு?
1: சின்ன பசங்களுக்கு ரொம்ப வெயிட் இல்லாம சிம்பிளான மேக்கப், காஸ்டியூம் ட்ரெஸ் அது போட்டுருவோம். மத்தபடி சிம்பிளா மேக்கப் அந்த சிகை அலங்காரம் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளா பண்ணுவோம். அதனால அதுகளுக்கு அப்படி தோணாது, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது மாதிரி இருக்காது
0: இல்லையா? இப்ப வந்து உங்களுடைய விருதுகள் அவார்டுகள் பத்தி சொன்னீங்க. இப்ப உங்களுடைய மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி அவார்டு விருதுகள் வாங்கும் போது அது உங்களுக்கு எப்படி அந்த சூழல் இருக்கும்?
1: ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே பசங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஒரு மெமரண்டம் கொடுக்கும் போது அந்த பசங்க வாங்கும் போதே ரொம்ப சந்தோஷமா, அப்ப அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை அப்ப நம்ம பார்க்க முடியும், இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அப்புறம் வேர்ல்டு கார்டுக்குலாம் நம்ம கூட்டிட்டு போகும்போது அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் சில பசங்க வீட்லயே நல்ல லேமினேஷன் பண்ணி பெருசா மாட்டி வச்சிருக்காங்க. விதவிதமா போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து அதுவே அழகா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பசங்க வீட்லயே போனாவே இது ஒரு பரத கலைஞர் வீடு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்க வீட்டு அமைப்பே வச்சிருக்காங்க.
0: சூப்பர் மேம். இப்போ குழந்தைங்க நீங்க சொன்னாங்க ஆர்வத்தோட எல்லாரும் கிளாஸ்ல சேர்த்து விடுவாங்க, ஆனா வந்து அதற்காக ஒரு அதற்கான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகும்போது வெளியூர்கள் அப்படின்னு வரும்போது மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களோட ஆதரவு எப்படி இருக்கு? அவங்க அதுக்கான முழு ஆதரவை கொடுக்கறாங்களா எப்படி?
1: இப்ப இருக்கிற காலகட்டத்துல பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களுக்கு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம். ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்ங்கறதுதான் அவங்களுடைய உச்சக்கட்ட ஆர்வம். அவங்க அப்படி வரும்போது நம்ம இப்போ மேக்கப் போட்டு சலங்க பூஜை பண்ண பசங்க ஃபுல் மேக்கப் வந்து நாங்களே போடுவோம். நாங்க போட்டு வேன்ல கூட்டிட்டு போயிருவோம். சில பசங்க மற்றபடி சலங்க பூஜை எல்லாம் பண்ணாத பிள்ளைங்க அவங்களே அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. நாங்க ரிட்டர்ன் கொண்டு போகும்போது விடுவோம், இல்ல எங்க பசங்களோடய அவங்களே கொண்டு விடுவோம். ஆனா ஆர்வமா ஒவ்வொருத்தரும் எங்க ப்ரோக்ராம் இருந்தாலும் கூட்டிட்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் இப்போ தயாரா இருக்காங்க.
0: இப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க இல்லையா?
1: சப்போர்ட் பண்றாங்க
0: இருக்காங்க. ஓகே மேம். இப்போ ஒரு பெண்களுக்கான நிகழ்ச்சிங்கிறப்போ நீங்க ஒரு அந்த ஒரு பெண்ணா இருந்து உங்களுடைய கனவுகளையும் நோக்கி உங்களுடைய பொறுப்புகளையும் நீங்க கையாண்டிருக்கீங்க இல்லையா? பெண்களுக்கு நிறைவா நீங்க ஒரு உங்களுடைய அனுபவத்தில இருந்து ஒரு பெண்ணா சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும்?
1: பெண்கள் தங்களுடைய கனவுகளையும் திறமைகளையும் ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்தையும் பார்த்துட்டு அவங்க பெண்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கிட்டே அவங்க தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறதுல இப்ப எல்லா பெண்களுமே எந்த துறையில இருந்தாலும் ஒரு மியூசிக் ஆகட்டும் வேற நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கூட பெண்கள் நிறைய பேரு நிறைய ஸ்டேஜ்ல நம்ம பாக்குறோம். நிறைய பேர் அவங்க லெக்க நோக்கி அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க, அதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களுமே முன்னேறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சப்போர்ட்டும் நிச்சயமா இருக்கும். இப்ப கலை கல்வி தொழில் எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பெண்களும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணா பெண்களால முடியாதது எதுவுமே இல்ல, அவங்களால அவங்க ஒரு உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை. இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் அவங்கள மட்டும் முன்னேற்றது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அவங்க இருக்காங்க. அதனால ஒவ்வொரு பெண்களும் தன்னம்பிக்கையோட தன்னுடைய கனவுகளை நோக்கி முன்னேற வேண்டும் அப்படிங்கறது தான் என்னோட.
0: ஓகே. இது வந்துட்டு பொதுவா நீங்க முக்கியமா இத வந்து குடும்ப பெண்கள் இந்த ஒரு விஷயத்த எடுத்துப்பாங்க. இப்ப ஒரு மாணவிகளா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஏன்னா அது வந்து ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு தனி மனிதனா என்றாகிற ஒரு இடம். சோ அந்த இடத்துல அந்த ஆரம்ப இடத்துல அந்த பெண்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா?
1: இப்ப வந்து எல்லாருமே இப்ப இந்த கலையில இப்ப அதிகமா பங்கேற்றுக்கிறாங்க. அதிகமா பிள்ளைங்களை வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி எல்லாம் வேண்டாம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிள்ளைங்களை விட வேண்டாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் எந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது.

0: எதுவா இருந்தாலும் ஒரு ஒன்ஸ் அந்த கலையில சேர்த்து விட்டோமா, அதை படிக்கட்டு, சரியா சடங்காகிற அப்புறம் கல்யாணம், அந்த குடும்பமும் அது மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸும் விரும்புறாங்க. அப்படி எங்கிட்ட வர பசங்க எவ்வளவு சில இடையூறுகள்லாம் வருது, தாத்தா பாட்டி இருப்பாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் அப்படி வரும், ஆனா அதையும் தாண்டி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அது அப்படி இல்ல, இந்த காலகட்டத்துல இப்படி பிள்ளைங்க அதை விடக்கூடாது, இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. அப்ப பல பேரை பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த ஆர்வம், சரி நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், அப்ப நம்மளும் நம்ம பிள்ளைய நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பசங்களும் சரி பேரண்ட்ஸும் இப்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேரண்ட்ஸ் என்ன விரும்புறாங்களோ அத பசங்களும் நம்ம பேரண்ட்ஸ் விரும்புறது மாதிரி நம்ம அந்த கலையை ஒழுங்கா கத்துட்டு நம்ம வழியில நம்ம அத நம்ம பேரண்ட்ஸுடைய ஒரு நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கறத பிள்ளைங்க ரொம்ப கல்வியை மட்டும் இல்லாம இந்த கலைத்துறைகள்லயும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. பெற்றோர்கள் இவ்வளவு ஆதரவு தெரிவிக்கும் போது அதை சரியா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். இந்த நிகழ்ச்சியில நிறைய அனுபவங்கள், பரதநாட்டியம் சார்ந்த விஷயங்கள், ஒரு கலைத்துவமா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அழகா பகிர்ந்துகிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி மேம். நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: நன்றி.
2: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் பரதநாட்டிய கலைஞர் தேரூர் எஸ் பொன்னம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
3: ஏ நிலா, என் போனை பாரு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பேட்டரியும் அடிக்கடி இறங்குற மாதிரி இருக்கு, என்னாச்சு கொஞ்சம் பாக்குறியாமா நிலா?
1: என்னமா, நீங்க ஏதாவது வேலையில இருக்கும் போதுதான் வந்து எதையாவது சொல்லிட்டு இருப்பீங்க. சரி கொடுங்க. போன்ல எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணீங்க?
3: அதா வந்துச்சு, இதை ஏன் விட்டு வைப்போன்னு அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சேன். ஏன் கேக்குற?
1: அதானே பாத்தேன், ஃபேக் ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஆப் மாதிரியே லோகோவும் பெயரும் அப்படியே இருக்கும், ஆனா அதெல்லாம் போலி ஆப். அந்த ஆப் எல்லாம் நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணி போட்டோம்னா டேட்டா சீக்கிரமா காலி ஆயிரும், போனும் ஸ்லோ ஆயிரும், நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி சார்ஜும் இறங்கி போயிரும்.
3: இப்படி இல்லாம நடக்குது? இப்படி ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணா இவ்வளவு பிரச்சனையா? இத நம்பி போனை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்?
1: ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ரிவ்யூஸ பாக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணும் போது அன்னெசரியா கேக்குற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணி விட்டுறோம். எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அலௌட் அலௌடுன்னு வாசிச்சு பாக்காமலே குடுக்கறோம்ல, அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு என்னன்னு தெரிஞ்சுகிட்டு நம்ம வந்துட்டு பெர்மிஷன் குடுக்கணும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.
3: நான் ஏதாவது லிங்க் வந்தாலோ ஆப் வந்தாலோ ஏதாவது பயன்படுமே, நமக்கு பயன்படும், நம்ம பிள்ளைகளுக்கு பயன்படும், அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ நீ சொல்றத பார்த்தா இதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா பின்ன இல்லையா, சில நேரம் இந்த மாதிரி வரக்கூடிய லிங்க்னால போன்ல வைரஸ் கூட வந்துரும். சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்மளோட மொபைல்ல தான் நம்மளுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல இருந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம மொபைல்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது அதை பயன்படுத்தும் போது கவனமா இருக்க வேண்டிய விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். இல்லனா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பண்ணணும். புரியுதா? நீங்க தான் கவனமா இருக்கணும்.
3: இந்த விதவிதமா டச் போனுங்கறதெல்லாம் விட்டுட்டு பழையபடி நம்பர் தட்டுவோமே இந்த கீபோர்டு, அந்த போன் ஒண்ணு வாங்கித்தாமா, ஒரு பிரச்சனை இல்ல. நீ அம்மா அதை தட்டிட்டா, இத தட்டிட்டா, அது டவுன்லோட் ஆயிட்டு இது போச்சு, ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு பழையபடி அந்த கீபோர்டே வாங்கி தந்துரு தாயி.
1: சரி, இப்பவே என் போன்ல ஒரு ஆர்டரை போட்டு விட்டுறேன், கவலைப்படாதீங்க.
2: அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
4: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் பரதநாட்டிய கலைஞர் சவிதா சாஸ்திரி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர் 1969 ஆகஸ்ட் 11 ஹைதராபாத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கலை மீது அதிக ஈர்ப்பு கொண்டிருந்தார் சவிதா சாஸ்திரி. மற்ற குழந்தைகள் விளையாட்டில் நேரம் செலவிட்ட போது இவர் நாட்டிய பயிற்சியில் முழுமையாக ஈடுபட்டார். பரதநாட்டியம் என்பது வெறும் நடனம் அல்ல, அது ஒழுக்கம், பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் உணர்வுகளின் மொழி. அந்த கலையை உயிராக நேசித்ததால் தான் அவர் தொடர்ந்து முன்னேறினார். அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான விஷயம் என்னவென்றால், கல்வியையும் கலையையும் சமமாக எடுத்து

0: சென்றது. அவர் நியூரோ சயின்ஸ் துறையில் உயர்கல்வி கற்றிருந்தாலும் தனது உள்ளத்தின் அழைப்பாக இருந்த பரதநாட்டியத்தை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. வாழ்க்கையில் எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் தனது அடையாளம் கலைதான் என்பதை அவர் நிரூபித்தார். சவிதா சாஸ்திரி அவர்கள் சாதாரண பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை மட்டும் செய்யவில்லை. சமூக சிந்தனைகள், மனித உணர்வுகள், பெண்களின் மனநிலை, வாழ்க்கை போராட்டங்கள் போன்ற பல கருத்துக்களை நடனத்தின் மூலம் உலகிற்கு எடுத்துச் சென்றார். அதனால்தான் அவருடைய நிகழ்ச்சிகள் இந்தியாவை தாண்டி பல நாடுகளில் பாராட்டை பெற்றன. அவரது சோல் கேஜஸ், யுத் த ப்ராஃபட் போன்ற படைப்புகள் வெறும் நாட்டிய நிகழ்ச்சிகள் அல்ல, மக்களின் மனதில் சிந்தனையை உருவாக்கிய கலை புரட்சி. மேடையில் அவர் நடனம் ஆடும் போது ஒவ்வொரு அசைவும் ஒரு கதையை பேசும். அதனால்தான் பலர் அவரை த டான்சிங் ஸ்டோரி டெல்லர் என்று அழைக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி எளிதாக அவரை தேடி வரவில்லை. கடினமான பயிற்சிகள், விமர்சனங்கள், உடல் சோர்வுகள் மற்றும் பல தடைகளை அவர் சந்தித்தார். ஆனால் அவர் ஒருபோதும் பின்னடைந்ததில்லை. நாம் நம்பும் கனவுக்காக தொடர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு பயணித்தார். சவிதா சாஸ்திரி அவர்களின் நடன கலையை கௌரவிக்கும் விதத்தில் நடன கலா ஸ்ரீ, நாட்டிய கலா பூஷன், நிருத்திய நளினி, பத்மாவதி ராஷ்டிரிய நிருத்திய பிரதிபா புரஸ்கார், நிருத்தியமணி மற்றும் சங்கீத் கௌரவ் புரஸ்கார் போன்ற விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது.
1: ஒரு டூருக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்காக தான் முக்கியமா போறோம். அந்த இடத்துல தேவையில்லாத சிந்தனைகளை நம்மளுடைய மண்டைக்குள்ள போட்டோம் அப்படின்னா அந்த டூரே வேஸ்டா போயிடும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கறதும், நமக்கான இந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியா நம்ம அமைச்சுக்கணும், அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யணும். அப்படி இல்லாம அந்த முயற்சிகளை எடுக்காம மனதை வந்துட்டு சோர்வா வச்சுக்கிறது அப்படிங்கறது அந்த நேரத்தை வீணடிக்கிறது தானே. சோ வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணும், அதற்காக நமக்காக சரியான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும், சரிதானே?

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: இத்துடன் நிறைவு பெற்றது பூவையர் பூங்கா.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியும் ஈஸி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
8: இது நம்ம
9: வேலைவாய்ப்பு
10: தரும்பி படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
11: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
12: நேஷ் கன்னியாகுமரி.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
16: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால்

0: அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
3: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அண்மையில் தமது நெதர்லாந்து பயணத்தின்போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய பிரதமர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக கூறினார். தென்கிழக்காசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலை மதிப்பற்ற பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவிமீனா, குல்தீப்குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும் அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணாக்கர் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிரமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தமது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய சென்னையின் முதல் ஹிந்து பள்ளி குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை மேம்படுத்துவதில் இப்பள்ளியின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு தற்போது நாடு தழுவிய இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெற்ற பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக கூறினார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய சூழலுக்கு இடையே எரிசக்தி சேமிப்பிற்கான தேசிய அளவிலான முயற்சிகளுக்கு இத்தகைய மிதிவண்டி பயண இயக்கம் உந்து சக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் ராணுவ திறனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக

0: அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கும் கல்வி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி சூழல் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நவீனமயமாக்கலுக்கு புத்துயிர் அளிப்பதாக கூறினார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் பெண்களின் நலனிற்காக ஆயுதப்படை வீரர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவார்கள் என்று உறுதியளித்தார். முன்னதாக புதுதில்லியில் இன்று லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாட்டின் 27வது கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடற்படை நாட்டின் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதாகவும் சவாலான சிக்கலான சூழல்களையும் திறம்பட கையாளும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை தணக்கன்குளத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350 மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான குழாய் பதிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: வெங்கலமூர்த்தின்ற பகுதிக்கு கிரவுண்ட் வாட்டரும் பாத்தீங்கன்னா 1000 கீழே போயிடுச்சு. பழைய பைப் உடஞ்சு வந்துச்சுன்னா அதை புதுப்பிக்கும் பணியில வந்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்லிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவில் நிரந்தரமாக தண்ணி கொண்டு வரப்படும். அதுவரை டெம்பரரியா வந்து நம்ம லாரியில இருந்து எல்லா குடியிருப்பு இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சப்ளை பண்றதுக்கான வேலையை இது பண்ணிருக்கோம். கூட்டு குடிநீர் திட்டங்களும் இங்க தேவைப்படுகிறது. ஸோ அதெல்லாம் முதல்வரிடம் கலந்தாலோசித்துட்டு என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கூட்டு குடிநீர் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு நிலத்தடி நீரை அதிகரிக்க தேவையான லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்
0: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1987 முதல் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை ஈர்ப்பை தவிர்த்தல், அதன் மீதான அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதிப் பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான கூடுதல் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இன்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் என்றார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக் தயாள். இன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை, பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதேபோல் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதனும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி வந்தனா கார்க்கும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக

0: தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூரில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தொழிற்கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கான நுழைவு கட்டணம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டம் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை வழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டமானது 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2015 ஜனவரி 22 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஆண்டான 2026 ஜனவரி 22 அன்று செல்வமகள் சேமிப்பு திட்டமானது 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. தங்கள் மகள்களின் எதிர்காலத்தின் மீது கோடிக்கணக்கான குடும்பங்கள் வைத்துள்ள கூட்டு நம்பிக்கைக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. தொடங்கப்பட்டதிலிருந்து 4 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. செல்வமகள் சேமிப்பு திட்டம் செயல்படும் விதம் பற்றி தெரிந்து கொள்வோம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது ஒரு குறைந்த இடர் கொண்ட வைப்பு திட்டமாகும். இதில் அசல் தொகைக்கும் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்பட்டு ஆண்டுதோறும் செலுத்தப்படும் வட்டிக்கும் அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த திட்டத்தில் தற்போதைய வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2% ஆகும். செல்வமகள் சேமிப்பு திட்டமானது பொருளாதார மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு பெண் குழந்தையின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடுகட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கல்வி, நிதி பாதுகாப்பு மற்றும் தன்முனைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இந்த முயற்சி பெண்களின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதோடு எதிர்காலத்தில் தற்சார்பு நிலையை அடையும் தொலைநோக்கு பார்வைக்கும் பங்களிக்கிறது. செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கினை பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் தங்களது பெண் குழந்தைக்காக எந்த ஒரு இந்திய அஞ்சல் அலுவலகத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு பொதுத்துறை வங்கியின் கிளையிலோ மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறை வங்கிகளிலோ கணக்கை திறக்கலாம். பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து 10 வயது ஆகும் வரை எந்த நேரத்திலும் இந்த கணக்கை தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்குகளை திறக்கலாம். இருப்பினும் இரட்டையர்கள் அல்லது அதற்கு அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும் பட்சத்தில் உரிய பிறப்பு சான்றிதழ்களுடன் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு உட்பட்டு 2-க்கும் மேற்பட்ட கணக்குகள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த கணக்கை இந்தியாவில் எந்த இடத்திற்கும் மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும் வரை இந்த கணக்கை பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் நிர்வகிக்கப்படுகிறது. இது சேமிப்பை கண்காணிக்கவும் குழந்தையின் கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு நிதி திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் பாதுகாவலருக்கு உதவுகிறது. 18 வயதை அடைந்தவுடன் கணக்கு வைத்திருப்பவர் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் கணக்கை தானே தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம். SSY கணக்கை தொடங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதை தெரிந்து கொள்வோம். சுகன்யா சமிருதி கணக்கு திறப்பு படிவமானது வங்கிகள் அஞ்சல் அலுவலகத்தில் கிடைக்கும். பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் எண், வருமான வரி விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நிரந்தர கணக்கு எண் அல்லது படிவம் 60, இந்த ஆவணங்கள் மூலம் கணக்கை தொடங்க முடியும். பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் SSY கணக்கில் குறைந்தபட்ச ஆரம்ப வைப்பு தொகையாக 250

என்பது செலுத்தி தொடங்கலாம். மொத்த வருடாந்திர வைப்பு தொகை வரம்பானது 150,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கணக்கு திறக்கப்பட்ட தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் வரை வைப்பு தொகை செலுத்தலாம். ஒரு கணக்கு வைத்திருப்பவர் முந்தைய நிதியாண்டின் இறுதியில் உள்ள இருப்பில் 50% வரை கல்வி நோக்கங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம். கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது பூர்த்தியானாலோ அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலோ இவற்றில் எது முதலில் நிகழ்கிறதோ அப்போது இந்த வசதி கிடைக்கும். விண்ணப்பிக்க கணக்கு வைத்திருப்பவர் உறுதி செய்யப்பட்ட சேர்க்கை அனுமதி சீட்டு அல்லது தேவையான செலவுகளை குறிப்பிடும் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கட்டண சீட்டு போன்ற தொடர்புடைய ஆவணங்களுடன் ஒரு முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். திரும்ப பெறும் தொகையை மொத்தமாகவோ அல்லது தவணைகளாகவோ எடுக்கலாம். இருப்பினும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திரும்ப பெற முடியும். எல்லா சந்தர்ப்பங்களும்

0: ஆகியவற்றில் எது முதலில் நிகழ்கிறதோ அப்போது இந்த வசதி கிடைக்கும். விண்ணப்பிக்க கணக்கு வைத்திருப்பவர் உறுதி செய்யப்பட்ட சேர்க்கை அனுமதி சீட்டு அல்லது தேவையான செலவுகளை குறிப்பிடும் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கட்டண சீட்டு போன்ற தொடர்புடைய ஆவணங்களுடன் ஒரு முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். திரும்ப பெறும் தொகையை மொத்தமாகவோ அல்லது தவணைகளாகவோ எடுக்கலாம். இருப்பினும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திரும்ப பெற முடியும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் திரும்ப பெறப்படும் தொகையானது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மையான கட்டணங்கள் மற்றும் செலவினங்களை விட அதிகமாக இருக்கக்கூடாது. செல்வமகள் சேமிப்பு திட்டம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளம் பெண்களுக்கு நம்பிக்கை மற்றும் அதிகாரமளித்தலின் அம்சமாக திகழ்கிறது. இது அவர்களின் கனவுகள் விருப்பங்களுக்கான அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது. நேர்கள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: Mango varieties to global markets. Chief of Defence Staff Lieutenant General N.S. Raja Subramani says Indian Armed Forces remain committed to protecting country's sovereignty and territorial integrity. Admiral Krishna Swaminathan assumes charge as a new Chief of Naval Staff. U.S. President Donald Trump says United States is close to reaching a nuclear agreement with Iran, warns military action remains an option if negotiations fail. In badminton, Indian duo Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to take on Indonesia in the men's doubles final of Singapore Open today. And in IPL cricket final, Gujarat Titans and Royal Challengers Bengaluru all set for epic title clash in Ahmedabad this evening. Prime Minister Narendra Modi said that the government is continuously making efforts to preserve priceless heritage sites in India. He informed about an important discovery made in Malhar, Chhattisgarh under the Gyan Bharatam Abhiyan. Addressing the nation in his monthly radio program Mann Ki Baat on Akashvani today, Mr. Modi said that 3 rare copper plates have been found there related to Maharishi Bal Arjun of the Pandu Vanshi dynasty of the 6th and 7th centuries.
3: ज्ञान भारतम अभियान के तहत छत्तीसगढ़ के मल्हार में भी एक महत्वपूर्ण खोज हुई है. यहाँ 3 दुर्लभ ताम्र पट्टिकाएं मिली हैं. विशेषज्ञ मानते हैं कि इंस्क्रिप्शंस 6वीं-7वीं सदी के हैं. ये ताम्र पट्टिकाएं प्राचीन ब्राह्मी लिपि और पाली भाषा में लिखी गई हैं. इनसे उस समय की शासन व्यवस्था, धर्म और संस्कृति के बारे में महत्वपूर्ण जानकारी मिलती है.
2: The Prime Minister also mentioned his recent visit to the Netherlands, where in a special ceremony, ancient copper plates from the Chola period were returned to India. Mr. Modi said people are sharing joy and expressing pride, and the Tamil community around the world is also particularly enthusiastic about this. Prime Minister Modi has urged the people of the country to take utmost care during the prevailing hot weather and follow the guidelines issued by various government departments in this regard.
3: इस समय देश के ज्यादातर हिस्सों में बहुत गर्मी पड़ रही है. तेज धूप, गर्म हवाएं, ऐसे मौसम में अपना ध्यान रखना बहुत जरूरी है. पानी पीते रहिए. धूप में अगर निकलना ही पड़े तो थोड़ा संभल कर निकले. इस दिशा में सरकार की भिन्न भिन्न डिपार्टमेंट्स ने जो गाइडलाइंस जारी की है वो भी भूलिएगा नहीं.
2: The Prime Minister suggested that people drink different summer drinks such as Aam Panna, buttermilk, lassi, sattu, sharbat, bel panna, which are traditionally made in different parts of the country to beat the heat.
3: हमारे यहाँ गर्मी से लड़ने का तरीका भारत के अलग अलग क्षेत्रों की परंपरा का हिस्सा है और इसमें एक भारत श्रेष्ठ भारत की भावना की झलक भी मिलती है. और एक बात जरूर ध्यान रखिएगा, इनमें से ज्यादातर चीजें हमारी अपनी रसोई से निकली है. आप भी गर्मी के दौरान देसी पेयजलों का खूब आनंद लीजिए.
2: Referring to mangoes, which are often talked about in summer, the Prime Minister said every region has its own mango, its own flavour and its own aroma. Mr. Modi also hailed the contribution of farmers involved in mango cultivation, saying that the journey of the mango is now reaching the global market from the village. The Prime Minister talked about the recently held National Senior Athletics Federation competition in Ranchi, Jharkhand, where nearly 800 athletes participated. He congratulated Gurinder Veer Singh, Vishal TK, Tejaswin Shankar, Dev Meena and Kuldeep Kumar for breaking 4 national records in different events. The Prime Minister also talked about a video showcasing as to how a Gangetic

0: நுச்சுண்டுதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலாய் 101. குமரி பண்பலாய் 101 இனி கேட்கலாம் திரை இசை. நேரம் 2:15 ஆயிட்டு. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து வர இருக்குது. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான், எழுதியிருக்கிறாங்க வைரமுத்து, விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் குரலில் வர இருக்கும் அந்த பாடல் இதோ.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில், குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் ஆடுகளம் திரைப்பட பாடல்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேரம் 2:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையில் திரை இசை. சில காதல்கள் வாழ்க்கையில் வரும் போகும், ஆனால் அந்த நினைவுகள் மட்டும் நெஞ்சில் நீங்காத இடம் பெறுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட அந்த காதலின் வலியை, ஆழத்தை கூறும் ஒரு பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில் கார்த்திக் வி.வி. பிரசன்னா குரலில் வர இருக்கிறது. கேட்டு ரசிக்கலாம்.

0: Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Conscious Lee Super Speciality Hospital.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட் வெல்ஸ் நோ ரிஸ்க். ஒரே ஒரு நபருடைய வருகை ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய சக்தி உடையதாக இருக்கிறது இல்லையா? ஒருவருடைய பார்வை, ஒரு சிரிப்பு, ஒரு சிறிய நினைவு, இது ஒருத்தருடைய உலகத்தை மாற்றும் வல்லமை பெற்றது. ஒஸ்தி திரைப்படத்திலிருந்து வர இருக்கும் அந்த பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இந்த காதலன் காதலியை வர்ணிக்கும் இந்த மரபு வந்து நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்து இப்போ இருக்கிற புதுக்கவிதை படைப்புகள் வரைக்குமே ரொம்ப அருமையான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுகிறது இல்லையா. இதில் ஒரு காதலியை தனக்கு மிகவும் பிடித்த ஒரு தேவதையாகவும் மலராகவும் எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வர்ணிக்கும் பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில், SPB சுஜாதா மோகன் குரலில் வர இருக்குது. கேட்டு ரசிக்கலாம்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேனியர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். வீசும் காற்று, சுற்றும் பூமி, இவற்றையெல்லாம் யாரால் நிறுத்த முடியும்? காதலால் நிறுத்த முடியும் என்கிறதே இந்த திரைப்பட பாடல். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து வருகின்ற பாடல் இதோ.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு வார்த்தை கூட எத்தனை உணர்வுகளையும் வலிகளையும் அருமையாக சுமந்து செல்கிறது. இதை கூறும் பாடல் வேங்கை திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRYTM டீ கம்பிகள். அம்மன் TRYTM டீ கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். தொடர்வது வானிலை அறிக்கை, அதனைத்

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 7 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 6 சென்டிமீட்டர், காக்காச்சி 5 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாஞ்சோலை திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமருத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆம்பூர், சிவலோகம், பரூர், சித்தாறு, கேதண்டப்பட்டி, விருதுநகர், முள்ளங்கினாவிள்ளை, ஹோசூர், கொளச்சல், பேச்சிப்பாறை, கோழிப்போர்விலை, தளி, காரியாக்கோவில் அணை, தக்கலை, இரண்யேல், குழித்துறை, கோவிலாங்குளம், வடப்புதுப்பட்டு, மாம்பழத்துறை ஆறு, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 24.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னையில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில், தெற்கு கேரளத்தை ஒட்டி தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில் 3.1 முதல் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வானிலை நிலவக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு.

0: கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானி

0: ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. நீர் மேலாண்மை நிர்வாகத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இஸ்ரோவும் மத்திய நீர்வளத்துறையும் கையெழுத்திட்டுள்ளன. அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோட்ராணி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கன் தங்கப்பதக்கத்தையும் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் தேநீர் நேரம்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: வணக்கம் மக்களே, ஆரம்பமாயாச்சு தேநீர் நேரம். இந்த ஒரு மணி நேரம் நமக்கான நேரம் இல்லையா? இன்னைக்கு என்ன தலைப்பு அது முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறதைய நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் போர் அடிச்சுதான் பண்ணுவாங்க. அதே இது ஒரு சிலருக்கு அவங்களுக்கு விருப்பமான வேலையா இருந்துச்சுன்னா அப்படியே சட்டுப்புட்டு சட்டுப்புட்டுன்னு பண்ணிடுவாங்க. நேரம் பார்த்தா ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த வேலையுடைய சுமையே தெரியாத அளவுக்கு சமையலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு விருப்பமான ஒரு பணி, அந்த பணியை வந்து அப்படி சூப்பராக பண்ணி முடிச்சுருவாங்க. அப்படி நேரம் போறதே தெரியாத மாதிரி நீங்க வந்து அப்படி கஷ்டமே இல்லாம ஜாலியா பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த வேலை என்ன அப்படிங்கறத வந்து நீங்க எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நமது குமரி பண்பலை 101 இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க நீங்க டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 மற்றும் 2907722. முன்னழைப்பாக 04652. நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. முதல் நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஆர்வமா செய்யற அந்த ஒரு வேலை என்ன?
5: நான் ரொம்ப ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வீட்டுல தோட்டம் இருக்கு, இண்டிவிஜுவல் ஹோம். இதுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த செடிகள் இருக்கு பாத்தீங்களா, அது சூப்பரா பராமரிச்சு அதற்கு தண்ணீர் ஊத்தி எல்லாம் அதை பறிச்சு அதை மெயின்டைன் பண்ணுவேன்.
2: நேரம் போறதே தெரியாது.

0: ரெண்டு நாள் வந்து எனக்கு லீவு.
1: ம்ம்ம்ம்
0: அடுத்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுல வந்து இருக்கக்கூடிய தோட்டத்தை ரொம்ப சூப்பரா பராமரிப்பேன். அண்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த புஷஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் அழகா ஆர்ட் மாதிரி செதுக்கி கட் பண்ணுவேன். வீட்டுல வரவங்க சொல்லுவாங்க, சந்திரசேகர் ரொம்ப சூப்பரா இருக்கு கார்டன் ஏரியா பாக்கிறதுக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்கல்ச்சர் மாதிரி எல்லாம் நான் கத்துக்கிட்டு பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அழகா இருக்கக்கூடிய அந்த கார்டன் ஏரியாவை சுத்தப்படுத்தி அந்த அழகா இருக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் சிறப்பாக செதுக்கி பண்ணறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம்.
1: ரொம்ப பிடிக்கும் இல்லீங்களா? இப்படி நேரம் போறதே தெரியாத மாதிரி இல்ல, எத்தனை மணி நேரம் ஆனாலும்.
0: காலையில ஒரு 10 மணிக்கு போனேன்னா மத்தியானம் ஒரு 2 மணி 2:30
1: மணிக்கு
0: வேணா பாத்துக்கோங்களேன்.
1: அவ்வளவு அதுலயே லயிச்சு போய் இப்படி பண்ணிருவீங்க இல்லையா? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம்.
2: தேனி பேரத்துக்கு செவிட்டாத வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க. வணக்கம்.
2: நிறைய சொல்லிருக்கேன். அதாவது நான் சொல்றது வந்து என்னோட செல்ஃபர்க் வந்து அப்படி டைம் டேபிள் போடாமலே ஆட்டோமேட்டிக்கா அப்படி எதுவுமே வந்து அந்த டைம்ல முடிக்கணும், அந்த டைம்ல முடிச்சிடுவேன் பாத்தீங்களா.
1: செல்ஃப் ஒர்க்னா என்ன என்ன எது சொல்றீங்க சார்?
2: அதாவது காலையில எழுந்து
1: உங்களுடைய
2: ஆமா, அதாவது என்னுடைய வந்து அந்த அது ஆபீஸ் ரூம் வந்து சுத்தம் பண்றது,
1: உங்களுடைய அன்றாட பணிகள் இல்லையா?
2: குடும்பத்தோட போறதுக்கு அப்படிதான், தனியா போறதுக்கு அப்படிதான். நான் வந்து என்னோட அதாவது தூக்கத்தை கொஞ்சம் தியாகம்
1: பண்ணுவேன். அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, நம்மளுடைய பணிகளை நாமே செய்யும் பொழுது.
2: அதாவது முன் தூங்கி முன் எழுந்துடுவேன் பாருங்க, காலையில நிறைய நேரம் இருக்கு பாத்தேன். அதே மாதிரி சாயங்கள் அப்படிதான், மதியம் அப்படிதான். எதுனாலும் சரி, நான் வந்து அந்த காலம் கரிதனம் ஞாலம் கைகூடும், காலம் நமக்காக காத்திருக்காது, நாம தான் காலத்தை செயலாக வேண்டும் சொல்லிட்டு செயல்பட்டு இருக்கேன். டைம் டேபிள் போடாமலே நான் வந்து இந்தந்த டைம்ல இந்தந்த வேலை முடிங்கறத இது வந்து அதாவது என்னுடைய நினைவுத்தாள் வந்து இந்த நாள் வரை நடந்துட்டே இருக்கேன்.
1: செய்துட்டு இருக்கீங்க, ரொம்ப அருமை அருமைங்க சார். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க யார் பேசுறீங்க சார்?
3: எனக்கு எந்த வேலையாலும் இருந்தாலும் எனக்கு வேலை உண்டு. என்னன்னா, சிறம்பட எந்தரமாக சுவாமி கோவில்ல போய் பாட்டு படிக்கிறது முன்னால ஒரு வாரம் அந்த பாட்டை சாதம் பண்ணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுட்டு சாதம் பண்ணுவேன். நேரம் போறையே தெரியாது,
1: தெரியாத அளவுக்கு பாடுவீங்க.
3: பாட்டை துணிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆனா நம்ம பண்பரம்பத்துல ஏதோ காலில் கேட்டுக்கிறதும் அதுல கேட்டுட்டு வந்து இந்த பாட்டுல சாதம் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். இன்னைக்கு கூட பாட்ட கோவில்ல போய் 263வது பாடலை படுத்த பாடல ஒரு வரி மட்டும் பார்த்து வச்சிருக்கணும். மண்ணிலே பிறந்தது ஏனோ எங்கள் பெருமாளே, இந்த படம்
1: நன்றி. இப்போ கோயிலுக்கு சென்று வழிபாடு பாட்டு பாடுறது இல்லையா, அது உங்களுக்கு வந்து அது ஒரு கடமையா செய்யாம நீங்க ஒரு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ற வேலை இல்லையா? நன்றி நன்றிங்க சார், நன்றி இணைந்ததற்கு. நேயர்கள் வந்து நம்ம கூட இணைந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தினசரி அன்றாட வாழ்க்கையில வந்து அவங்க செய்யற வேலை

0: அந்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, நான் வந்து கண்ணை மூடிட்டு இந்த வேலையெல்லாம் சந்தோஷமா செய்வேன், நேரம் போறதே தெரியாத அளவுக்கு செய்வேன் அப்படிங்கிறத வந்து நேயர்கள் நிறைய பேர் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், அபய் சண்முகி திரைப்படத்துல இருந்து வர இருக்குது, கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: சண்முகி

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நேரம் 3:17 ஆயிட்டு நம்ம ஆயிட்டு இருக்கு. நம்முடைய நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா நம்ம கூட அவங்க வந்து தினசரி செய்கின்ற வேலைகள்ல எந்த வேலை கஷ்டமே இல்லாம இஷ்டமா செய்யறாங்க அப்படிங்கறத வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: எனக்கு அந்த மன திருப்தி
6: நிம்மதியே வரும் இல்லையா? முடிக்கணும், எடுத்த வேலையை முடிக்கணும்.
7: நான் அன்னைக்கு அங்க முடிச்சு படிச்சது இந்த குளிர் எல்லாம் எனக்கு உதவுது.
6: இப்ப வரைக்கும் அதை நீங்க பின்பற்றீங்களா, செய்றீங்களா?
7: ஆனா வச்சிருக்கேன்.
6: கிடைக்கல
7: ரோல் கணக்கு வாங்கணும், அது ஒரு பெரிய ரோலா இருக்கும். 5 கிலோ அப்படி 100 கிராம் வாங்கிட்டு வந்தா பின்னலாம்.
6: ஓ, நீங்க அப்ப பின்னிட்டு இருந்த டைம்ல வந்து எவ்வளவு நேரம் இருந்து அப்படி பண்ணுவீங்க?
7: மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் தூங்கி முடிச்சாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ராத்திரி 7 மணி வரை ஃப்ரீ டைம். மாட்டோம்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், டியூஷன் போயிட்டு வரும், பின்னிருவோம்.
6: தெரியாத அளவுக்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லீங்களா?
7: தையெல்லாம்
6: பரவாயில்ல, நீங்க பல பல திறமைகளை உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களே.
7: அந்த
6: உற்சாகம் தான் இல்லையா நம்மள வந்து செயல்பட வைக்குது. நிறைய திறமைகளை பத்தி சொன்னீங்க, நன்றி. இணைந்ததற்கு நன்றிங்கம்மா.
7: நன்றி.
6: வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
8: மணிகண்டன்.

0: எங்கிருந்து?
1: மணிகண்டன்
0: ஆ,
1: செட்டியார் மடம்.
0: செட்டியார் மடத்துல இருந்து. சொல்லுங்க சார், நீங்க எந்த வேலையை வந்து ரொம்ப ஈடுபாடோட நேரம் போறதே தெரியாத அளவுக்கு செய்வீங்க?
1: வீட்டில் வந்து ரோஜா பூ நிறைய வச்சேன்.
0: ஆ
1: இந்த ரோஜா பூ வந்து தாங்க முடியாத ஒரு நேரம் தண்ணி விடாது,
0: ஆ
1: சாயங்காலம் ஒரு நேரம் தண்ணி விடாது.
0: ஓ, ரெண்டு நேரம் டெய்லி? ஆ
1: ஆமாம் ஆமாம். அதே நேரம் இந்த மழை டைமில் வந்து தண்ணி விடவும் கிடையாது.
0: ஆ ஆ
1: நல்ல வெயில் அடிக்க பார்த்தலாம்,
0: ஆமாம்.
1: வெயில்
0: ஆ
1: அடிக்கட்டும் எல்லா ரோஸுக்கும் விட்டுருவேன். எப்படியோ வீட்டில் வந்து ஒரு 15 ரோஸ் கிட்ட வரும்.
0: ஓ, பரவாயில்லையே. 15 என்ன
1: ஆமாம்
0: வச்சு, 15 செடி செடி வச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு பன்னீர் ரோஜா, வெள்ளை ரோஜா, சிவந்தி ரோஜா,
0: ஆ,
1: பல பல ரோஜா.
0: நிறைய வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்கீங்க.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: ஆ,
1: வித்தியாசமாக இருக்கு.
0: அப்ப அந்த
1: அதுதான் என்னுடைய
0: செடிகள்ல கூட
1: டார்கெட்.
0: டைம் ஸ்பென்ட் பண்ற நேரம் உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது இல்லீங்களா?
1: ஆமாம் ஆமாம். அது கூட இந்த சாணி உரம் முட்டைத்தோடெல்லாம் பிடிச்சி
0: ஓ, ஆ
1: அதிலெல்லாம் போட்டு
0: ஆ,
1: நல்லா இது பண்ணிடலாம்.
0: நல்ல செழிப்பா வச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம்,
0: நன்
1: அதுதான் எனக்கு கூட டார்கெட் போடுங்க.
0: அருமை, அருமைங்க சார், அருமை.
1: நன்றி நன்றி
0: நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: ஆ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: தமிழ்ச்செல்வன் பேசுறேம்மா.
0: எங்க இருந்து சார்?
2: விளை வீடுமா? விளை வீடு பேசுறேன்.
0: விளை வீடு. சொல்லுங்க சார், நீங்க எந்த வேலையை அப்படி ரொம்ப ஈடுபாடோட செய்வீங்க?
2: நான் வீடு
0: என்ன சார்,
2: வீடு வீடு சுத்தம் பண்றதுல.
0: சுத்தம் பண்றது? ஆ, அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பணி இல்லையா?
2: ஆமா, ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஆ,
2: இப்போ உள்ளது இல்லம்மா, ஒரு 15 வயசுல இருந்தே ஏற்பட்ட ஒரு இது.
0: ம், அப்போல இருந்தே நேரம் அது நிறைய பேர் அப்படிதான், அவங்களுக்கு வந்து மனசு நிம்மதியா இல்ல அப்படின்னா சுத்தம் செய்ய தொடங்கிருவாங்க, அப்படி ஒரு அதுலயே லயிச்சு போயிருவாங்க இல்லையா? அருமை, அருமைங்க சார், அருமை. நன்றி நன்றி சார் இணைந்ததற்கு, நன்றி. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
0: ஆ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுடைய அந்த வேலை என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு.
3: மேடம் வந்து எனக்கு நேரம் போறதே தெரியாம செய்யக்கூடிய வேலை என்னன்னா, நான் வந்து சின்ன பருவத்துல இருந்தே படிக்கும் போது எனக்கு இலக்கியங்கள் மேல வந்து ரொம்ப ஆர்வம். அப்போது வந்து பள்ளி கல்லூரி படிக்கும் போது வந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி இதுல எல்லாம் பங்கெடுத்து பரிசுகள் வாங்கி இது விளம்பர நாளிதழ்களை கூட ஏற்பட்டு வரும். அது வந்து நமக்கு ஒரு உத்வேகம், ஒரு உத்துதலை கொடுக்கும். இப்படி செய்து கொண்டு இருக்கும் போது வந்து இந்த ஆண்டு முடியல, ஒரு எல்லாரும் எழுதிக்கிற ஒரு புக்கொண்ண வெளியிடுவாங்க காலேஜ்ல, அதுல நான் ஒரு 5 திருக்குறள் மாதிரி ஒண்ணு எழுதி கொடுத்தேன்.
0: நீங்களாவே எழுதி கொடுத்தீங்களா?
3: ஒண்ண போட்டுட்டு போட்டு நானும் தான் பதிவு பண்ணி விட்டாங்க. அது எனக்கு ஒரு உத்தர சின்னம் கொடுத்தது. அது போல திருக்குறள் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது அது அது போக கவிதை கட்டுரை, கவிதை கட்டுரை எல்லாம் எழுத வழக்கமா உள்ளது. கட்டுரை எழுத போய் உட்கார்ந்தேன்னு கவிதை எழுதிட்டு இருக்கும்போது கவிதை ஊற்றி கவிதையில் ஆழத்தில் வந்து நேரம் போறது தெரியும்,
0: நேரம் போறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு நேரம் உட்கார்ந்து அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பீங்க இல்லையா கவிதைக்காக?
3: கவிதை எழுதும் போது எல்லாரும் எழுதலாம், கஷ்டம் கிடையாது. மட்டும் வேணும், முயற்சி வேணும், பொறுமை வேணும்.
0: பொறுமை வேணும் இல்ல, பொறுமை தானே இங்க பல பேர்ட்ட இல்ல.
3: நம்ம எல்லாம் முடியாம கிடக்கும், எவ்வளவு படிச்சிருக்கலாம், ஆனா பொறுமைங்கிற ஒரு மை இல்லாததுனாலதான்
0: எழுத முடியல இல்லையா? மை அருமை அருமை. நன்றி நன்றி இணைந்ததற்கு, நன்றி சார், நன்றி. நேயர்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை நம்ம கூட ரொம்ப அருமையா பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து பாடல் வர இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.
4: பரந்து செல்லவா, பரந்து

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாத்திக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின்

0: ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம். நேரம் 3:30. நிகழ்ச்சியில் இணையும் நேயர், வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய அந்த தொழில், அந்த வேலை என்ன? நீங்க எந்த ஒரு வீட்டை அழகா வச்சிருக்கிறது இல்லையா?
3: அதனால
2: வீட்டு
3: எவ்வளவு வீட்டை மெயின்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணணுமா.
2: வீட்டை
3: பண்றது, எடுக்கிறது எல்லாம் பண்றது. ஒரு நாள் பெல்ஷீட் எல்லாம் போப்பேன், ஒரு நாள் குருட்டி கௌசம் பண்றதாம. எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
2: ரொம்ப பிடிக்கும்.
3: தோட்டத்துக்கு செடி எல்லாம் வச்சிருக்கமா, மருதாணி
2: முக்கியம் இல்லையா.
3: சூப்பரா
2: வச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க சொல்லும் போதே தெரியுது உங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு. என்னால கற்பனை பண்ணிக்க முடியுது.
3: ஒவ்வொரு
2: நாளும் ஒவ்வொரு வேலை, அந்த வேலையை செய்தாலும் திருப்தி இல்லையா?
3: நன்றி,
2: இணைந்ததற்கு நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
4: மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா,
4: நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
4: சரி மேடம்,
2: சொல்லுங்க.
4: நான் வந்து 5 மணிக்கு காலையில
2: எழுந்துருவேன்.
4: எழும்பின உடனே கொஞ்சம் இந்த பாத்திர பண்டைகளாம் கிடந்து கிளீன் பண்ணி சுத்தப்படுத்திட்டு 6 மணிக்கு எஃப்எம் ரேடியோல ஆன் பண்ணிடுவேன். ஆன் பண்ணி வச்சுட்டு அதை கேட்டுட்டு சுத்தி வீட்டு முன்னால நிறைய பூஞ்சல் இருக்கு, மல்லிகை, பிச்சை, கடகாம்பரம், மருதாணி,
2: இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? செடிகள்,
4: ஆமா, செடி, துளசி செடி, எல்லாமே எனக்கு. வெத்தலை செடி எல்லாமே எனக்கு. அவங்களுக்கு தண்ணி பாய்ச்சி அந்த அழக பாய்ச்சி
2: ராசிப்பேன்.
4: 6 மணில இருந்து 7 மணி வரை அந்த ராசிச்சுட்டேன். அதுக்கு பிறகு கிச்சன் வேலையை தொடங்குவேன் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு.
2: உங்களுக்கு அப்ப ரொம்ப நேரம் போகிறதே சரி தெரியாத அளவுக்கு செய்யற அந்த வேலை என்னது? கிச்சன் வேலையாங்களா?
4: கிச்சன்
2: சமையல், சமையல் செய்யறது. நேயர்கள் வந்து நிறைய நேயர்கள் நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்த வண்ணம் இருக்கிறாங்க. வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: கோட்டார்ல இருந்து சிப்பிலட்சுமி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.

0: சொல்லுங்க.
1: மேடம், நான் வந்து இந்த வேஷ்டி நல்லா நெய்வேங்க, தொடங்கும் எனக்கு ரொம்ப
0: இன்ட்ரெஸ்ட்.
1: அப்படி நெய்து நான் வந்து சென்னையில போய் உதயஸ்டன் அவார்ட் எல்லாம் வாங்கிருக்கேன்.
0: அப்படிங்களா, பரவாயில்லையே, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.
1: ஆமா, நான் நல்லா எடுத்து
0: உங்களுக்கு வந்து நேரம் போறதே தெரியாது.
1: பரவாயில்லையே,
0: அருமைங்கம்மா, அருமை, ரொம்ப சூப்பர். நன்றி, நன்றிங்கம்மா, இணைந்ததற்கு நன்றி. ஒரு சின்ன சின்ன ஒரு இடம் விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்டு வந்து நேர்கள் பேசுறதெல்லாம் கேட்கலாம்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்.
6: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
3: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
6: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
6: 04652253900.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார், 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: அட,
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நாகர்கோயில் இருந்து. உங்க பெயர் என்னங்கம்மா? சொல்லுங்கம்மா, கொஞ்சம் கிளியரா இல்லாத மாதிரி இருக்குங்கம்மா. நீங்க ரொம்ப சந்தோஷமா செய்யற நேரம் போறதே தெரியாத அளவுக்கு செய்யற அந்த வேலை
8: என்ன?
7: பாக்கெட் போடுறது இல்லையா? என்ன பொருட்கள் எல்லாம் நீங்க பாக்கெட் பார்சல் பண்ணுவீங்க?
8: பாதாம்.
7: வாங்கி பாக்கெட் போடுவீங்க, போட்டு பண்ணுவீங்க இல்லையா கடையில? ஓ சரி சரி, சரிங்கம்மா, சரி. நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்.
7: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: சகோதரிக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் திருகுடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
7: சொல்லுங்க சார்.
9: ஆமா, பொதுவாகவே இந்த வேலைன்னு வந்துட்டாலே அவங்க என்ன மாதிரி பொம்பரமா நிப்பாங்கிற மாதிரி, நான் வந்து இந்த பேப்பர்ல கவர் ஓட்டுவேன் கடைகளுக்கு, என்னுடைய கடை தேவை. அந்த பேப்பர் கவர் ஓட்டுறது நேரம் பாக்குறதே இல்லம்மா, மழை மழான்னு ஓட்டி தள்ளிட்டே இருப்பேன்.

0: என்ன மாதிரியான வேலை சார்?
1: பார்சல் போட்டு கொடுக்கற சாமான்கள் போட்டு கொடுக்க.
0: ஓ சரி சரி சரி.
1: அந்த மாதிரி போட்டு கொடுக்கற வெறும் நியூஸ் பேப்பர்ல தான் போடுவேன். குமரி பண்பலையில இந்த தலைப்பு வந்தவன இதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு அதே மாதிரி
0: சொல்லிட்டீங்க. வெற்றிகரமா உங்க மனசுல இருந்தது வெளியே வந்துருச்சு இல்லையா
1: இன்னைக்கு?
0: நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்க சார் இணைந்ததற்கு நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ வணக்கம் மேடம், நான் கலக்கில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: எனக்குள்ள துணியை நானே
0: தவிப்பேன்,
2: பண்ணதுக்கு நான் அரைச்சவே மாட்டேன். ஆனா இதுல வந்து சமையல் பண்ணல ஒண்ணு மட்டும் நான் கையில தொடவே மாட்டேன்.
0: என்னன்னு
2: தெரியுமா?
0: என்ன?
2: மாமிசம்.
0: ஓ மாமிசம். நீங்க சாப்பிட மாட்டீங்களா?
2: நான் சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன். என்னாலும் மீனா களி பிள்ளைகளுக்கு அழகா கூட்டெல்லாம் வச்சு கொடுப்பேன்.
0: ஓ,
2: ஆனா இந்த மாமிசம் ஒண்ணும் எடுத்தா இன்னைக்கு வீட்டுல எடுத்தாங்க, தொடவோ கழுவவோ அதை ஒண்ணுமே குழம்பு வச்சவோ ஒண்ணுமே செய்ய
0: மாட்டேன்.
2: ஒண்ணு தவிர்த்து மாறி சகல வேலையும்
0: எல்லா வேலையும்.
2: ஆமா, வீட்டுல இப்ப திடீர்னு தேங்காய் இல்ல,
0: துளிச்சமா
2: தெளிப்பேன். விரவு கொஞ்சம் பெரிய விரவா கிடக்கும், அடுப்புல வச்ச முடியாது. அந்த விரவ உடனே கோடாரி போட்டு கீறி
0: வச்சிருவேன். பரவாயில்ல, பயங்கர பலசாலியானவங்களா இருக்கீங்களா நீங்க.
2: காலையில எழும்புனா எங்க வீட்டுல செல்வ செல்ல பிராணி உண்டு, அது அங்க அதான் ராத்திரி அவுத்து விட்டுருக்கான், அது அங்க ஆயிருந்து
0: வச்சான்.
2: என்ன மருமக வந்து மாறி போட்டு, யாரும் மாறி போட்டு பாக்க மாட்டேன், அத நானே
0: அது
2: வாரதுக்கு நான் எல்லாம் கிளீன் பண்ணி அழகா
0: நீட்டா வச்சிருவேன்.
2: அதே போல ஆமா, அதே போல பிள்ளைகளுக்கு சாப்பாடு குடுக்கணுமா கேளுங்க, அதும் கூட அழகா குடுத்துருவேன். அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட சாப்பிட நான் ஒரு அழிப்பு சளிப்பு இல்லாம அதை கேட்க நேரம் அந்த இடத்துலயே கொண்டு
0: குடுத்துருவீங்க.
2: ஆமாமா,
0: அப்படி உங்களுக்கு வந்து வீட்டுல செய்யக்கூடிய பணிகளை நீங்க ரசிச்சு அப்படி பண்ணுவீங்க இல்லையா?
2: அது இன்னைக்கு வந்து என் மருமகளுக்கு லீவு, அவ வந்து நான் வீடு தொடச்சவான்னு சொன்னா, அப்ப நான் சொன்னி நீ வீடு தொடர்ச்சியதா இருந்தா எங்க ஒட்டை தாட்டிச்சவான்னு.
0: நான் அதை பண்ணிக்கலாம்,
2: அது நானே சேர்ந்து செய்து
0: அதான் பகிர்ந்து செய்யறது இல்லையா எல்லா பணியையும்.
2: எல்லாம் பகிர்ந்து செய்யறதுக்கு அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு உண்டு, சில நாள் வெள்ளிக்கிழமை லீவ் இருக்கும். லீவ் நேரம் அவ வீட்டுல இருப்பா,
0: ஒற்றுமையா செய்யணும் எந்த வேலைனாலும் இல்லையா? உங்களை மாதிரி
2: நாங்க ஒற்றுமையா செய்தா அது அந்த வீட்டுல என்னைக்கும் சந்தோஷம் வரும், நிம்மதியும் இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றிங்கம்மா, நன்றி இணைந்ததற்கு நன்றி, ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி. நேர்கள் வந்து வந்து வண்ணமே இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லமா இருக்கேன், ரொம்ப நல்லமா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, பூதப்பாண்டியில இருந்து. உங்க பேரு?
3: லட்சுமி.
0: லட்சுமி, சொல்லுங்கம்மா, நீங்க எந்த வேலையை வந்து ரொம்ப ஈடுபாடா?
3: காலையில டிபன் சாப்பாடு எல்லாம்
0: முடிச்சிட்டு
3: 11 மணி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு கூட பண்ணுவேன்.
0: கூட பண்ணுவீங்க?
3: அதுக்கு பிறகு சாப்பிட்டு எடுத்துட்டு சாயந்தரம் காப்பி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு செடிகளுக்கு தண்ணி கொஞ்சம்.
0: ஓ, நிறைய நீங்க நிறைய வேலை வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இல்லையா? நேரம் போறதே தெரியாத மாதிரி.
3: வீட்டு சுத்தி காய்கறிகள் பழங்க
0: நட்டு வச்சிருக்கீங்களா?
3: மாடி தோட்டத்திலயும் தண்ணி
0: விடு,
3: பொழுதுபோக்கா நேரம் போறாம தெரியாமலே தண்ணி ஊத்தி ரசிக்கும்.
0: இந்த வேலையெல்லாம் செய்து செய்து ரசிக்கிறீங்க இல்லையா? நன்றி நன்றிங்கம்மா, நன்றி இணைந்ததற்கு நன்றி. நேயர்கள் பேசின வண்ணம் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு நேயர்களிடம் தொடர்ந்து பேசலாம்.

0: மை சாலரி ஒரே கிளிக்லயா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: Pontius Lee super specialty hospital parvathipuram nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
6: ungal idayathai maaradipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Pontius Lee super specialty hospital.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
3: கால் 7900447-3872.
5: அந்த இயரிங்க காட்டுங்க.
6: போச்சுவோ பிரைஸ் மணி.
5: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
6: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
5: எங்க?
6: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்,
5: நோ ப்ரோக்கரேஜ்,
6: நோ ஹிடன் ஃபீஸ்.
5: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: நேரம் 3:57. நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில இணைந்த வண்ணம் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், தெளிவா கேக்கல. யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், நீங்க வந்து ஈடுபாடோட செய்யற அந்த வேலை எது? ஓ, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். ஹலோ. சொல்லுங்க சார். இணைப்பு. வேலை பாக்குறீங்க? நன்றி, நன்றி இணைந்ததற்கு. நன்றி, நன்றி சார், நன்றி.

வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பு இணைப்புல தான் இருக்கிறீங்க, பேசலாம். இணைப்புல தான் இருக்கிறாங்க, ஆனா ஏதோ பிரச்சனை, தொழில்நுட்ப கோளாறுன்னு நினைக்கிறேன். நேயர்களே, இன்று மாலை 5:02 வானொலிக்கு 90 சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சியின் 2 பகுதி. கிரேஸ் கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். இத்துடன் இந்த தேநீர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ரீதிகா. இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு

கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்

0: கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோட்ராணி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்

0: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இலக்கியவாதி, சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம யார சந்திக்கிறதா இருக்கோம் அப்படின்னா, நாஞ்சில் நெடுமாறன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறதா இருக்கோம். சந்திச்சிடலாம். உங்களோட ரேடியோ வழியா இவரோட அனுபவங்களை கேட்கும்போது உங்களுக்கே ஒரு சிறந்த படைப்பாளி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு உரையா தான் அமைய போது கலந்துரையாடல்னு நம்ம சொல்லலாம். சரி, அவரை நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார்.
2: நீங்க படிக்கும் போது சின்ன வயசுல இந்த இலக்கியத்துல நம்ம சாதனை பண்ணணும்னு அப்பயே நீங்க ஆசைப்பட்டீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி இவ்ளோ இலக்கியங்கள்ல இவ்ளோ அழகா நீங்க பேசுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, சின்ன வயசுல யாராவது காரணமா இருந்திருப்பாங்க. உங்களோட இளமை காலமும் அதோட பயணத்தோட துவக்கமும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: நான் பிறந்தது சுவாமி தோப்பு. அது வந்து ஐயா வைகுண்ட சுவாமியுடைய அவதாரத்தலம். அதுல 2/8/1937 பிறந்தவர். SSLC வரை கொட்டாரம் அரசு உயர்நிலை பள்ளியில் SSLC. 1954-58 ST ஹிந்து காலேஜில் இன்டர்மீடியட் 2 வருஷம், BSc 2 வருஷம், BSc மேத்ஸ், மேத்ஸ் மெயின் அண்ட் அஸ்ட்ரானமி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன்சலரி. ஏ குரூப்னா அப்படி காலரை தூக்கி விடுவாங்க. ஆனா வாழ்க்கையில கணிதாசிரியரா நாம் பணியாற்றினதே கிடையாது. அப்போதெல்லாம் மகாகவி பாரதியை சொன்னது நினைவுக்கு வரும், கணிதம் 12 ஆண்டு பெயில்பற்பின் கார்கொள்வானில் ஒரு மீனிலை தேர்ந்தனர், செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீதனுக்கு 1000 சேர்ந்தன, நலமோர் எட்டுணையும் கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேண்ணா. ஆக ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து, அப்ப மகாதேவ ஐயர் தான் மேத்ஸ், அவர் தான் வைஸ் பிரின்சிபல். அந்த 58ல BSc முடிச்சு அதுக்கு பிறகு தூத்துக்குடி வவுசி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில BT, அது முடிச்சிட்டு கவர்மெண்ட்ல செலக்ஷன் ஆச்சு. தாராபுரத்துல நஞ்சியம்பாளையம்னு ஒரு இடம், அங்க இருக்கிற ஆசிரியர் பயிற்சி பள்ளியில ஆசிரியரா இருந்து அந்த பணி தொடர்ந்து, பிறகு அங்க இருக்கும்போது பெங்களூர்ல ஒரு ட்ரைனிங் சென்டர், அதாவது 3வது வகுப்புல இருந்து 8வது வகுப்பு வரை பாடம்

0: நடத்துகிற ஆசிரியர்கள், தமிழ்ல ஆங்கில ஆசிரியர்கள் தமிழ் பயன்படுத்தாம ஆங்கிலத்திலேயே பேசணும். அந்த புல் பீரியடு அதுக்கு ஒரு ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அட் பெங்களூர், 4 ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட் சேர்ந்து பிரிட்டிஷ் கவுன்சிலோட ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சிருந்தாங்க. அதுல 5 மாசம் ட்ரைனிங், அதுக்கு பிறகு அவங்க போய் இங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் கேம்பெயின்னு பல சென்டர் இருந்து அதுல டியூட்டரா போட்டு ஒரு மாசத்துக்கு 40 டீச்சர்ஸ் வச்சு 1 மாசம் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்ப அந்த ஹெட்மாஸ்டர் இங்க இருந்து ஏஎஸ் ஜோசப் நம்ம கன்னியாகுமரிக்காரு, அவரு என்ன ட்ரைனிங்கு போயிட்டு வாங்கன்னாரு. இயர் பேர் கிருஷ்ணய்யா, புனை பெயர் தான் ஆஞ்சல் நெடுமாறு. ஐயா இலக்குவனார் சொல்லுவார், அவருடைய அறைக்கு போகிற போதெல்லாம் வாரும் ஐயா, கிருட்டின் ஐயா, அமரும் ஐயாம்பார். அப்போ அந்த ஏஎஸ் ஜோசப் சொன்னாரு, கிருஷ்ணய்யா உங்களை 5 மந்த்ஸ் ட்ரைனிங் போட்டிருக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங்னாரு. ஐயா எனக்கு ஏபிசிடியே தெரியாது, இந்த ட்ரைனிங்கே வேண்டான்னு. கவர்மெண்ட்ல இருக்கும் போது எந்தெந்த ட்ரைனிங் வருதோ அதெல்லாம் போகணும் போங்கன்னாரு. அப்போ அதாவது கார்டன் சிட்டி, பூங்கா நகரம், அப்போதெல்லாம் பெங்களூர் அவ்வளவு அழகா இருந்தது. பெங்களூர்ல போய் அந்த ட்ரைனிங், இவரு எங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, என்ன திஸ் இஸ் ஏ புக், தட் இஸ் ஏ புக், இதை உங்களுக்கு சொல்ல தெரியாதா, 3வது வகுப்புக்கு இதுக்கு படிக்கணுமான்னு. சரின்னு அங்க போய் இது பண்ணோம். 4 ஸ்டேட்ல இருந்து ஆட்கள் வந்தாரு, ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து மிக்ஸ் பண்ணி போட்டாங்க, அப்பதான் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. என்னுடைய குரூப்ல நாகராஜன் ஒரு எல்டர், நல்ல பிளமையானவர், நாங்க 2 பேரும் தமிழ், அங்க போய் பேசி டீச்சிங் பிரைஸ் எடுக்கணும். அங்க ஒரு பிரிட்டிஷ் மேன் தான் வந்திருந்தாரு. நான் போய் கோட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு டீச்சிங் முடிஞ்சு ஒரு டிஸ்கஷன், அவர் சொன்னாரு, மிஸ்டர் கிருஷ்ணாயா, அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்நேஷனல் தான் பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் சிலபிள், செகண்ட் சிலபிள், கிருஷ்ணயாங்கிறது ரெண்டா பிரிச்சுட்டாரு. மிஸ்டர் கிருஷ்ணாயா, The lesson went on well. Went, அதாவது W வருகிற போது we have to round the lip. நம்ம எல்லாம் வென்றுமோ, அங்க went well. உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆஹா பரவாயில்லையா, நல்லா டீச் பண்ணிருக்க முடியாது. பட் அப்படின்னு ஒரு கன்ஜங்ஷன் போட்டாரு, எனக்கு பட்டுன்னு அடிச்சது. மிஸ்டர் கிருஷ்ணாயா, யூ ஹவ் மேட் 3 mistakes இன் ப்ரொனவுன்சிங் த சென்டென்ஸ், திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் எ புக் சொன்னதுல 3 ஒலிப்பிழையா, உச்சரிப்பு பிழையா, தூக்கி வாரி போட்டது. நாட் திஸ் ஜென்டில்மேன், திஸ் திஸ் த டங் ஷுட் கம் அவுட். ஓஹோ, நாக்கு வழியில் வரணுமா? நாட் இஸ் இஸ் எ வாய்ஸ் டு கான்சன்ட், இஸ் தேர் ஷுட் பி எ வைப்ரேஷன் இன் த த்ரோட், இட்ஸ் எ மேம் அ வவல், அவ்வளவுதான். பிறகு ஒரு கண்ணாடிகள் கொடுத்து ப்ரொனவுன்சிங் டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரியை வாங்கி என்னென்ன பேசணும்னு அந்த சென்டென்ஸ் எழுதி, ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஃபோனெடிக் ஸ்கிரிப்டில் எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணி போய் டீச் பண்ண சார். பெருமைக்காக சொல்லல, ஏ கிரேட் வாங்கினேன். அப்போ சாம் துரராஜன் ஒருத்தர் சீனியர் ப்ரொஃபசர், அவரு கிளாஸுக்கு வந்தாருன்னா எல்லாரும் கம்முன்னு இருப்போம். ஏன்னா ஒரு வேர்டை எழுதி போட்டு இவன் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ண அப்படியே கூட்டத்தில் வச்சு பேசிடுவார். அந்த ஏ கிரேட் ஆன உடனே இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் கேம்பெயின் எல்லா இடங்களும் இருந்தது. அதுல முதல்ல கோயம்புத்தூருக்கு போட்டாங்க, பிறகு கடலூருக்கு போட்டாங்க, பிறகு கடைசியில பாளையங்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து கடைசியில வல்லங்குமாரவளைக்கு தமிழ் ஆசிரியராட்டு வந்தேன். என்னுடைய இலக்கிய இதுல நம்ம ஆரம்ப காலத்துல பிஎஸ்சி படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாலே சாமிதோப்புல பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், பிஏபிஎல். அந்த காலத்துல சாமிதோப்புல ஒரு பிஏபிஎல், பொத்தையடியில தாழ்லிங்க ஒரு பிஏபிஎல், அதுக்கு பிறகு பொன்னப்பநாடார், இப்படி ஒரு 4, 5, 6 பிஏபிஎல் தான். அவரு நிறைய டிக்டேட் பண்ணுவாரு, நான் அதை அவ்வளவு எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போய் மேடையில பேசுறேன். அப்படித்தான் பேசுறேன்.
1: சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து மேடை அப்படின்னாலே ஒரு குழந்தைக்கு வந்து பயமா இருக்கும். நம்ம வாலிப வயசு வந்ததுக்கு அப்புறமும் மேடையில ஏடுறதுக்கு சில பேருக்கு ரொம்ப பயமா இருக்கும். சொல்லணும்னு நினைப்பாங்க, வார்த்தைகள்ல அந்த கோர்வை வராது. சில பேர் வந்து துணக்கால மறந்துருப்பாங்க, சில பேர் துணக்கால போட்டு பேசிருப்பாங்க, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களோட மேடை பயணங்கள், மேடை பேச்சு ரொம்ப ஒரு வலிமையான ஒரு தளமா இருக்கு. அந்த தளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: மேடை பேச்சுன்னு வருகிற போது எனக்கு முழுமையாக என்னை செதுக்கிய இலக்கிய சிற்பி என்று சொன்னால் என்னுடைய குருநாதர் பெரும்புலவர் பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள் தான். 2017 ஒரு நாள் போன் பண்ணார், ஐயா வணக்கம் அண்ணே, நெடுமாற நீ பிளைட்ல போயிருக்கிறியா அப்படின்னாரு. ஐயா நான் பிளைட்ல போகல, மேல ஆகாய விமானம் பறக்கிறத பாத்துருக்கிறேன், ஆனா நான்

0: பறந்ததில்லைன்னு. நீ பறக்கிறன்னாரு. என்னையா சொல்றீங்க நீ பறக்கிறான்னு, அதுல ஒரு சிக்கல் என்னாரு. என்னையா சிக்கல், நாம இலங்கைக்கு போறோம், 2 மாதம் அங்க பல்வேறு நிகழ்ச்சிகள். அதுல கோல உரையாடல்ல நான் கம்பராட்டு தோன்றேன், தூத்துக்குடி பழனிகிருஷ்ணன் திருவள்ளுவர், திருச்சி ராமமூர்த்தி பாரதி, நீ இளங்கோவா தோன்றணும்னாரு. அதுக்கு உன்னுடைய மீசையும் கிருதாவும் கடைஞ்சலா இருக்கார். அப்ப நான் கிருதா இதுவரை வச்சிருப்பேன். அப்ப மீட்டிங்ல சொல்லுகிற போது தொங்கு குறை மீசைக்கு 2 தூண் இறக்கி வந்திருக்கிறான் அவரு. கேட்டீங்களா, ஐயா மீசையும் கிருதாவும் எடுத்துடுறேன், முடிய கொஞ்சம் குறைக்கணும்னார். முடிய குறைக்கிறது என்ன, மொட்டையா அடிச்சிடுறேன், நீ வர்றான்னு. அம்மா திருவனந்தபுரத்துல இருந்து பிளைட் டேக் ஆஃப் ஆச்சுது, நீ முதல்ல முதல்ல பிளைட்ல வரனால ஜன்னல் பக்கத்துல உட்காருன்னாரு. அப்படி ராமாயணத்துல எடுத்தது கண்டனாரு, இட்டது கேட்டனு சொன்னது மாதிரி பட்டுன்னு அங்க போய் இறங்கியாச்சு. எனக்கு ஒரே ஏக்கம், என்னடா இது, 3-4 மணி நேரம் பிளைட்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு. அம்மா அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் 5, 6, 5, 11 மணி நேரம் பிளைட்ல பறக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சிலவுல போகிற போது நாங்க போன நேரம் ரொம்ப இக்கட்டான நேரம். இலங்கை நகரம் முழுவதும் ராணுவ பாதுகாப்பு. போது என்னட்ட சொன்னாரு, நான் கண்ணப்பராட்டு வேடம், அதுக்கு பிறகுதான் இளங்கோவடிகள், நெடுமாறன் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இளங்கோவடிகளாக இருக்கிற போது நிகழ்ச்சி அருமையாக அமைந்த உடனே நான் குருநாதரை வணங்கினேன். அப்போது அவர் சொன்னார், இது இளங்கோவடிகள் வந்து வணங்குறது மாதிரி நினைக்காதீர்கள், கண்ணப்பராக இருக்கிற போது வணங்கினேன், இது கண்ணப்பர் வந்து வணங்குறதாக நினைக்காதீர்கள், இது ஒரு சிஷ்யன் குருவுக்கு தந்த வணக்கம் என்று எடுத்துக்கொள்ளுங்கன்னார். ரொம்ப நிகழ்ச்சிகள்லாம் அருமையாமை. அடுத்தபடியாக நம்முடைய சாலமன் பப்பையாச்சி அவரு நம்மள செதுக்கினார். செங்கோட்டையில திருவள்ளுவர் கழகம் ஒருத்தர், நம்முடைய அருமை நண்பர் பெருமாள் என்று வைத்து, அதுல ஒரு வழக்காடு மன்றம், கர்ணன் குற்றவாளி, நான் வழக்கு தொடுக்கிறேன், எந்த வழக்கிலையும் வழக்கு தொடுக்கிறதுதான் என்னுடைய வேலை, ஏன்னா பொய் சொல்லணும், ஆவேசமா வழக்கு வைக்கணும், அப்பதான் அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் இல்லையா. எதிர்வழக்கு அருமை அண்ணன் சாலமன் பாப்பையா, அப்ப அவர் பெரிய ஆளு, இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் பேசுறத பார்த்துட்டு கொஞ்சம் ஆக்ஷனோட பேசுவேன், கொஞ்சம் நவரசங்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன், ஆக்ஷனோட பேசுவேன். அவரு உடனே, தம்பி பேச்சு இப்படித்தான் இருக்கிறார். அடுத்த வாரம் 2 இளைஞர்கள் வந்தார்கள், எங்க அண்ணாச்சி அனுப்பு, எங்க பேராசிரியர் அனுப்பினார். மதுரையில அரசரடியில அவர் சொந்த ஊர், அங்க ஒரு வழக்காடு மன்றம், கோவலன் குற்றவாளி, அருமை அண்ணன் சாலமன் பாப்பையா நீதிபதி, நான் வழக்கு தொடுக்கிறேன், திருச்சி சத்தியசீலன், நாவலர் சத்தியசீலன் நாவுக்கரசர், அவரு எதிர்வழக்கு. அவரு பேச்ச கேட்டாரு, நல்லா இருக்கு அப்படின்னாரு. நடுமாறம் வாங்கன்னு அவரு கூட்டிட்டு போய், அவரு நீதிபதி, நான் வழக்கு தொடுக்கிறது, ஆவா ராஜகோபாலன், சொல்வேந்தர் சுகி சிவமும் என்னை நெறிப்படுத்தினார்.
1: இவ்வளோ பயணங்கள் பண்ணியிருக்கீங்க, மேடை பேச்சுக்களா இருக்கட்டும், வழக்காடு மன்றமா இருக்கட்டும், பாரதியை பத்தி இருக்கட்டும், பாரதிதாசனை பத்தி இருக்கட்டும், இதுல மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: கோவை கம்பன் கழகத்துல நிகழ்ச்சி, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே 4 இளைஞர்கள் வாட்டர் சாட்டமா இருந்து, ஐயா உங்களை உடனே தூக்கிட்டு வர சொன்னாங்க, கார் ரெடியா இருக்குன்னாங்க. என்னப்பா அப்படின்னு, எனக்கு தெரியாது, உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு. சரின்னு ஏறி போனேன். அங்க போய் இறங்கின உடனே, மணிஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இறங்கின உடனே, அவரு இலக்கிய உலகத்தின் இரட்டையர்கள் நஞ்சுண்டன் வெங்கடேசன் 2 பேரும் நடுமாறன், உடனே புறப்பட்டு வாருங்க, போய் எல்லா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு விட்டு குளிச்சுட்டு, ஐயா எனக்கு சாயங்காலம் தானையா பட்டிமன்றம் உழக்காடு மன்றம் ஒண்ணு இருக்குது, இல்ல நீங்க வாங்க பிறகு சொல்ற அப்படின்னாங்க. சரின்னுட்டு புறப்பட்டு வந்தேன். என்னையா விஷயம் என்ன, ஒரு வழக்காடு மன்றம், தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் தி ராஜகோபாலன் வரல, நீங்க தான் அத என்ன வழக்குன்னு, தயரதன் வழக்குன்னாரு. யார் நீதிபதி என்ன, பேராசிரியர் ராச்சா ஞானசம்பந்தம் என்னாரு. எதிர் வழக்கு யாரு என்ன, சொல்வேந்தர் சுகி சிவம்ன்னாரு. சரிதான், காலையில காரை கொண்டு வந்து 4 பேர் தூக்கிட்டு போறான்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு கண்டிப்பா இவங்க இருந்தாலும் ஒரு தம்பு, நான் கைகேயி குற்றவாளின்னு என்னுடைய குருநாதர் தலைமையில நான் வழக்காடி இருக்கிறேன், தயரதன் குறையும் கைகேயி நிறையும் என்று நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதிய நூல படிச்சிருக்கிறேன், அதனால பல பாடல்கள் எனக்கு மனப்பாடம் உண்டு, தைரியமா போயிருந்தேன். முதல் குற்றச்சாட்டுனார், அரச சபையில் ஆண்டோர்கள் கூடி எடுத்த அரசியல் முடிவை அந்த புறத்தில் அழகராணியின் அடிகணைகளில் அடகு வைத்த அக்கிரமக்காரன். என்ன குற்றச்சாட்டு இப்படி நீளமா இருக்கிறார் ஆச்சா ஞானசம்பந்தம்? நடுமாறன் குற்றச்சாட்டு எப்போது நீளமாகத்தான் இருக்கும்? நல்லா நடந்தது. அதுல

செகி சிவத்தை பாராட்டணும். அப்போது அவர் தனி பேச்சு பேசிக் கொண்டிருந்த 10 நாள் 15 நாள் தொடர் சொற்பொழிவு, பெரிய புராணம், திருப்புகள், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். அந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியில ஒரு வழக்காடு மன்றம் ஏற்பாடு செய்து அவர் நீதிபதியாக இருந்து மதுரை புலவர் காந்திமதி அவர் ரெண்டு பேரையும் மோத விட்டு அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த பேச்சாளர்களோடு முட்டி மோதி அடிபட்டு முழுமையா என்னை நெறிப்படுத்தியவர் நமச்சிவாயம். அதுவும் நாவுக்கரசி ஞானவாணி இளம்பிறை மணிமாறன் எனக்கு நான் அறிந்த மட்டில் தமிழ் பேச்சாளர்கள் அவருக்கு நிகரானவர்கள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஆங்கிலம் என்றாலும் அருந்தமிழ் என்றாலும் அவ்வளவு அந்த குரல் வளம். அப்படி நீதிபதி பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள் நான் வழக்கு தொடுக்க இளம்பிறை மணிமாறன் எதிர்வழக்கெண்ண அரங்கம் நிரம்பி வழி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கியத்தில் என் பயணம். தொடர்ந்து கேட்கலாம் நாகர்கோவில் நாஞ்சில் நெடுமாறன் அவர்களுடன் நேர்முகம்.
1: வழக்காடு அப்படின்னாலே உங்ககிட்ட கண்டிப்பா தொடுக்க முடியாது அப்படின்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நாஞ்சில் நெடுமாறன் சார் அவர்கிட்ட ஐயோ பேசவே முடியாது அப்படின்னு கூற்று கூறுது. நீங்க பங்கேற்ற வழக்காடுலயே ரொம்ப மறக்க முடியாதது இல்ல இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: ஒன்று இரண்டு நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லுகிறேன். தூத்துக்குடியில ஒரு வழக்காடு மன்றம், கோவலன் குற்றவாளி, நான் வழக்கு தொடுக்கிறேன், நீதிபதி குருநாதர் எதிர் வழக்கம் தந்தா. கோவலன் மாதவி விட்டு பிரிந்த உடனே மாதவி அப்படியே வந்துக்கிறாள். முன்பெல்லாம் என்னை பார்த்து காதல் கனை தொடுக்கும் கரிய விழி பார்வை, செவ்வான நிறங்காட்டும் சொம்பவள அதரங்கள், மாதுளை பிளர்ந்தாற்போல் மலர்வாயில் புன்சிரிப்பு, வலம்புரி செங்கெடுத்து வார்த்தெடுத்த வரி கழுத்து, கார்வேக நெடுங்குழலின் கருணாக பின்னல், பொற்குடங்களின் சுவைதாங்கா பொடிகிடையின் இழிவை, செங்கையில் வெண்டு கலீன்களி நின்று செய்யம் செய்யம் என்றாட, இடைசங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, கொங்கை கொடும்பகை வந்தனம் என்று குழைந்து குழைந்தாட, இனி எங்குது கண்டுலகன்படும் என்படும் என்றிடை தென்றாட, இனி எங்குது கண்டுலகன்படும் என்படும் என்றிடை தென்றாட, மலர் பங்கைய பங்கவை சந்த சவுந்தரி பந்து பயின்றாள். இப்படியெல்லாம் பேசி நீங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு புலம்பினாள். கண்ணீர் வடித்தாள். அவள் அழுதாள், புலம்பினாள், புலம்பினாள், அழுதாள். அப்ப அவர் உடனே எழுந்திருந்த அந்த அம்மா தக்கனை எழுதி இடையூட்டிற்கு மன்னிருக்க வேண்டும், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது என்ன அழுது புலம்பினாள், புலம்பி அழுதாள், இது என்ன வேற்றுமை, ரெண்டு ஒரே அர்த்தத்தான, இது வீண் வார்த்தைகளின் வான வேடிக்கை. அவள் புலம்பி அழுதாள், அழுது புலம்பினாள், இதற்கு விளக்கம் தெரியாமல் இந்த மன்றம் தொடர முடியாதுன்னு ஒரு பெரிய செக், வெற்று வார்த்தைகளின் வான வேடிக்கை அப்படின்னு கடகடகடன்னு இங்கிலீஷும் பொழியுது. கூட்டம் ஒரே அப்ளாஸ். உடனே அவரு நீதிபதி, என்னையா பதில் சொல்லும் ஐயா, என்ன புலம்பி அழுதால் அழுது புலம்பினால் ரெண்டு ஒண்ணுதான் ஐயா, போத்துக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்தனா என்ன. அவரு அதுதான், அதாவது ஆன் த ஸ்பாட்ல நகைச்சுவை சொல்லுவதில் சொல்லும் ஐயா, அழுது புலம்பினால் புலம்பி அழுதாள். நான் எழுந்திருந்த மாண்புமிகு நீதிபதி இங்கதானே இருக்கிறேன். அப்போ நான் எழுந்திருந்த உடனே எல்லாரும் இவ என்ன சொல்ல போறான்னு எல்லாரும் அப்படியில, தேரி அழுது புலம்பினால் புலம்பி அழுதால், தேர் இஸ் டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பை லார்ட். உடனே அவர், இந்த இரண்டு கூற்றுகளுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க வேற்றுமை இருக்கிறது, நீதிபதிக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிற நீ அப்படிம்பார் மொழிபெயர்ப்பு. அழுது புலம்பினால் என்பதில் முதலில் கண்ணீர் வரும், இரண்டாவது ஒலி வரும். புலம்பி அழுதாள் என்பதில் முதலில் ஒலி வரும், இரண்டாவது கண்ணீர் வரும். இதுதான் வேற்றுமை. அடிச்சுட்டான். அதன நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இரவு விருந்து அருமை சகோதரியின் ஆவுக்கரசி வீட்டில், அப்போது அந்த வீட்டு ஆயா சொன்னார்கள், நெடுமாறன் சார் இந்த அழுது புலம்பினால் புலம்பி அழுதாளுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்களே ரொம்ப அருமன். அந்த அம்மா ஒரு செக் கொடுத்தா தான் ஒரு இதுக்கு இருக்கும், நமக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்றது. இன்னொரு பட்டி மண்டபத்துல பேசுறேன் சார், ஒருத்தர் வந்து ராமன் ஏன் மரத்திற்கு பின்னாலே மறைந்து நின்றார், அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விடமாட்டே அப்படி இப்படி என்னாரு, ரொம்ப இது பண்ண, மரத்துக்கு பின்னாலே ஏன் ராமன் நின்றார். உடனே நீதிபதி சொல்லுங்க ஐயா. நீதிபதி அவர்களே, ராமனா மரத்திற்கு பின்னாலே நின்றான், நெவர் நெவர், மரம் அல்லவா ராமனுக்கு முன்னால் நின்றதுன்னு. இன்னொரு சமயத்துல வீடணன் குற்றவாளி, நிறைய நிகழ்ச்சிகள் நல்ல நமக்கு நல்ல வருமானம் இருந்தது, அதுல மணிமாறன் அவருடைய துணைவர் இளம்பெறை அருமையா பேசுகிற போது எல்லாரும் சொன்னாங்களா, இந்த அம்மா பேசுது நாஞ்சில் நெடுமாறனோட பேசினால தெரியும் அப்படின்னு இருக்காங்க. உடனே அவரு எனக்கு பொன்மாளர், அண்ணே எல்லாரும் இப்படி நீங்க பேசுறாங்க, நீங்க

0: தங்கச்சியோட பேசணும். அதனால நானும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவேன். வீடணன் குற்றவாளிகள் அந்த சபையில இறக்கிறது, இலங்கை எரியூட்டப்பட்டவது உடனே அவன் மந்திர ஆலோசனை சபையை கூட்டி ராவணன் அப்படியே துடிக்கிறான், 20 கண்களில் இருந்து அனல் பறக்கிறது, சுட்டது குரங்கு ஏறி சூறை யாடியிட கெட்டது கொடிநகர் கிளைய நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்தது எங்கனும் இட்டதி வரியன இருந்தது என் உடல் ஊறுகின்றன கிணறு உதிரும் உன்னகர் ஆறுகின்ற தளல் அகிலின் ஆவியும் கூறும் அங்கையனரும் கூந்தலின் சுறு நாறுகின்றது நுகர்ந்திருந்தோனாமலா மற்ற இலதாயினும் அலைந்த வானரம் இற்று இலதாகியது என்னும் வார்த்தையும் பெற்றிலும் பிறந்திலும் என்னும் பேரலால் முற்றுவது என்னை பழியில் மூழ்கிறோம் என்று ஆத்திரமும் அவமானமும் ராவணனை கொத்தி தின்கின்றன. அப்படியே பாக்குற எல்லாரும் அப்படியே நினைக்க இதெல்லாம் சொல்லிட்டு அந்த சபையில ஒரு 8 பேர் இருந்தாங்கன்னு ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னு டக்குன்னு ஏதோ ஒரு அந்த வாயில வந்தது டக்குன்னு அந்த அம்மா எழுந்தது. இடையீட்டுக்கு மன்னிக்க வேண்டும், வாழ்வுக்கு நீதியவர்களே, திஸ் இஸ் டாக்குமெண்டரி எவிடன்ஸ். கம்பராமாயணம் 4 பேர் தான் இருந்திருக்கிறார்கள், ஆனால் இவர் 8 பேர் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு அப்படின்னு ஒரு ராமாயணம் அடிச்சு உடனே அவர் என்னையா 4 பேர் தானே இருந்திருக்கார், நீர் 8 பேருங்கிறீர்கள். நான் சொன்னேன், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எதிர்கட்சி வழக்கறிஞர்கள் சொல்லுவதும் சரி நானும் சொல்லுவது சரின்னு. அது எப்படியா 2 பேரும் சொல்றது சரியா இருக்க முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்றதுதானே உண்மையா இருக்க. நீதிபதி அவர்களே, இருந்தவர்கள் 4 பேர், நின்றவர்கள் 4 பேர், மொத்தம் 8 பேர். அதாவது 2017 பையன் அமெரிக்காவில சிக்காகோ நகர்ல இருக்கிறான், அவன் அமெரிக்கன் சிட்டிசன். அதாவது அந்த காலத்துல சார் பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சு படிக்க வைக்கிற பாருங்க, கடைசி காலத்துல நமக்கு ரொம்ப நம்ம போய் வெளிநாட்டுக்கு போயிட மாட்டானா இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப 2017 நானும் துணைவியாரும் போயிருந்தோம், 6 மாசம் தான் இருக்கலாம், 6 மாசம் இருந்தோம் அங்க சிக்காகோ நகரில். தமிழுக்காக ஒரு பொன்மாலை பொழுது, தமிழுக்காக ஒரு பொன்மாலை பொழுது, சிக்காகோ நகரில் தமிழுக்காக ஒரு பொன்மாலை பொழுது என்ற இலக்கிய அமைப்பு இருக்கு. அதுல என்ன பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணா, பாரதிதாசன் ஒரு அறிமுகம் என்று ஒரு 6 சொற்பொழிவு, ஒரு நல்ல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஏற்பாடு பண்ணுவாங்க, அது நல்ல ரொம்ப பிரமாதம். அதுக்கு ஒரு முடிவு வரும் ஒரு கேடயம் கொடுத்தார்கள், அதில நான் நூல் எழுதியிருக்கிறேன், ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க அவங்க, அது ஒரு நல்ல வாய்ப்பு. பாரதிதாசன்ல எனக்கு கொஞ்சம் நிறைய பாடல்கள் மனப்பாடம்.
1: பாரதிதாசன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பாடல் ஞாபகம் வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவது ஒருத்தன் வருகிறா, கணவன் பிரிந்து போய் வருகிற போது தன்னுடைய மனைவியை 2-3 மாதம் பணி நிமித்தமா வெளியூர் போயிட்டு மனைவிய ஆசையோடு பாக்கணும்னு வர்றான். மனைவியும் கணவன் வரலையேன்னு தெரு கதவா நிக்கிறான். அத பாரதிதாசன் எப்படி எழுதுகிறார், பாரதிதாசன நான் நேர்ல பாத்திருக்கிறேன், நம்ம இந்து காலோஜி தமிழ் எம்ஏ வகுப்பு தோக்க விழாக்கு வந்திருக்கிறார், இலக்குவனார் தான் அழைச்சிட்டு வந்தாரா, அந்த பேட்மிண்டன் கிரவுண்ட்ல அவங்க உட்கார்ந்தது எனக்கு இப்பவும் கண் முன்னாலே நிக்குது, நாங்க ஒரு 8 அடிக்கு நீங்க இப்படி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறோம். அதை எழுதுகிறார், கதவு பேசுமான்னு ஒரு அற்புதமான கவிதை. காதல் துரத்த கடிது வந்த வேல்முருகன் ஏது முறையாமல் இருவிரலை விட்டு தெருக்கதவில் ஊன்றினான், திறந்தேன் என்று ஒரு சொல் வர கேட்டான், 2 விரலைத்தான் வச்சான், திறந்தேன்னு சத்தம் கேக்குது. இன்னும் சில வீடுகள்ல 2 விரலை வச்சாலும் கதவு திறக்காது, 5 விரலை வச்சாலும் திறக்காது, 10 விரலை வச்சாலும் திறக்காது, முட்டினாலும் திறக்காது, மோதினாலும் திறக்காது, உடச்சிருந்தாலும் திறக்காது. நின்னு வழியில எல்லாரும் பாக்கட்டும், 7 மணிக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஊர்ல போய் வம்பளந்துட்டு ராத்திரி 10 மணிக்கு வந்து கதவை திட்டுற, நின்னு அங்க. காதல் துரத்த கடிது வந்த வேல் முருகன் ஏது முறையாமல் இருவரலை விட்டு தெருக்கதவில் ஊன்றினான், திறந்தேன் என்று ஒரு வரை கேட்டான், ஆகா மரக்கதவு பேசுமா. அவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது மரக்கதவு பேசுமாம், என்ன புதுமை என இயங்க மறு நொடியில் சின்ன கதவு திறந்த ஒலியோடு தன்னருமை காதலியின் தாவு மலர் கை நுகர்ந்தான், மலர்கை நுகர்ந்தான், தாவு மலர் கை நுகர்ந்தான், புன்முறுவல் கண்டுள்ளம் பூரித்தான், பிரிந்தார் வருவரைக்கும் பேதை தெருவில் கருமரத்தால் செய்த கதவன். அதாவது கணவன் எப்போது வருவான் என்று, அதாவது நம்ம அருமையான பாட்டு. தொழிலாளர்களை பற்றி, சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கியனால் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சோர உழுதுழு பயன் உழைக்கும் நிறையுழைப்பு தோள்களாலாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை, பொற்றுகளை கடல் முத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று தொழிலாளர்களை பற்றி சொல்லுவார். பிறகு இந்த மெய்யன்பு, நிலவானாடைக்குள் உடன் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, உன் கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வோ என்றாமோ, வான சோலையிலே பூத்ததனி பூவோ, நீதான் சொக்க

வெள்ளி பார்க்குடமும் அமுத குத்தோ. காலை வந்து எம்பரீதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்து ஒளிப்புழங்கும். ஒரு தடவை அப்படி பார்த்துட்டா அதை சொல்லலாம். அந்த மெய்யன்மன் அது மட்டும் ஞான் நினைவிற்கு சொல்லுகிறேன். ஒரு கணவன் மனைவி குழந்தை இல்ல, குழந்தைதான் கல்லாமழலை கனியூரல் கலந்து கொஞ்சி சொல்லால் உரிக்கி அழுதோடி தொடர்ந்து பற்றி மல்லார் புயத்தில் விளையாடு மகிழ்ச்சி பயந்தருக்கு இல்லைன்னா என்ன செய்யறது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்று நடுவிளவியால் கல்வி அழகியல். குழந்தைதான் குழந்தை செல்வந்தா இருக்கு இல்லையா, அது இல்ல. எல்லாரும் அவளை மதிட்டினார்கள். உற்றார் உறவினர் பெற்றாரு கூட ஒரு தைமயத்துல வெறுப்பு வந்துட்டு அப்போது கணவனிடத்துல வந்து அழுதாள். நான் போமாட்டேன்னு சொன்னல்ல, நீங்க தானே போக சொன்னீங்க, எல்லாரும் என்ன பார்த்து. அப்ப சொன்னா, யார் உனக்கு பிடித்த? நான் உனக்கு குழந்தை. ஒரு நாள் கோபத்துல ஆபீஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் கோபத்துல வந்தவுடனும் பலடி என்றேன், போய் என்றேன், இங்கிருந்தால் மைத்திடுவேன் என்று உரைத்தேன். மங்கையின் நல்லாள் கலகலன நீருகுத்த கண்ணீரேடும் கடகடன தடல் பங்கும் நெஞ்சத்தோடு விலகினாள் விலகினவே சிலம்பின் பாட்டு முன் எழுதினார். எப்படி பாருங்க, எந்த வாயிலிருந்து எந்த சொல் வரக்கூடாது என்பதற்காக பம்பரமாக சுழன்று தொண்டாற்றினாலோ அவரே என்னை சொன்ன பிறகு எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வு வேண்டாம் என்று அப்படியே காட்டில் போயிடுது. ஒரு மனைவி இல்லைன்னா என்ன துன்பம் வரும் என்பது விலகினால் விலகினவே சிலம்பின் பாட்டும். அதுவரையிலும் அவள் சிரித்துக் கொண்டு வருகிற பொழுது காலில் இருக்கிற கொலுசு ஒலி கேட்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் இருந்தது. விலகியதும் அந்த ஒலி போச்சு. திருடஞ்சும் கொல்லாத ஒரு காட்டுல போய் படுத்துட்டான். அடுத்த நாள் இவன் நினைக்கிறான், ஆத்திரத்துல சொல்லிட்டோம் போயிட்டா இட்டலிக்கும் சுவை மிளகாய் பொடிக்கும் நல்ல எண்ணெய்க்கும் நான் என்ன செய்வேன். காலையில எழுந்திருந்த உடனே பஞ்சு மாதிரி மெத்துண்டு பிச்சிப்பு மாதிரி இட்லி, அத ஒரு மிளகா பொடி, அதுல ஒரு குழி எடுத்து அதுல நல்லெண்ணெய போட்டு நல்லா குழச்சு அப்படியே சாப்பிட்டது இல்லையே. அப்படி குளிச்சுட்டு தலை சுத்திட்டு அப்படி வந்து உட்கார்றது கடையில டேபிள் முன்னால வந்து இருக்குமே, இட்டலிக்கும் சுவை மிளகாய் பொடிக்கும் நல்ல எண்ணெய்க்கும் நான் என்ன செய்வேன். நீங்க சாப்பாடு முடிஞ்ச உடனே வெத்தில மடிச்சு கொடுக்கறாளா, எப்படி கொடுக்கறாளா எழுதுகிறான் பாவேந்தர். கட்ட விழுத்த கொழுந்திலையை கழுகி சேர்த்து காம்ப கட்டி வடித்துடு சுண்ணாம்பு கூட்டி வெட்டி வைத்த பாக்குத்தூள் இந்தா என்று. கட்ட விழுத்த கொழுந்திலை அது கும்பகோணத்து கொழுந்திபத்துல, முத்துணவத்துல இல்ல, முத்துணவத்துல இருக்குன்னா டக்குன்னு ஒடிச்சா ஒடிக்கும். கட்ட விழுத்த கொழுந்திலையை கழுகி அது ரொம்ப தூய்மையா கழுகி சேர்த்து காம்பு கட்டி வடித்துடு சுண்ணாம்பு, கற்சுண்ணாம்பு இல்ல பசுவெண்ணெய் மாதிரி இருக்கிற சொன்ன வடித்துடு சுண்ணாம்பு கூட்டி வெட்டி வைத்த பாக்குத்தூள், அதாவது கொட்டை பாக்கா கொடுத்தா கடிச்சா அவனுக்கு பல்லு சேதம் வந்துடும், வெட்டி வைத்த பாக்குத்தூள். அடுத்தால எழுதுகிறார், வெட்டி வைத்த பாக்குத்தூள் இந்தா என்று வெண் முல்லை சிரிப்போடு கண்ணார் கொல்லும் தெள்ளமுதம் கடை தெருவில் இருப்பதன். கொடுக்கிற போது வெண் முல்லை சிரிப்போடு. ஒரு பெட்டி கடையில போய் வெத்தலை கேட்டா அவன் எப்படியா கொடுப்பான், அப்படியே ஒரு வெத்தலை எடுத்து அப்படி போடுவான். அந்த வெத்தலையில இருக்க தண்ணீர் வந்து நம்ம இதுல எப்படி இருக்கணும், என்னையா வீட்டுக்காரனி நினைச்சியோ டக்குன்னு வெத்தலை தூக்கிச்சிடும் போயா, இதுதான் போய் எழுப்ப போகிறான். வெட்டி வைத்த பாக்குத்தூள் இந்தா என்று வெண்முல்லை சிரிப்போடு கண்ணார்கோலும் தள்ளமுதம் கடைத்தறிவில் விற்பதுண்டா, தேடி சென்றேன் பாவதன் பிள்ளை பெற வேண்டாமே உனை நான் பெற்றால் பேரெல்லாம் பெற்றவனை ஆவேன் என்று அள்ளிவிட தாவினேன் அவளை, என்னை அவள் சொன்னால் அகழ்வாயினி அகழ்வாய் என்று. உடனே சொல்லுறான், மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் யூத மனக்கசப்பு வருதலில் இருக்கை திணையை நீதான் பனையாக்கி நம் உயர்ந்த வாழ்வின்பத்தை பாழாக்க எண்ணுவதாய் எழுந்திருந்தாள். அப்போது ஒரு வழி எழுதுகிறார், என்னை நோக்கி சொல்லலுற்றால் நமக்கு மக்கள் இல்லை எனில் உலக மக்கள் நமக்கு மக்கள் என நோக்கும் பேரறிவோ உண்பால் இல்லை எனக்கும் இனி வாழ்வில்லை என்றாள். திடுக்கென்று கண் விழித்தேன், என் தோள் மீது செங்காந்தல் மலர் போலும் அவள்கை கண்டேன், அடுத்தடுத்து 10 முறை தொட்டு பார்த்தேன், அடிமூக்கில் மூச்சரிகி பெருக கண்டேன். இது ஒரு கனவு. பெரியோர்களே என்று சொன்ன கவிதை என்று சொன்னால் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் கதை, கடைசி 2 எழுத்தும் சேர்ந்தால் விதை. அப்போ ஒரு சிறந்த கவிதை என்றால் கதை இருக்க வேண்டும், அதற்குள்ளே ஒரு விதை இருக்கிறது. நமக்கு குழந்தை இல்லைனாலும் எல்லா குழந்தைகளும் நம்ம அந்த விருந்த மனப்பானும் உனக்கு இல்லையா. தெண்டல் வருது சார், தெண்டலை பற்றி இப்ப நம்ம தெண்டலை பற்றி ஒரே நடையில எழுதணும், அது ஜில்லுன்னு வருது குழுகுள்னு வருது, இது கூட நம்ம என்ன எழுத முடியும் பாடுகிறார். தெண்டல் புறப்பட்ட இடத்துல இருந்து என்ன ஷெல்லி என்று ஒரு ஆங்கில கவிஞன் ஓட் டு த வெஸ்ட் விண்ட் என்று ஒரு அருமையான கவிதை எழுதினார். அப்போ மாடியில ஜன்னல் பக்கத்துல இருக்கிற போது காற்று அடிக்கிற போது சருகுகள் எல்லாம் பறக்கிறதா, அப்ப அவன் நினைக்கிறான், எம்பெருமானி
நானும் ஒரு சருகாக இருந்திருக்க கூடாதா? இந்த வானத்துல என்னால பறக்க முடியும். இஃப் ஐ வேர் எ டெட்

0: அவருக்கு எப்படி பாரு, தெண்டலை பற்றி எழுதுகிறார் பாவேந்தர், பொதிகை மேல விட்டெழுந்து சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்து புந்தாதுவாரி நதி தழுவி அருவியின்றோள் உந்தி தெற்கு நன்முத்து கலலறி கடலையின் உச்சிதோறும் சதிராடி மூங்கிலே பண் கிழிப்பி தாழையெல்லாம் அடர்க்கத்தி சுழத்த வைத்து முதிர்தங்கின் இளம்பாளை முகஞ்சு வைத்து முத்து தெற்று தமிழகத்தின் வீதி நோக்கி அந்தியிலே இளம் உள்ளே சிலிர்க்க சென்னல் அடிதொடரும் அடைப்பனலும் சிலிர்க்க என் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க செல்வம் ஒன்று வரும் அதன்மை தெண்டல் காற்று. எப்படி பாரு, அப்படி அருமையான இது. ஒரு என்ன ஒரு இது, எட்டயபுரம் பாரதி விழா அரசு விழா, அதுல ஒரு வழக்காடு மன்றம், தருமன் குற்றவாளி, வழக்கு தொடுத்தவர் பேராசிரியர் தமிழ் குடிமகன், நீதிபதி என்னுடைய குருநாதர் ஐயா திருக்குறளர். அப்போ அவரு வழக்கு தொடுக்கிறார், நான் எதிர் வழக்கு. வெள்ளி பாரதத்திலிருந்தும் பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்திலிருந்தும் நிறைய பாடல்களை சொன்னேன். அந்த பாஞ்சாலியை துயில் உருகிற போது அந்த அவளுடைய சோகம், ஆறாகி இருதடங்க நஞ்சனவம் புனல் சோர அழகம் சோர வேறான துயில் சேர்ந்த கை சோர மெய் சோர வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றற்றி குளிர்ந்த நாவில் ஓராத அமுழுதூர உலர் புலகைத்து உள்ளமெல்லாம் உருகிருந்தாள். பாரதி அவன் பாஞ்சாலியை இழுத்து கொண்டு போகிற போது ஊர்ல உள்ளவங்களெல்லாம் சுமார் பாரதி சாடுவான், ஊரவர்தம் கீழ்மை உரைக்குந்தரமாமோ வீரமிலானாய்கள் விளங்கா இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்திற்போக்கியே பிள்ளைய விழுந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்களன நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ பேரழகு கொண்ட பெருங்குணத்து நாயகை சீரழிய கூந்தல் சிதைய கவர்ந்து போய் கேடுற்ற மன்னரம் கெட்ட அவைதலே கூடுதலும் அங்கு கோபம் எழுதினார் பெண்டீர் தமையுடையீர் பெண்களோடு தமை வந்தீர் கண் பார்க்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டாள். அப்படியெல்லாம் உடனே வீமன் எழுந்திருந்தான். தருமனை பார்த்து, சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிர் உண்டு, சூதில் பணையம் என்றே அங்கோர் தொண்டச்சி போவதில்லை, ஏது கருதி வைத்தாய் அன்னே யாரை பணைய வைத்தாய் மாதர் குலவிளை என்று சொல்லிவிட்டு கடைசில, இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்துடுவோம்னா. இப்படி நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து, ஐயா உங்களை ஐயா கூப்பிடுறாரு அப்படின்னு. சரின்னுட்டு அங்க போனேன். எங்க நிகழ்ச்சிக்கு பிறகு பாஞ்சாலி சபதம் கவிதை நாடகம், அதுக்கு அங்க மேக்கப் நடந்துகிட்டு. அப்ப வீமனா மேக்கப் போட்டிருக்கோர் சொன்னாரு, வணக்கம் சார், தயவு செய்து இருந்து எங்க நாடகத்தையே நீங்க பாத்துட்டு போகணும். சரின்னு நான் உட்காந்து மனசுக்குள்ள ஒரு அற்பாசை, என்ன ஆஃப்டர் ஆல் நடிகர்கள் இவங்க என்ன பேசிட போறாங்க. உண்மையை சொல்றேன், அந்த மேடையில வீமனாக தோன்றிய பிறகு அந்த எட்டேபுரம் அந்த மெழிச்சுமிக மாக்கவிஞன் கரிசல் மண்ணிலே கந்தக கனல் கவிதை மலையை பொழிந்தானே அந்த முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசை பாரதி எப்படி அவன் வீமனை படைத்தானோ அதே வீமனை நான் மேடையில பார்த்து அற்புதமா பேச. நிகழ்ச்சி முடிஞ்சு போய் ரொம்ப சிறப்பா செய்தீங்க அவர் சொன்னாரு, அதற்கு ஒரு காரணம் உங்க பேச்சு தான், பல்வேறு இதுகள் என்னை வாழ வைத்தது கம்பன் தான்.
1: ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து துணையா இருப்பாங்க. அந்த விஷயத்துல இலக்கியம் சார்ந்த இல்ல உங்க மேடை பேச்சு சார்ந்த வழக்காடு மன்றம் சார்ந்த உங்களுக்கு எல்லா வகையிலயும் ஒரு துணையா கூடயே நிக்கிறது யாரு?
0: நாங்க பாளையங்கோட்டையில அந்த ELT சென்டர் அதுல பணியாற்றுற போது அங்க ஒருத்தர் ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தர ஸ்ரீரங்கத்தில இருந்து திருமலாச்சாரியாருன்னு ஒருத்தர 15 நாள் ராமாயணம் தொடர் சொற்பொழிவு செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்திருந்தார். அப்போதெல்லாம் இந்த மாதிரி மொபைல் எல்லாம் கிடையாது, தந்தி தான் வரும் ஷார்ட் இமீடியட்லி. என்னன்னு எந்த இரவு தந்தி வந்தாலும் எங்க வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாரு, யாரோட பேசணும்னாலும் நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போனா உடனே கனெக்ஷன் ஆகி கொடுப்பாரு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு சிறு தொகையை கொடுப்பேன். திருமலாச்சாரியார் ரொம்ப அழகா பேசுவாரு, குறிப்பு வச்சுதான் பேசுவாரு. 10-12 நாள் கடந்த பிறகு அவருக்கு எதிர்பார்த்த நன்கொடை வசூலாகிற. அப்ப அந்த போஸ்ட்மேன் அங்க உள்ள காலேஜ் பிரின்சிபால் ஒரு நாள் பேசினாரு. அடுத்த நாள் என்கிட்ட வந்து, நடுமாறு சார் ஒரு 10 நிமிஷம் அவரை பற்றி பேசு. இவரு போய் அவர்கிட்ட பேசுவார். நாஞ்சில் நெடுமாறன் உடனே அவரு எழுத்து பேசுறார், ஏதோ நாஞ்சில் நெடுமாறன் என்பவராம் என்னை பற்றி பேச போகிறாராம் அப்படின்னு இழுத்தாரு. நான் ஏற்கனவே எனக்கு கம்பல்ல கொஞ்சம் பயிற்சி உண்டு, நான் போய் ஒரு 10 நிமிஷம் பேசினேன், கவியை நடையோடு பேசினேன். அவர் சொன்னாரு, இப்படி பேசுகிறவர் ஒருவர் இங்கே இருப்பார் என்று தெரிந்தால் நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு சொன்னாரு, எம் சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறார், பிரஸ் கம்பெனி ஓனர், வள்ளல், பிடிச்சிக்க விடாதன்னார். அவர் சொன்னார், இப்படி கம்பெனியில் பேசுகிற ஒருவர் இருக்கிற போது நீங்கள் ஏன் கம்பெனி கழகத்தை இங்கே ஆரம்பிக்க கூடாது?

கூடாதுன்னாரு. சரின்னு நான் போயிட்டேன். நான் அப்போ பாளையங்குட்டையில் இருக்கும்போது ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில பணி செய்கிறவங்க தங்குறதுக்குன்னு ஒரு மூணு சின்ன ரூம், அதுலதான் நாங்க இருக்கிறோம். அடுத்த நாள் காலையில ஒருத்தர் வந்து, முதலாளி உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னாரு. அது எங்க முதலாளியுடைய செக்ரட்டரி. நான் அப்படி வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே அவரு முதலாளி வந்துட்டாரு. வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு. மெதுவான் வணக்கம்னாரு. நான் முதலாளி வணக்கம்னு. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா பேசினீங்க நேற்று, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னாரு. அடுத்த நாள் காலையில அவரே வந்தார். ஏதாவது உதவி பண்ணணும்னு அவர் தான் வருவார். தனியா கூட்டிட்டு வந்தார். வந்து முதலாளி வாங்க, அவர் வித்வான் சொல்லு, முதலாளி வாங்க, ஏதாவது பாஸ்புக் வச்சிருக்கீங்களான்னு. அப்ப நண்பர் நம்ம ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு தடவை போட்டு ஒரு 25 ரூபாய்க்கு ஒண்ணு ஒரு சின்ன பழைய ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு, இது என்னுடைய அன்பளிப்பு, கடம் இல்ல. பிறகு கடன் கொண்டா நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கை வெந்தன்னு மேடையில பேசிடுவீங்க போயிட்டார். ஒரு நாள் அந்த வீட்டுக்கார பையன் வந்து வாடகை வாங்க வந்திருக்கிறான். என் வீட்டுக்காரி செலவாயிட்டு ஒரு வாரம் கழிச்சு, வாடகை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க செலவு பண்ணணும் போயிட்டான். இவ கேட்டவொடனே அழுதுகிட்டே இருந்த. கொஞ்சம் வசதியான வீட்டுல உள்ளவ என்னன்னு இப்படி அந்த தம்பி உடனே அங்க சொன்னவுடனே, அவங்க அப்ப ஒரு வீடு வாங்கிருங்க, 25000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கன்னு அவங்க அங்க இருந்து 1 ரூபாய் அனுப்பிட்டாங்க. அப்ப போய் முதலாளிட்டு சொன்னேன், இப்படியா, சரி வித்வான் எஸ்டிமேட் எவ்வளவு, 25000. தூத்துக்குடிக்கு ஒரு வண்டி, ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி ஃப்ரீயா போகும், யார் வேணாலும் போகலாம். எனக்கு ஸ்கூட்டர் வாங்கணும்னு அவரு டெஸ்டுக்கு போகும்போது அவரு அதை போடு, ரைட்ட போடு, லெப்ட போடுன்னா, அப்போ கூட்டிட்டு போறோம்னு சொன்னாரு. முதல்ல சொல்லப்படாத ஐயா இத. அப்போ ஒரு நாள் முதலாளி கூப்பிடுறாங்கன்னாங்க, போனேன். அவங்க எல்லாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆட்கள். அப்போ அவருடைய அத்தா, அப்ப அவரு 30000 கேட்கிறாராம். அப்போ முதலாளி சொல்றாங்க, வித்வானுடைய எஸ்டிமேட் எவ்வளவு, 25000. அத்தா எவ்வளவு கேட்கிறாங்க, 30000. அவ்வளவுதானே, 5000 கம்பெனி கணக்குல போட்டு வித்வான் பேருக்கு வீட்டை முடிச்சிருட்டு 10000 ஆச்சா, 75. வீட்டுக்கு போன உடனே அது அடுக்கலை ரொம்ப சிறுசா இருந்தது. இவ மனவளாச்சல பெரிய அடுக்கலையில வலம் வந்தவா நம்ம வீட்டுக்காரி. ஆவா என்ன கிசு கிசு கிசுன்னு பழையபடி போனேன். என்ன வித்வான் இப்படி வீட்டுல அடுக்கல, ஆள் அனுப்புனார், எஸ்டிமேட் போடு, அது போட்டு இது போட்டு செங்கல் மணல் எல்லாம் அந்த ரோட்ல வந்து இறங்கிட்டு முனிசிபாலிட்டில இருந்து ஆள் வந்துட்டான். யாரையா இது, யார் செங்கல், இங்களா மணல், எங்க பிளான், எங்க இருக்கு பிளான், அப்ரூவல் ஆச்சா, ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஸ்ரீராம் பாபு, அத முதல்ல சொல்லப்படாத ஐயா சொன்னாரு. வித்வான் இவ்வளவு வேலை செய்திருக்கு, 2 நாள் என் வீட்டுல தங்குங்க அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னால உள்ள வீடு மாதிரி ஆக்கிட்டார். பிறகு என் பையன் சிறுமகன், அவன் பிஏ படிச்சான், படிச்சு செக்ரட்டரி ஆயிட்டான்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கியத்தில் என் பயணம். தொடர்ந்து கேட்கலாம் நாகர்கோவில் நாஞ்சில் நெடுமாறன் அவர்களுடன் நேர்முகம்.
1: நான் உங்களை கவனிச்சேன் பேசும்போதே, இந்த நேர்முகத்துல நான் கவனிச்சேன் உங்களோட கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு தங்க ஆபரணத்துல வந்து கம்பன் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி, அதுல வந்து நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் வந்து பொறிச்சிருக்கு. அதை பத்தி கண்டிப்பா வந்து ஒரு சிறப்பான ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கண்டிப்பா இருக்கும். கம்பன் கழகம் அப்படின்னா உங்களோட பயணம் எப்படி?
2: கம்பன் கழகத்துல எனக்கு எப்படி தொடர்பு வந்ததுன்னா, கடலூர்ல நான் வேலை பார்க்கிற போது அங்கே நடேச முதலியாருன்னு ஒருத்தர், புதுபெரும் புலவர், ஞானியார் சுவாமிகளுடைய தலைமானாக்கர். எவரும் அவர்கிட்ட பேச முடியாது, ஏன்னா தமிழும் ஆங்கிலமும் அவ்வளவு புலமை. அப்போ புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் கம்பவாடர் ஐயா அருணகிரியாரு புலவரை அழைக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்ப அவர் ஒரு துணிக்கடை வச்சிருந்தாரு. அந்த நடேச முதலியாரை கொண்டு வந்து 2 ஆண்டுகள் திருக்குறள் வகுப்பு நடத்தினார். அவருக்கு ஒரு நிறைவு விழாவுக்கு அப்போது சபாநாயகர் இருந்த புலவர் கோவிந்தனை கொண்டு வச்சு ஒரு பொற்கிளி அவருக்கு ஒரு பெரிய இது பண்ணி சிறப்பு செய்தோம். அதுல நான் முக்கியமான பங்கு, அதனால நம்ம மேல கொஞ்சம் இதா இருப்பாரு. அவர் ஒரு துணிக்கடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது அருணகிரியார் வந்தாரு, ஐயாவை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணார். ஏற்பாடு பண்ணிக்கிட்டு புறப்படும் போது இவனையும் போடு அப்படின்னாரு. அருணகிரியார் என்ன பார்த்தார், பேசுவான்னு இவன் நான் பிரிப்பேர் பண்றேன்னே போடுன்னாரு. வேறு வழி இல்லாம போட்டார். என்ன என்னை கவர்ந்த கவி என்று பேசணும். அப்போ 7 பேர் பேசணும். முதல்ல நான் அதுக்கு தலைவராயிருந்தவர் தூத்துக்குடி வாபூசி கலைக்கல்லூரியுடைய முதல்வர் பேராசிரியர் சீனிவாச ராகவர். நிறைவாக பேசியவர் ஐயா சிலம்பு செல்வர் மாப்பூசி. அப்ப எப்படிப்பட்ட ஆட்கள்னு பாருங்க. நான் கத்துக்குட்டி என்ன முதல்ல, ஏன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். அது எனக்கு இன்னைக்கு நினைவு இருக்கிறது. வாலி தன் மீது கொல்லம்பு தொடுத்த வில்லம்பு உடைய ராமனை கேள்வி கணைகளாலே துடைப்பார். கோவையில் நிருமங்கள் குலத்துதி தூரல்கெல்லாம் ஓவியத்து எழுத உண்ணா உரிமைத்தாய் ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கண்ணா. கோயில் தருமமுங்கள் குலத்து

0: பொருளுக்கெல்லாம் ஓபியத்து எழுதவண்ணா உருவத்தாய். இங்க ஓபியத்து எழுதவண்ணா உருவத்தாய் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு ராமனை பரம்பொருள் என்று உணர்ந்து மூவர் நீ, முதல்வர் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ, யாவும் நீ, எவ்வியும் நீ என்று பரம்பொருள் என்று தெரிந்த பிறகு தம்பிக்காக வரம் கேட்பான். ஓபிய உருவனாயேன் உளதொன்று பருவதொன்பால் பூவியல் நரபமாந்தி புந்தி வேறு உற்றபோது தீவினை ஏற்று மேலும் எம்பி மேல் சீரி என் மேல் ஏவிய பகழ் என்னும் கூற்றினை ஏவல் என்றார். அப்ப முதல்ல ஓபியத்து எழுதவண்ணா உருவைத்தாய் என்று சொன்னவன் இப்போது ஓபிய உருவை என்று சொல்ல காரணம் என்ன? ராமனுடைய உருவம் எப்போது ஒன்றுதான். மெய் திருப்பதம் ஏவு என்ற போதிலும், இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும், சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரனை ஒத்து செந்தாமரையை ஒத்திருக்கும் முகம். அப்ப ஏன் சொன்னா, பார்த்த பார்வையில் உள்ள வேறுபாடு. முதலிலே கோபத்தோடு சினத்தோடு பார்த்தான், அவன் பார்வை ஆடியது, அதனாலே ஓபியத்து எழுதவண்ணா உருவத்தாயன். பிறகு பரம்பொருள் என்று தெரிந்ததும் அமைதியோடு பார்த்தான், ஓபிய உருவை என்ன? இதைத்தான் அப்போ கம்பன் அடிப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து காரைக்குடி கம்பன் கழகத்துல எல்லா நிகழ்ச்சிகள் போட்டார். ஆகையினால கம்பன் தான் நம்மை வாழ வைத்த தெய்வம். இங்க நம்ம கிளப்பாவூர் சண்முகம் ஐயா தெரியும் இல்லையா, அவரு நிலையத்துல இருக்கும்போது எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து 3 முறை நேர்முக வர்ணனை செய்திருக்கிறேன். நான் பல தடவை பெரு இருமுடி தாங்கி பெருவழியோடு போயிருக்கிறேன். அங்க போய் சன்னிதானத்திற்கு போகிற போது அது ஒரு குறுக்கு வழி இருக்கு, தனி வழி. ஐயா ஜேசுதாஸ் அவர்கள் ஒரு பாட்டு பாட என் கூட வந்தவருக்கு நல்ல பேச்சாளர், ஆனா ஐயப்பனை பற்றி அவ்வளவு இல்லை. அப்ப அந்த ஜோதி தெரிகிற போது இறையருளால மைக்கு என் கையில வந்தது. சுவாமியே சரணம் ஐயப்பா, கனிவுல கணபதியே, காந்தபுல ஜோதியே, கற்பூர தெய்வமே, கரிவல வாசனே, கண்கண்ட தெய்வமே, காலகட்டிய நிலே, கல்லிடும் குன்றே, கர்மவினை தீர்ப்பவனே, அரிகர சுதனே, அரணால் மைந்தனே அப்படின்னு கட கட கட கட கடனு அடிச்சுட்டேன். அது மாதிரி திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நமக்காக அவரோட அனுபவங்கள் எல்லாம் சொல்லும் போது அவருக்கு 90, நம்மளோட ஆகாஷ்வாணிக்கும் 90. 1936 இந்த ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு ஊடகம், நம்மளோட வானொலி. அதே மாதிரி இந்த நேரத்துல நம்மளோட ஆகாஷ்வாணிக்கு 90 உடைய நம்மளோட நாஞ்சில் நெடுமாறன் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு வந்து சந்திச்சோம். நேயர்களுக்கு நாஞ்சில் நெடுமாறனா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: அன்போங்கி அறமோங்கி பங்கிடுதல் வேண்டும், அருளோங்கி பொருளோங்கி சிறந்திடுதல் வேண்டும், இன்பங்கள் உமை வந்து சேர்ந்திடுதல் வேண்டும், தென்பாண்டி மன்றத்தை இருந்து மக்கள் திறமூவர் மடி மீது தமிழ்ந்து என்றும் குன்றாத எழிலோடு தோன்றும் அன்னை தமிழ் போல என்றும் நீங்கள் வாழ வேண்டும், வானொலி நிலையத்தாரும் வாழ வேண்டும், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பெருமக்களும் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஓம் சக்தி.
2: இதுவரை இலக்கியத்தில் என் பயணம் நாகர்கோவில் நாஞ்சில் நெடுமாறன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு PS சபரி வெண்ணிலா, உடன் உரையாடி நிகழ்ச்சி அமைத்தவர் S நவரத்தினா.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: உலக புகையிலை ஒழிப்பு நாள் சிற்றுரை கேட்கலாம்.
5: ஒவ்வொரு வருடமும் மே 31 உலக புகையிலை ஒழிப்பு தினமாக நாம் கடைபிடித்து வருகிறோம். புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் மீது உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதற்காக உலக சுகாதார நிறுவனம் 1988 முதல் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை கடைபிடித்து வருகிறது. புகையிலை பழக்கத்தால் நாம்

0: உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படும் ஆபத்துகளை பற்றி மக்கள் அனைவருக்கும் புரிய வைப்பதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். 2026 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தின் கருப்பொருள் அன்மாஸ்கிங் த அப்பீல் கவுண்டரிங் நிக்கோட்டின் அண்ட் டொபேக்கோ. அதாவது முறையீட்டை அவிழ்த்து நிக்கோட்டின் மற்றும் புகையிலை அடிமைத்தனத்தை எதிர்த்தல். உலகில் மனித உயிரிழப்புகளுக்கான முக்கியமான காரணங்களில் புகையிலை பயன்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் புகையிலை தொடர்பான நோய்களால் உயிரிழக்கின்றனர். தனி மனித ஆரோக்கியத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சுற்றுச்சூழலையும் சீரழிக்கிறது. நுரையீரல் புற்றுநோய்களில் 90% புகைப்பழக்கத்தினாலேயே ஏற்படுகிறது. புகையிலையில் உள்ள நிக்கோட்டின் என்ற வேதிப்பொருள் மூளையை மிக எளிதாக அடிமையாக்கும் தன்மை கொண்டது. மன அழுத்தத்தை குறைக்க புகைப்பிடிப்பதாக பலர் தவறாக நம்புகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் புகையிலை தற்காலிகமான மயக்கத்தை தந்து நிரந்தரமான மனச்சோர்வையும் பதற்றத்தையும் உருவாக்குகிறது. ஒரு மனிதன் புகையிலை பொருளுக்காக தினசரி செலவிடும் சிறு தொகையானது காலப்போக்கில் மிக பெரிய நிதிச்சுமையாக மாறுகிறது. ஒருவர் புகைப்பிடிக்கும் போது அதிலிருந்து வெளிவரும் நச்சு காற்றை சுவாசிப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. புகையிலை மனிதர்களுக்கு மட்டுமன்றி நாம் வாழும் பூமிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறது. புகையிலை சாகுபடியின் போது பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் மற்றும் நச்சு கழிவுகள் மூலம் மண் மற்றும் நிலத்தடி நீர் பெருமளவில் மாசடைகிறது. புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமற்ற ஒன்றல்ல. அதற்கு தேவை உறுதியான மனநிலையே. புகைப்பிடிக்க தோன்றும் நேரங்களில் கவனத்தை ஈர்க்கும் வேறு வேலைகளில் ஈடுபடுவது நல்ல பலனை தரும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்றவற்றில் கவனம் செலுத்துவது மூலம் புகையிலை பழக்கத்திலிருந்து படிப்படியாக வெளியே வரலாம். மேலும் மனநல ஆலோசகர் மூலமாகவோ மருத்துவரின் அறிவுரையின்படியோ சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம். இறுதியாக, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும் என்பது வெறும் வாசகம் மட்டுமல்ல, அதுவே நிதர்சனமான உண்மை. நம் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் புகையிலையை முற்றிலும் தவிர்ப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் புகையிலையற்ற முழுமையான சமுதாயத்தை படைக்க இந்த நன்னாளில் உறுதியேற்போம்.
1: உலக புகையிலை ஒழிப்பு நாள் சிற்றுரை கேட்டீர்கள்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: ஆகாஷ்வாணி
1: நாட்டின் விலை மதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோள் அரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும்

விழுப்புரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோத்ராணி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை

0: 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்

0: 90 கிரேஸ் கல்வியல் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒலிபரக்கும் மனமகிழும் அதுவே வானொலி. வானொலி கல்விக்கும் கலாச்சாரத்திற்கும் பாலமாக செயல்படுகிறது. செய்திகள், நாடகங்கள், பாடல்கள், அறிவியல் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இதன் வழி மக்களுக்கு சென்றடைகின்றன. மேலும் பல சிறப்புகள் வாய்ந்ததுதான் வானொலி. இவ்வளவு சிறப்பு மிக்க வானொலிக்கு 90வது அகவையை சிறப்பிக்கும் வண்ணம் கல்லூரி மாணவிகளாகிய நாங்கள் உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவதற்காக வந்திருக்கிறோம்.

0: உரையாடல் என்பது மனதை திறக்கும் கதவு, அறிவை பகரும் ஜன்னல். இன்கிரெடிபிள் இந்தியா என்ற தலைப்பில் உரையாட வருகிறார்கள் அபிஷா வில்ஃபிரட், அனிஷா, சுஷ்மிதா மேரி, ரனியா பிரிட்டோ, சிஸ்டர் ஆண்டனி ஷெர்லின், சுஜி.
1: நமஸ்தே தோஸ்தோ, வெல்கம் டு இன்கிரெடிபிள் இந்தியா அன்பிளக், யுவர் பாஸ்போர்ட் ஸ்டோரிஸ், லாஃப்டர் அண்ட் அட்வென்ச்சர் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் இந்தியா. டுடே வி ஆர் ஹெடிங் டு எ பிளேஸ் தட்ஸ் ஆன் எவ்ரிவன்ஸ் பக்கெட் லிஸ்ட், த பர்த் டேக்கிங் தாஜ்மஹால் இன் ஆக்ரா.
2: எஸ் த தாஜ்மஹால் ஒரு இன்ஸ்டாகிராம் கால்ஸ் இட் தட் ஒன் பில்டிங் எவ்ரி ஒன் ஹால்ட்ஸ் இன் தேர் ஃபிங்கர் ஃபார் எ போட்டோ. வெயிட் வெயிட், சோ ஷாஜஹான் பில்ட் திஸ் ஹோல் திங் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப்? ஐ ஒன்ஸ் கேவ் மை ஒய்ஃப் எ ஸ்வெட்டர் அண்ட் ஷி பேர்லி ஸ்மைல்ட்.
3: Correction, dear friend. The Taj Mahal was built in the 17th century by Emperor Shahjahan in memory of Mumtaz Mahal. Love so strong, it got carved in marble.
4: Or was it just the most expensive, sorry for all the arguments, gift?
5: Hold that thought, skeptic. But first, let us play a round of true or fake. Okay, ready, team? First fact, the Taj Mahal changes color depending on the time of day. True or fake?
1: True. Pink in the morning, golden at sunset and silvery under moonlight.
2: So basically, the Taj Mahal has better moonlighting than my entire house.
5: Second fact, Shahjahan planned to build a black Taj Mahal across the Yamuna for himself. True or fake?
4: Sounds fake. Too filmy.
3: Oh, but it is half true. He did plan it, but it was never completed.
2: See, even Shahjahan wanted a matching couple's photo.

0: ஃபேக்ட். The British ones thought of oceaning off the Taj Mahal. True or fake?
1: Sadly true, but luckily they abandoned the idea.
2: Imagine that one slightly used dome going once, going twice.
3: Here is something fascinating. It took 22 years and 20,000 workers to complete the Taj Mahal.
4: 22 years? My kitchen renovation is taking longer than that.
1: And it's not just about love. The Taj is also an engineering marvel. The four minarets leaning slightly outward so they won't fall on the main dome if there's an earthquake.
5: Or maybe the architect just had bad geometrical skills.
2: Don't mock him. He designed something more durable than my last three phones combined.
1: And Agra isn't just the Taj. The Agra Fort, Fatehpur Sikri and local bazaars are equally stunning.
4: Shopping? Count me in. But first, is there food?
2: Oh yes, Agra's famous petha, sweet enough to give you love at first bite.
3: And Mughalai Hussain biryani, kebabs, true royal flavors.
5: Or as I call it, the real reason most tourists stay an extra day in Agra.
0: Okay team, time to wrap this trip up. Quick fire, one tip for travelers to Agra. Go.
1: Visit the Taj sunrise, less crowd, more magic.
4: Take a guide or you will end up mistaking the Yamuna river for a swimming pool.
3: Don't skip Agra Fort. It tells the rest of Shah Jahan's story.
2: Don't just take the fingertip photo. Be original, please.
5: Wear a comfy shoe. You will walk more than you plan.
0: And don't leave without pita. That is my rule.
6: This was Incredible India Unplugged. Until next time, keep traveling, keep laughing and keep exploring.
7: சிறந்த உரையாடல்கள் மூலம் நம் பாரதத்தை நம் கண்முன் கொண்டு வந்த அபிஷா அண்ட் குழுவினர்களுக்கு நன்றி. பேச்சு என்பது அறிவை பகிரும், மனதை தூண்டும் ஒரு அரிய வாய்ப்பு. புதுமை உலகில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது எப்படி பற்றி பேச வருகிறார் தன்யா.
8: வாழும் இன்றைய காலத்தை ஒரு புதுமை சிறகுகள் விரித்த யுகம் என்று சொல்வது மிகுந்த பொருத்தமுடையதாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்கள் உருவாகின்றன. இவையெல்லாம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியுள்ளன. அதுவே புதுமை உலகம். இந்த உலகில் பழைய வழிகள் மட்டுமல்ல, புதிய திறன்கள், புதிய கற்றல் முறைகள், புதிய சிந்தனைகள் ஆகியவையும் அவசியமாக்கின்றன. இதனுடன் கூடிய வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடிகிறதா என்பதை பொறுத்தே ஒருவரின் முன்னேற்றம் முடிவடைகிறது. வாய்ப்புகள் இன்று எங்கெங்கு உள்ளன? ஒரு வலைதளத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்கள் சொந்த வருமான வழியாக மாறும். இந்த வாய்ப்புகளை உணராமல் நம்மால் முடியாது, நம்மிடம் வசதி இல்லை என்று கைவிடக்கூடாது. வாய்ப்புகள் வந்தால் தேடி செல்ல வேண்டும். வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய 5 முக்கிய அம்சங்கள். தன்னம்பிக்கை. எனக்கு புதுமையை கற்றுக்கொள்ளும் திறமை இருக்கிறது என்பதை நம்புங்கள். தொடர்ந்த கற்றல். காலத்தோடு கற்றுக்கொள்ளும் மனப்பங்கு அவசியம். அச்சமின்றி முயற்சி. தோல்வியை பயப்படாதீர்கள். புதுமையில் தோல்வி வழக்கமானது. காலத்திற்கேற்ப மாற்றம். பழைய வழக்கத்தில் பிணைந்திருக்கும் மனநிலை புதுமையை வரவேற்க மாட்டாது. முயற்சி, முயற்சி, முயற்சி. எல்லா முயற்சிகளும் ஒன்று கூடும் போது வெற்றி தரும். எடுத்துக்காட்டாக பிரபலங்களை பாருங்கள். எலான் மஸ்க், சுந்தர் பிச்சை போன்றோர் தொழில்நுட்ப புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலகமே பார்த்த அளவில் உயர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கான சாதனையின் பின்னணி புதுமையை அணுகும் தைரியம் மற்றும் வாய்ப்புகளை பறிக்கு செய்யும் முயற்சி. இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த புதுமை உலகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதை நம்மால் பயனாக்க முடியுமா என்பதே முக்கியம். நேரம் சாமர்த்தியமானவர்களுக்காக காத்திருக்காது. வாய்ப்புகள் வந்தால் தயங்காதே. கற்றுக்கொள், செய், வெல். நன்றி, வணக்கம்.
7: முயன்றால் வெற்றி நிச்சயம். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறைகூவல் விடுத்து நல்லதொரு சிந்திக்க வைக்கிற பேச்சை பேசிய தன்னி அவர்களுக்கு நன்றி.
9: கல்லூரி மாணவிகள் வழங்கக்கூடிய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஆதவன் பட பாடலை கேட்டறலாம்.

0: கதைக்கலை. கதைகளை மக்களுக்கு சொல்லும் ஒரு அற்புத வழி. பசுமையும் பாரம்பரியமும் பற்றி வில்லுடன் பாட வருகிறார்கள் ஆஷ்லின் ஷர்ஷிகா, அஞ்சலி சதீஷ், வீணா, ஜூப்ளின் ஜிஜி, ஷாஜினி, கிரீஷ்மா, தன்யா, பிரைஸ்லா ரிஜி, அனிஷா.
1: பசுமை என்பது வெறும் மரங்களும் செடிகளும் மட்டுமல்ல, அது தூய்மையான காற்று, சுத்தமான நீர், வளமான மண் மற்றும் எண்ணற்ற உயிர்களின் வாழ்விடம்.
2: ஓ அப்படியா, இது தெரியாம போச்சே.
3: இன்னும் நிறைய இருக்கு, சொல்றேன் கேளுங்க. சந்தன

0: அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய், பசுமைனா என்னன்னு தெரியுமா?
1: ஆமா, பச்சை நிற டிஷர்ட் தானே?
0: அட, அது இல்ல, மரம்தான் பசுமை, புல்வெளிதான் பசுமை, நம் உயிருக்கு மூச்சளிக்கும் வேறுதான் பசுமை.
2: சரி அக்கா, எங்களுக்கு புரிஞ்சது, அவங்களுக்கும் புரியணும் இல்ல? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா?
0: சொல்றேன் சொல்றேன்.

0: சொல்லுறன் கேளு தன்னே தானே. ஊர்ல எல்லா இடத்திலுமே பச்சை பசேலன்னு மரங்கள் வளர்ந்து இருக்கும். குளத்துல பூக்கள் நிறைந்து பூத்திருக்கும். சோலையில் காய்கனிகள் நிறைய இருக்கும். வயலெங்கும் நெல், கரும்பு, வாழை, மஞ்சள், இஞ்சி மற்றும் காய்கறிகள் நிறைய விளைஞ்சிருக்கும். இது எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் பசுமை.
1: ஓஹோ, இப்பதான் பசுமைனா என்னன்னு புரிஞ்சு அக்கா. அப்போ நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அக்கா?
0: அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேளு
2: அக்கா. அதுக்கு நம்ம ஊர் ஃபுல்லா பச்சை பெயிண்ட் அடிக்கணுமா?
0: அடிய, நான் சொல்றத நல்ல கவனமா காது கொடுத்து கேளு. கிராமத்துல ஊரை பசுமையா வச்சிருக்கிறது மாதிரி நகரத்துல வீட பசுமை வீடா மாத்தலாம்.
3: என்ன பசுமை வீடா? அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அக்கா.
0: மாடித்தோட்டம் வை.

0: இப்படி பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாத்தணும். மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தணும். வீட்டுல மாடி தோட்டத்தை வச்சு வீட்டையே குளிமையா மாத்தணும். நமக்கு தேவையான காய்கறிகளையும் விளைய வைக்கலாம். மழை நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். வீடு பசுமையான நாடு பசுமையாய் மாறும்.
1: ஆஹா, பசுமைன்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுகிட்டோம் அக்கா. இப்ப பாரம்பரியம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அடியே அவசர குடுக்க, கொஞ்சம் பொறுமையாயிரு, சொல்றேன்.
2: அது பழைய தொலைக்காட்சி பெட்டியா இல்ல ரேடியோவா?
0: இல்லப்பா, பாரம்பரியம் என்றால் நம் மூதாதையர் வாழ்ந்த வழி, அவர்கள் கொடுத்த பழக்கம், கலை, பண்பாடு, பழமொழிகள் இவைதான்.
3: பாட்டி சொல்லும்

0: பாரம்பரியம்.
1: பாரம்பரியம் தான் நம்ம அடையாளம், அதுவே வாழ்வின் பொற்காலம்.
2: சரியா சொன்ன
3: அக்கா, எங்களுக்கு புரிஞ்சது அவங்களுக்கும் புரியணும் இல்ல? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அக்கா.
2: நல்லா கேட்டுக்கோங்க. வழி வழியா வாழ்ந்து வந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம்.
4: வழி வழியா வாழ்ந்து வந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம்.
2: பழங்களும் காய்களும் உண்டதும் பாரம்பரியம்.
4: பழங்களும் காய்களும் உண்டதும் பாரம்பரியம்.
2: குழந்தை

0: பாரம்பரியம்.
1: நம்ம முன்னோர்கள் வழி வழியா எப்படி வாழ்ந்து வந்தார்களோ அதுதான் பாரம்பரியம். அதாவது அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, விளையாட்டு முறை, மேலும் நாகரிக கலாச்சாரங்கள், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் பாரம்பரியம்.
2: இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு செல்லுல விளையாடுற விளையாட்டு தான் தெரியும். அது மட்டுமா, ஷின்சான், டோரிமான், சோட்டா பீம், ஹட்டோரி அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஒண்ணுமே எனக்கு புரியல, இது என்ன பாரம்பரிய விளையாட்டு, ரொம்ப புதுசா இருக்கு. இது பத்தி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க.

0: வசித்துண்டு.
1: மேலும் வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, உரியடி, இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. மேலும் பாரம்பரிய கலைகளை பாடுறேன், கேக்குறீங்களா?
2: பாடுங்க அக்கா.
1: கோலாட்டம், கும்மியாட்டம், கரக ஆட்டம், மயிலாட்டம்.
2: கோலாட்டம், கும்மியாட்டம், கரக ஆட்டம், மயிலாட்டம்.
1: வில்லு பாட்டம்.

0: கம்மலாட்டம்.
1: மேலும் வீணை, புல்லாங்குழல், மத்தளம், நாதஸ்வரம்னு நிறைய பாரம்பரிய இசைக்கருவிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, பாரம்பரிய உணவுகள், திருவிழாக்கள், மருத்துவம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் நம்மை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழ்வதற்காக முன்னோர்கள் சொன்னது. பசுமையும் பாரம்பரியம் பற்றி இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமா அக்கா, ரொம்ப அருமையா சிறப்பா இருந்துச்சு.
3: பசுமையும் பாரம்பரியம் ரெண்டும் வேறு வேறுன்னு நினைச்சே.
1: அட, அது வேறல்ல, இரண்டும் சேர்ந்ததுதான் நம் வாழ்க்கை.
2: அது எப்படி?
1: பொங்கல் பானையில் மண் வாசம் வரும், அதை அலங்கரிக்கும் கரும்பு பசுமை வரும். பசுமை இல்லா பாரம்பரியம் சாகும், பாரம்பரியம் இல்லா பசுமை மதிப்பு இழக்கும். ஆனால் இன்று நம் வெட்டு மரம் அழுது போகுதே, நம் பாரம்பரியமோ சிதறி போகுதே. புதுமை பாதையில் ஓடினாலும் பழமையை காப்பது கடமை அல்லவோ?
0: ஓஹோ, விழித்துக் கொள் மனிதா, பசுமை அழிந்தால் வாழ்வு கெடும்.
1: பசுமையும் பாரம்பரியமும்.

0: சீலப்பாட்டு சொல்வது ஓர் உண்மை, பசுமை பாரம்பரியம் நம் உயிர்மை, மண் காக்க மரம் காக்க பாரம்பரியம் என்றும் காக்க. வில்லடி வில்லுப்பாட்டு முடிந்தது, ஆனால் நம் கடமை தொடங்கியது. பசுமை பாரம்பரியம் காப்போம், தமிழ்நாட்டை உலகில் உயர்த்துவோம். பசுமையும் பாரம்பரியமும் அதை பாதுகாப்பது பற்றியும் நன்கு தெரிந்துவிட்டீர்களா நண்பர்களே? சரியா போச்சு. பசுமையும் பாரம்பரியமும் நம் உயிர் போன்றது, எனவே அதை பாதுகாப்பது நம் கடமை. பசுமையும் பாரம்பரியம் பற்றி இந்த வானொலி நிகழ்ச்சியில் எமக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி.
1: நன்றி என்று சொல்லுகிறோம் நாங்கள், நன்றி என்று சொல்லுகிறோம்.
0: வில்லிசையில் பாடிய மற்றும் கேட்ட அனைவருக்கும் எங்கள் வில்லிசைக்குழு

0: பசுமையும் பாரம்பரியமும் இணைந்ததுதான் நம் வாழ்க்கை என்பதே இசை மூலம் இனிய கதையை எடுத்து கூறிய வில்லிசை குழுவினர்களுக்கு நன்றி. நாட்டுப்புற கலைகள் நமது பண்பாட்டு பாரம்பரியம். இந்த கலையை பற்றி கூற வருகிறார் ஷாஜினி.
1: அனைவருக்கும் வணக்கம். கலை என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி தகவல் ஊடகமாகவும் கலாச்சார பாலமாகவும் திகழ்கிறது. இயல்பாக தோன்றி இயற்கையோடு இணைந்து உணர்ச்சிகளின் உறைவிடமாய் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துபவை நாட்டுப்புற கலைகள். இவை பெரும்பாலும் தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையவை ஆகும். கிராமங்களில் வாழ்கின்ற மக்கள் ஆடல் பாடல்கள் மூலம்

0: மக தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர். சில குறிப்பிடத்தக்க நாட்டுப்புற கலைகள் பற்றி இன்று காண்போம். கரகாட்டம். அம்மன் கரகம், ஆட்டக்கரகம் என கரகாட்டம் இரண்டு வகைப்படும். அம்மன் கரகம் எடுப்போர் பல நாட்கள் விரதம் இருந்து பக்தி நிலையுடன் இருப்பர். தெய்வத்தின் அருளாலே இவர்கள் கரகத்தை தாங்குகின்றனர் என்ற நம்பிக்கை உள்ளது. தொழில் முறையாக எடுக்கப்படுவது ஆட்டக்கரகமாகும். தொடக்க நிலை, வேக நிலை, அதிவேக நிலை என கரகாட்டத்தில் மூன்று வகையான நிலைகள் உள்ளன. காவடி ஆட்டம். முருகனை வழிபடும் போது காவடி ஆட்டம் நிகழ்த்தப்படும். காவடி குறுந்தடியால் செய்யப்பட்டு வளைந்த நிலையில் இருக்கும். காவடி தூக்குவோர் விரதம் இருந்து பக்தி உணர்வோடு இசைக்கேற்ப ஆடுவர். சிலர் காவடி தூக்கும் போது நாக்கில் அழகு குத்திக் கொள்வதும் வழக்கம். பொய்க்கால் குதிரையாட்டம். காலில் கட்டையை கட்டிக்கொண்டு குதிரை போன்ற அமைப்புக்குள் நின்று கொண்டு ஆடுவது பொய்க்கால் குதிரையாட்டம். குதிரையின் நடுவில் நின்று ஆடுவதற்கேற்ப துவாரங்கள் இருக்கும். குதிரையின் உருவம் மூங்கில் குச்சி மற்றும் அட்டைகளால் செய்யப்பட்டிருக்கும். மேலே பல நிறங்களால் ஆன துணி போர்த்தப்பட்டிருக்கும். மயிலாட்டம். மயில் போன்ற உருவம் செய்து அதில் முருகக்கடவுள் அமர்ந்திருப்பது போல் ஆடப்படுவது மயிலாட்டமாகும். மயில் தோகை விரித்து ஆடுவது போன்று ஆடுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மயில் வேடம் புனைந்திருப்பவர் மயில் மிரண்டு ஓடுவது போன்றும் மயங்கி மறல்வது போன்றும் ஆடி பார்வையாளர்களை பரவசப்படுத்துவார். சிலம்பாட்டம். கம்பை வைத்து சுழற்சி ஆடும் முறைக்கு சிலம்பாட்டம் என்று பெயர். சில நேரங்களில் இரண்டு கைகளிலும் இரு கம்பை வைத்துக் கொண்டு சுழற்சி ஆடுவர். அப்போது எதிரில் இருப்பவர் கல்லையோ அல்லது வேற எந்த பொருளையோ கொண்டு தாக்கினாலும் தன் மீது விழாதவாறு லாபகரமாக கம்பை சுழற்றுவர். புலியாட்டம். புலி போன்று வேடமணிந்தவரும் வேட்டைக்காரர் போன்று வேடமணிந்தவரும் சேர்ந்தாடும் ஆட்டமே புலியாட்டம். உடல் முழுவதும் மஞ்சள் மற்றும் கருப்பு வண்ண கோடுகளால் புலி போன்று வேடமிட்டிருப்பர். வேட்டைக்காரர் புலியை சுடுவதற்கு குறிப்பார்ப்பது போன்றும் புலி பதுங்குவது போன்றும் இருவரும் ஆடுவர். ஒயிலாட்டம். கிராம கோவில்களில் ஒயிலாட்டம் விழா காலங்களில் ஆடப்படுகிறது. இதிகாச புராண வரலாற்று கதைகளே ஒயிலாட்டத்தில் பாடப்படும். கட்டபொம்மன், மதுரை வீரன், வள்ளி திருமணம் போன்ற கதைகள் இடம்பெறும். ஒயிலாட்டம் ஆடுவர் வெள்ளை ஆடை அணிந்திருப்பர். காலில் சலங்கையும் கட்டியிருப்பர். கையில் ஆளுக்கு ஒரு கைக்குட்டையை பிடித்திருப்பர். நுனியில் பிடித்து அதை அழகாக வீசியபடியே பாடி ஆடுவர். கோலாட்டம். கோலாட்டம் என்பது பெண்களுக்கென்றே உரிய ஆட்டமாகும். இரண்டு கோல்களை பயன்படுத்தி ஒன்றுடன் ஒன்று மோதி ஒலி எழுப்பி ஆடுகின்ற ஆட்டமே கோலாட்டமாகும். சமுதாயத்தை பற்றியும் தலைவர்களை பற்றியும் கோலாட்ட பாடல்கள் எழுதப்பட்டன. நமது முன்னோர்களின் நம்பிக்கைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நாட்டுப்புற கலைகள் மூலம் அறிய முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகாமல் அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை காக்க முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் தமிழகத்தின் தனித்தன்மையை வெளிக்காட்ட முடியும். நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அதை காப்பதும் காப்பாற்றாமல் இருப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது. நன்றி.
1: ஒவ்வொரு நாட்டுப்புற கலைகளின் பெருமையை பற்றி சிறப்பாக எடுத்து கூறிய ஷாஜினி அவர்களுக்கு நன்றி.

0: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலையின் 101. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிரேஸ் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் வழங்கும் வானொலிக்கு 90 பல்சுவே நிகழ்ச்சி.
1: சிரிப்பு என்பது ஆன்மாவுக்கு வழங்கப்படும் சிறந்த மருந்து என்பது பழமொழி. அந்த மருந்தை இன்று எங்களுக்கு அளிக்க வந்திருக்கிறார்கள் நம்முடைய நகைச்சுவை வீரர்கள் தன்யா, ஜூபிலிஞ்சிஜி, பிரதீபா, சுவாதிகா மற்றும் சுஷ்மிதா மேரி.
2: ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, நாலு 200, 800, கடனுக்கு 600 போச்சுன்னா சாப்பாடுக்கு 200 ஆச்சு. பல இடத்துல கிளினிக் வச்சுட்டேன், ஒருத்தம் கூட வரல. இன்னைக்கு 4 வந்திருக்காங்க. இவங்களை வச்சு இவங்க பரம்பரைக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியதான். முத பேஷண்ட கூப்பிடுவோம். ஐயா வாங்க, வந்து உட்காருங்க, சொல்லுங்க உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு.
3: நேத்து ஃபங்க்ஷன்ல 4 பர்கரு, 2 பிசா, 1 கிரில்லு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டேன். செம டேஸ்டா இருந்துச்சு. ஆனா எல்லாம் உள்ளதான் கிடைக்குது, ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது. ஏதாவது பண்ணுங்க டாக்டர்.
2: வயசான காலத்துல கண்டதையும் தின்னா இப்படிதான் இருக்கும். மாத்திரை தரேன், சரியாயி போயிரும். சிவப்பு கலர் மாத்திரை காலையிலயும், மஞ்சள் கலர் மாத்திரை மத்தியானமும், பச்சை கலர் மாத்திரை படுக்கும் போதும் சாப்பிடுங்க. இல்ல இல்ல, படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க.
3: கலர்னா ஞாபகம் வச்சுக்க எப்படி டாக்டர் சாப்பிடறது, கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்களேன்.
2: உங்க வீட்டு பக்கம் டிராபிக் சிக்னல் ஏதாச்சும் இருக்கா?
3: இருக்கு டாக்டர்.
2: டிராபிக் சிக்னல் மேல சிவப்பு கலர் லைட் எரியுதா, அத காலையிலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல மஞ்சள் கலர் லைட் எரியுதா, அத மதியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே பச்சை கலர் லைட் எரியுதா, அத நைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா?
3: இது சொல்றதெல்லாம் சரிதான். ஒருவேளை அந்த சிக்னல் லைட் ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி டாக்டர் சாப்பிடறது சொல்லுங்களேன்.
2: ரிப்பேர் பண்ண அப்புறம் சாப்பிடு. இப்ப ஃபீஸ குடுத்துட்டு கிளம்பு, அடுத்த பேஷண்ட கூப்பிடுவோம். எப்பா என்ன தேடிட்டு இருக்க?
4: இல்ல, இதுல 2 சேர் இருக்குல்ல, அதுல எதுல உட்காரன்னு தான் தெரியல டாக்டர்.
2: அதான் முன்னாடி 1 சேர் இருக்குல்ல, அதுல உட்கார வேண்டியதானே. சொல்லுங்க என்ன பிரச்சனை
4: டாக்டர். 2 நாளா எதை பார்த்தாலும் 2-2 தெரியுது டாக்டர், அதனால ஏகப்பட்ட பிரச்சனை.
2: சரி சொல்லு என்னாச்சுன்னு.
4: வார வழியில ஒரு டீ கடையில போய் ஒரு டீ கேட்டா அவன் என்னடான்னு 2 டீ குடுக்கறான். ஏன்டா 2 டீ குடுக்கறான்னு கேட்டா அவன் ஏன் காது மேலே அப்பி இது 1 டீ தான் சொல்லிட்டு போறான். இது போல ஏகப்பட்ட பிரச்சனை டாக்டர். நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும்.
2: 2 பேரா? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ரைட், இத வச்சு 2 பீசா வாங்கிட வேண்டியதான். அது எல்லாம் பிரச்சனை இல்ல. நான் குடுக்கற மாத்திரை 2 நாளைக்கு சாப்பிடு, 2 மணி நேரம் வெயில நில்லு, 2 வருஷத்துல சரியாயி போயிரும்.
4: கண்டிப்பா நீங்க சொல்றத செய்யறேன் டாக்டர். உங்களுக்கு 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர்.
2: நன்றி எல்லாம் வேணாம். என் ஃபீஸ் 200, அவர் ஃபீஸ் 200. மொத்தம் 400 குடுத்துட்டு கிளம்பு. என்னப்பா 400 கேட்டா 200 குடுக்க?
4: டாக்டர் நல்லா பாருங்க டாக்டர், 2 200 குடுத்துருக்கேன்ல.
2: இப்போ நான் ஒத்துக்கிறேன். ஓகே, எல்லாம் 2 தெரியுதுன்னு. சரி பரவாயில்ல, கிளம்பு, அடுத்த பேஷண்ட கூப்பிடுவோம். உட்காருங்க, சொல்லுங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை.
3: உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனவும் இல்ல டாக்டர், மனசுக்குதான்.
2: மனசுக்கா? மனசுக்கு என்ன பண்ணுது?
3: மனசெல்லாம் ஒரே படபடா இருக்கு டாக்டர். அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி ஷோக் ஆகுது, அடிக்கடி அழகு வருது. என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர்.
2: என்ன இந்த பேப்பர் வாங்குங்க
3: டாக்டர். என்ன சீரியல் எல்லாம் பாக்க வேண்டாம் என்ன எழுதி இருக்கு?
2: எஸ், நீங்க டிவி சீரியல் பாக்குறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இனிமே டிவி சீரியல் பாக்காத
3: டாக்டர். அப்பனா என்னதான் பாக்குறது?
2: அதான் ரேடியோல காமெடி ஷோ வருதாமே, அத பார்த்து சிரிக்க வேண்டியதானே. இந்த வியாதியும் வராது.
3: சரி டாக்டர், நான் இப்பவே கேட்க போறேன்,
2: அடுத்த பேஷண்ட கூப்பிடுவோம். ஐயா என்ன இப்படி நடுங்கிட்டு உட்காறீங்க?
5: நான் வெளியூருங்க டாக்டர், உங்களை பத்தி கேள்விப்பட்டுதான் இங்க வந்த. நீங்க ரொம்ப கைராசியான டாக்டர் ஆமே, உங்க கைய கொஞ்சம் கொடுங்க டாக்டர்.
2: ஐயோ உட்காருங்க உட்காருங்க. ஏன் உங்க ஊர்ல வைத்தியம் பார்க்க வேண்டியதானே?
5: அந்த ஊர்ல யாரும் சரியில்ல டாக்டர். ஏதோ 14 தனியா இருக்கணும்னு சொல்லுறாங்க. ஏதோ ரகோனாவோ கொரோனாவோ என்ன சொல்லுறாங்க. அப்படின்னா

0: என்ன டாக்டர்?
1: என்னது, கொரோனாவா? சோலி முடிஞ்சு. இதுக்குதான் முன்னோடு சொல்லுவாங்க எல்லாம் ஆராய்ஞ்சு செய்யணும்னு.
2: வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதற்கு இணங்க நம்மளை மகிழ்வித்த குழுவினர்களுக்கு நன்றி. தகவல், இசை, கல்வி, மகிழ்ச்சி என எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நமக்கு தரக்கூடிய வலிமை வானொலிக்கு உண்டு. அத்தகைய வானொலியின் அதிசயத்தை பற்றி கூற வந்துள்ளார் த்ரிஷா.
3: வானொலியே, நீ ஓர் அதிசயம், மார்க்கோனி கண்ட அதிசயம். வானில் பறக்கும் ஒலி, இதயத்தில் நிற்கும் நதி, காலை எழுந்தவுடனே குரலால் எழுப்பும் தோழன், தாயின் பாசம் போல காலை முதல் இரவு வரை கேட்கும் குரல். கண்கள் தேவையில்லை, காதுகள் போதும் அதன் மாயம் கேட்க. பசுமை நிலம் போல மனதை இழைக்கும் வானொலி, எங்கும் எளிதில் எடுத்து செல்லும் சிறிய அற்புதம். உழைப்போரின் தோழன், சாலை வழி பயணிகளின் நண்பன், மனம் சோர்ந்த போது இசையால் ஆறுதல் தருவான். சொல்வோடும் ஓடையில் அறிவு மலர்கள் மலர்கின்றன. ஊர் ஊராக இணைக்கும் குரல் பாலம், கண்ணுக்கு தெரியாது ஆனால் இதயம் தொடும் அதிசயம். கல்வி, விளம்பரம், மகிழ்ச்சி போன்ற அனைத்து முகங்களையும் கொண்டது. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அதன் மகிமை குறையவில்லை. ஆகாஷவாணி மக்களின் இதய தாளத்தில் ஒலிக்கும் நண்பன். 90 ஆண்டுகள் தாண்டி வந்தாய், தொலைந்த சத்தத்தையும் நினைவில் வைத்தாய். காலம் மாறினும் நீ மாறவில்லை, மக்களின் இதயத்தில் இடம் பிடிக்க காத்திருக்கிறாய். இனிய 90ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் ஆகாஷவாணியே, எங்கள் வானொலியே. உன் ஒலி என்றும் உலகம் முழுவதும் முழங்கட்டுமே.
4: கல்லூரி மாணவிகள் வழங்கக்கூடிய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடலையும் கேட்டறலாம்.

ஒருமை உன்னை உயிர் உள்ளவனாக்கும் என்னும் உன்னதமான கருத்தை வலியுறுத்தி ஒரு சிறந்த மலையாள கதையை நமக்கு தந்த அபிஷா வில்ஃப்ரெட்டுக்கு நன்றி.

0: இவ்வளவு நேரமாக எங்கள் புரோகிராமை கேட்டு நேயர்கள் அனைவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: இதுவரை வானொலிக்கு 90 கிரேஸ் கல்வியல் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் தங்க பிரியங்கா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
8: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
9: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
8: எங்க

0: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கு. ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கிறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும். மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
4: மேஷ் கன்னியாகுமரி.
5: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
6: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
7: மாட்டிக்கிட்டீங்க,
0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சொல்கிறது.
1: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
2: நேர்களை, நமது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள், 7:25 உழவர் உலக நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மீன்பிடி தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முள்ளூர் துறை எஸ் பேபி ஜான் அவர்கள், அமுத சுரபி இ நாம் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கழலை நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். இன்று இரவு 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 மக்களிடம் மனம் திறந்து பேசிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் மனதின் குரல் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:30 திரையிசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10:00 ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஏ ஏரையா அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். இன்று இரவு 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானு நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சூத்தில்லை வனம் அவர்கள், 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டாரச் செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 தென்குமரி தேனிலை தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 திரையிசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். காலை 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து திரையிசை, 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரத நிகழ்ச்சி, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் வித் கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைத்ரி, மரியா லிபியாள் ஆகியோர் பங்குபெற்ற சித்திரம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Naresh Mago. Prime Minister Narendra Modi today lauded several citizens for their outstanding contributions to social causes, highlighting their inspiring initiatives and achievements. Addressing the nation in his monthly radio program Mann Ki Baat on Akashvani, Mr. Modi spoke about Saji Valasheril of Kerala, who runs a free swimming club that has helped more than 15,000 people learn swimming. He also highlighted the efforts of Akash Gupta from Basti in Uttar Pradesh, who launched a campaign to clean the Manorama River. Mr. Modi further shared the story of Balakrishna Iyer, a retired teacher from Goa who worked to address water scarcity issues. He also praised educator Girija Amma of Tamil Nadu for her contribution to the welfare of soldiers.
4: तमिलनाडु के नागरकोइल में मेरी मुलाकात एक टीचर से हुई. करीब 3 दशक पहले भी मैं उनसे मिला था. मैं बात कर रहा हूँ गिरिजा अम्मा जी की. इस मुलाकात के दौरान कुछ युवा स्टूडेंट्स भी उनके साथ थे. गिरिजा अम्मा जी करीब 15 स्कूल चलाती हैं. इनमें चेन्नई का जय गोपाल गरोड़िया हिंदू विद्यालय बहुत प्रमुख है. उनकी देशभक्ति की भावना हर भारतवासी को प्रेरित करने वाली है.
3: Highlighting India's sporting achievements, Mr. Modi congratulated athletes Gurinder Veer Singh, Vishal TK, Tejaswin Shankar, Dev Meena and Kuldeep Kumar for setting new national records at the National Senior Athletics Federation competition held in Ranchi, Jharkhand. Mr. Modi also reflected on the government's continuous efforts to preserve the country's priceless cultural heritage. Expressing concern over the prevailing heatwave conditions, the Prime Minister urged people to follow official advisories and take precautions to stay safe. He also encouraged the consumption of traditional summer beverages. The Election Commission has said that enumeration under Phase 3 of Special Intensive Revision, SIR, has begun in Odisha, Mizoram, Sikkim and Manipur. It said that all eligible electors whose enumeration forms are received by the elect

0: Electoral Registration Officer on or before the 28th of June will be included in the draft electoral rolls. The objective of SIR is that no eligible citizen is left out while no ineligible person is included in the electoral roll. Science and Technology Minister Dr. Jitendra Singh today said India has transformed from a technology follower to a technology leader over the past 12 years. Speaking in a podcast with Doordarshan News, Dr. Singh said the country is playing an increasingly important role in the development of frontier technologies and helping shape the future of global innovation. In Himachal Pradesh, 8 people lost their lives after their vehicle fell into a deep gorge in the Chamba district. The deceased include 7 tourists from Chhattisgarh and the driver of the vehicle. The tourists had been visiting Himachal Pradesh for sightseeing and were staying in Dalhousie before leaving for Sach Pass on Friday. When they failed to return, the hotel management alerted the police, after which the search operation was initiated. Authorities later located the vehicle deep inside the gorge. The Central Board of Secondary Education, CBSE, has said an expert team of cybersecurity professionals from various government agencies and Indian Institutes of Technology has been deployed to secure the OnMark portal, which is its on-screen marking OSM system utilized for evaluation of Class 12 answer sheets. In a social media post, the board said vulnerabilities have been identified and contained and a thorough review is being carried out to rule out any other exploitable weaknesses. The Terminal Ballistics Research Laboratory of the DRDO today successfully conducted trial of a powerful high-caliber bomb at its facility at Ramgarh in Panchkula district of Haryana. The test was conducted amid comprehensive security arrangements. In badminton, the Indian pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinched the men's doubles title in Singapore Open today. The duo defeated Indonesian combination of Muhammad Shohibul Fikri and Fajar Alfian 18-21, 21-17, 21-16 in the final to win their first title in 2 years. The Indian pair had won the Thailand Open in May 2024. In IPL cricket, Gujarat Titans and defending champions Royal Challengers Bengaluru are all set for epic title clash at Narendra Modi Stadium in Ahmedabad this evening. Both teams are aiming for their second IPL title. Gujarat won their maiden crown in 2022. And that is the end of this news bulletin.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து ஜூன் திங்கள் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாக நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி

0: கல்வித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு தணிப்பு எதிர்நோக்கு நிலை நிவாரணம் ஆராய்ச்சி புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் போன்ற வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்டா பிரபந்தன் புரஸ்கார் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இனங்களில் சிறப்பாக பங்காற்றிய தனிநபர்கள் நிறுவனங்கள் ஆராய்ச்சி மையங்கள் தொண்டு நிறுவனங்கள் தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளமான https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் கிளிக் செய்து தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் செப்டம்பர் மாதம் 30 தேதியாகும் என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் SMRV மகளிர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் 3 ஜூன் மாதம் 3 வரை விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கலாம். 10 வகுப்பு தேர்ச்சி கல்வி தகுதிக்கு 2 பயிற்சி காலத்துடன் கட்டிடக்கலை படவரைவாளர் கம்மியர் மின்னணுவியல் மருத்துவ மின்னணுவியல் நுட்பவியலாளர் போன்ற பயிற்சிகளும் 8 வகுப்பு தேர்ச்சி 1 பயிற்சி காலமாக ஆடை தயாரித்தல் பாடப்பிரிவும் 10 வகுப்பு தேர்ச்சி கல்வி தகுதிக்கு 1 பயிற்சி கால படிப்புகளான கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர் சுருக்கெழுத்து மற்றும் செயலக உதவியாளர் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர் நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் போன்ற பாடப்பிரிவுகளில் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9499055807 மற்றும் 9442039779 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 04652222569. நேர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:15. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5
3: குட் ஈவினிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
3: இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற தமிழ் வார்த்தை தௌதிகம். தௌதிகம் அப்படின்னா முத்து அப்படின்னு அர்த்தம்.
4: இதுக்கு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். அரசனுடைய கிரீடத்தில் பதிக்கப்பட்ட தௌதிகம் நிலவை போல ஒளி வீசியது. அரசனுடைய கிரீடத்துல முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு, அந்த முத்துக்களானது நிலவை போல ரொம்ப பிரகாசமா ஒளி வீசுது அப்படின்னு சொல்றாங்க.
3: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
5: This is the first time I knew we're getting together. Oh baby, I feel so good.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வார்த்தை ரசிபிள். RASCIBLE. ரசிபிள் அப்படின்னா முன்கோபி. சின்ன சின்ன விஷயங்கள கூட பொறுமை இல்லாம கத்தக்கூடிய குணம் உடையவங்களை தான் இந்த வார்த்தை குறிக்குது.
3: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், lack of sleep can make anyone feel rasible and tired. அதாவது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பேற்பட்டவங்களை கூட எரிச்சல் அடைய செய்யும், சோர்வடைய செய்யும், கோபமூட்டும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தம்.
4: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
3: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல தி ஃபாஸ்ட் க்ரோயிங் ஜெயண்ட் பேம்பூ, அதாவது வேகமா வளரக்கூடிய மூங்கில் வகைகள், இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா தாவரங்கள் வளர்றதுக்கு வாரக்கணக்கோ இல்ல மாசக்கணக்கோ ஆகும். ஆனா மூங்கில்ல சில இனங்கள், அதாவது இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் ஜெயண்ட் பேம்பூ எல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சில இனங்கள் வந்து உலகத்திலேயே அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தின கூடுதல் தகவல்கள் இந்த செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம்.
4: சில வகை மூங்கில்கள்

0: ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல 3 அடி கூட வளரக்கூடியதான். 3 அடி அப்படின்னா 91 சென்டிமீட்டர் வளரக்கூடியதான். இதை நாம இந்த மூங்கில் மரத்து பக்கத்திலே நாம ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து நேரடியா கூட பாக்கலாம் அந்த செடி எவ்வளவு வேகமா வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மத்த மரங்களை போல மூங்கில்ல கிளைகள் கிடையாது, அது ஒரு குழாய் போல நேரா மேல வளருது, அதனுடைய செல்களும் மிக வேகமா பகுப்படையுது. இந்த மூங்கில் ஆனது மரம் கிடையாது, புல் வகையை சேர்ந்த ஒரு இனம். ஒரு முறை இந்த மூங்கில வெட்டணும் அப்படின்னா அது வேர்ல இருந்து மிக வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குமா?
1: பொதுவா இந்த மூங்கில்ல ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகை மூங்கில் வந்து 60 முதல் 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த இனம் வந்து உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த சீதோஷ்ண நிலையில இருந்தாலும், இந்தியா, சைனா, அமெரிக்கா மாதிரி எந்த கண்ட்ரில அது இருந்தா கூட, அது எல்லாமே ஒரே டைம்ல தான் பூக்குமா. அது பூத்து முடிஞ்ச உடனே அது எல்லாமே ஒரே நேரத்துல தான் அதே மாதிரி காஞ்சு போகுமா. இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு மக்களிடம் மனம் திறந்து பேசிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
4: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:20.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
6: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
7: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
8: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
7: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
8: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
7: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
8: உலகத்தரத்தில் லேப் வசதி,
7: CT MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
8: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
7: கால் 7904473872.
9: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
10: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
9: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
10: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
9: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
10: 0465225390.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
14: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
15: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
16: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
17: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
16: பாட்டில் வார்ட்ராப்,
17: ஷோகேஸ் பொருட்கள்,
16: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
17: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
18: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
19: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
20: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
21: மெல்லிசை கேட்கலாம் நேர்களே.
22: இமய பர்வத என தொடங்கும் பாடலை பாடியவர் TK ஜெயராமன். இசை TK ராமமூர்த்தி. பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

0: அக்கா பாரு,
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டே. வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
3: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
2: எனக்கு தெரியும்ல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: மூணு காலேஜ்லயும்
7: கவலைப்படாத,
6: ஃபீஸ பாரு.
2: ஏஹே, எப்படி இருக்கப்பா?
6: என்னாச்சு?
7: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ, வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
9: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
8: நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
10: மேரே பியாரே தேசவாசி.

0: எனது அருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
1: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக் கொள்கிறேன்.
1: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை 1 நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக இந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலகளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே

0: 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகளில் இருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த செப்பு பட்டங்களில் கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்க கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம். முதலில் டும் டும் டும் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: திரை செயல் அடுத்ததாக சிறைச்சாலை திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் அறிவுமதி.

0: மொபைல் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: திரை இசையில் அடுத்ததாக ஸ்டார் திரைப்படத்திற்காக கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் பழனி பாரதி.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC ல
1: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கோலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
2: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்கலாம். முதலில் சௌமியா பாடிய பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கரி கிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை இன்னிசை நேரம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்கான மத்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கலை, இலக்கியம், விளையாட்டு, சமூக சேவை, கல்வி, மருத்துவம் மற்றும் பொது விவகாரம் போன்ற துறைகளில் நீண்ட நாட்களாக சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் தனிநபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். தகுதியுடையவர்கள் வருகிற July 31 awards.gov.in என்ற மத்திய அரசின் இணையதளத்தில் தங்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் அதன் அசல் விண்ணப்ப நகலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அறை 88 இயங்கி வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு குடிநீர் மற்றும் வளர்ச்சித் திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவிலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீருந்து நிலையம் மற்றும் குளத்துப்பட்டி உசிலம்பட்டி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மின் மோட்டார்களின் செயல்பாடு மற்றும் குடிநீர் விநியோக முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குடிநீரில் கிருமிநாசினிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எரியோடு நால்ரோடு பகுதியில் 916 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் நடப்பு கல்வி ஆண்டில் கல்லூரி படிப்பில் சேருவதற்கான சார்ந்தோர் சான்றிதழை திண்டுக்கல் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இச்சான்றிதழை பெற கல்லூரி விண்ணப்ப படிவம், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சார்ந்தோரின் அடையாள அட்டை, முன்னாள் படை வீரரின் அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த கல்வி ஆண்டில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் இந்த ஆண்டிற்கு செல்லாது என்றும், ஒரு படிப்பிற்காக பெறப்படும் சான்றிதழ் அந்த படிப்பிற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த சான்றானது வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். 2026 வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வீர தீர செயல்கள் புரிந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலையுடன் கூடிய இந்த விருதானது சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. தகுதியுடையவர்கள் வருகிற June 19 awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் அசல் நகலை திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் June 1 முதல் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மற்றும் நீட்ஸ், அண்ணல் அம்பேத்கர் திட்டங்களின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் மற்றும்

0: வட்டி மானியங்களுடன் கடன் உதவியானது வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பரளிப்புதூர் மற்றும் தோத்தம்பட்டி பகுதிகளில் 45,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறைகளையும் மற்றும் சமையலறை கட்டிடங்களையும் லிங்கவாடி துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் June 4 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வளாக தூய்மை குறித்தும் கால்நடை மருத்துவமனை மருந்து இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வேலாயம்பட்டி சாலை மேம்பாட்டு பணியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கோடை காலத்தில் கவரும் விதமாக 63 மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமிக்க இந்த மலர் கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழுகுழு தட்பவெப்ப நிலைக்கு நடுவே கண்களுக்கு விருந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்க உள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் 1 காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடன் உதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாக

0: வழங்கவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் 2வது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது 2வது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் 2 முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
0: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று

0: ஆட்டத்தில் வீர் சோத்ராணி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாதில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளியேசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: எதிர்பார்க்கப்படும் வானிலை, இன்றும் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும், வானம் மேகமூட்டத்துடன் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னினார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு குடிகளுக்கும் 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு கரைசலை 5 முதல் 10 லிட்டர் என்ற அளவில் கலந்து கொடியின் தூர் பகுதியில் ஊற்ற வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின்னடவு செய்யவும். கோகோ பயிர்களில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகள்

மேற்கொள்ளவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் விதை விற்பனைக்கு உள்ளதால் விவசாய பெருமக்கள் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது, மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கிச் சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசாயன உரம் உடைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. உரங்களை விற்பனை முனைய இயந்திரம் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு யூரியா உரங்களை தேவைப்படும் அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்யக்கூடாது. யூரியா உரங்களை விற்பனை செய்யும்போது பட்டியலில் விவசாயி முகவரி மற்றும் விவசாயியின் தொலைபேசி எண்ணுடன் விவசாயியின் கையொப்பம் பெற வேண்டும். உரம் விற்பனை நிலையத்தில் உரம் இருப்பு மற்றும் விலைப்பட்டியல் கட்டாயமாக பராமரிக்க வேண்டும். எப்பொழுதும் விற்பனை நிலையத்தின் இருப்பு விவரங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொட்டாஷ் போன்ற உரங்களின் அதிகபட்ச விலைகள் தற்பொழுது மாற்றப்பட்டு வருவதால் புதிதாக வரும் உரம் உடைகளை தனியாக பராமரிக்க வேண்டும் எனவும், உரம் உடையில் உள்ள அதிகபட்ச விலைக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. உர விற்பனையை கண்காணிக்க அந்தந்த வட்டார உர ஆய்வாளர் கடையை தினமும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிற மாவட்டங்களில் இருந்து கண்காணிப்பு குழு இம்மாவட்ட கடைகளை சோதனை செய்திட உள்ளது என வேளாண்மைத்துறை அறிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்

0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, மீன்பிடி தொழில், முள்ளூர் துறை எஸ் பேபிஜான் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கலலி நோய், ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே விவசாயம் பேணுவோம், உழவு தொழிலை காப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இதில் மீன்பிடி தொழில் முள்ளூர் துறை எஸ் பேபிஜான் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: குமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரம் மட்டும் இல்லாம பலவிதமான இடங்கள்ல மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவா வந்து மீன் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ரொம்ப வருஷமா கடல் தொழில ஈடுபாடோட செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் நாங்க கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
4: வணக்கம்.
3: சிறு வயதா இருக்கும்போது எத்தனை வயதுல இருந்து இந்த கடல் தொழிலுக்கு உள்ளாடி போனீங்க?
4: நாங்க ஒரு 7-8 படிக்கும் போது அப்பா கடல் தொழில் போகும்போது சேட்டர்டே லீவ் கிடைக்கும் போது கூட போறது. ஏன்னா அப்ப நமக்கு ஒரு 5 ரூபாய் கிடைக்கும் போது அது இன்ட்ரெஸ்டா போறது. அதுல இருந்து இப்போதைக்கு அது பழகிட்டோம்.
3: கடல் தொழிலுக்கு உள்ளாடி போகும்போது முதல் அனுபவம் எப்படி?
4: முதல் அனுபவம் வந்து ஃபர்ஸ்ட்ல போகும்போது இப்போதைக்கு விசைப்படகுகள் இருக்கு, அன்றைக்கு கையால தொடர்ந்துதான் போவோம். துடுப்புனால போறது. இப்பெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போகும்போது வாந்தி வரும், மயக்க மாதிரி வரும். அப்புறமா கொஞ்ச நாள் போக போக அது சரியாயிடும். இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை, மற்ற தொழில வந்து கிடைக்கும் கிடைக்கும், இது வந்து ஒரு நாள் லாட்டரி மாதிரி நினைச்சு கிடைக்கும்னு நினைச்சு நம்பிக்கையில போறது. அந்த நம்பிக்கையின் பேர்ல போகும்போது நிறைய சேதங்கள், உயிர் சேதங்களும் வரும். எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் போறோம்.
3: முன்னாடி காலகட்டங்கள்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
4: இதுல என்ன வித்தியாசம் என்னன்னா, முன்னாடி வந்து மீன் நம்மளை தேடி வரும்,

0: இப்ப நாங்க மீனை தேடி போறோம், கரை ஓரங்கள் எல்லாம் நிறைய மீன் வந்து கிடக்கும், அப்ப வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ஆட்கள் குறவு, எப்பவும் மீன் கிடைக்கும். அப்புறம் நமக்கு விசைப்படகுல வள்ளத்துல போக தொடங்கும் போது கொஞ்சம் கூட போனோம், அப்புறம் விசைப்படம், இப்ப வந்து ஆழ்கடல நமக்கு மீனை தேடி போயிட்டே இருக்கும். முன்னாடி மீன் கரையோரமே இருந்துச்சு. உதாரணமா சொல்ல போனா கொரோனா காலகட்டத்துல வந்து யாருமே தொழில் போகல, கரையோரங்கள் நிறைய மீன் வந்து ஒதுங்குச்சு. இப்ப மீன் பிடிக்கணும் எல்லாரும் போறதுனால மீன் வந்து ஆழ்கடல போயிட்டு நமக்கு அதை பின்னாடி விரட்டிட்டு போயிட்டே இருக்கும்.
1: சரி, இப்போ கடல் தொழில் அப்படின்னு பாக்கும்போது அடிப்படையில இப்போ கட்டுமரம், அதுக்கு பிறகு வள்ளம், அதுக்கு பிறகு நாட்டுப்படகு, விசைப்படகு, எவ்வளவு தூரம் வரைக்கும் போறது கூட இயல்பு இருக்கும், அந்த மீன்களை வந்து எடுத்துட்டு வரக்கூடிய திறன் அதுக்கு இருக்கும்.
0: இப்ப முன்னாடி கட்டுமரத்துல போகும்போது 2-3 கிலோமீட்டர் தூரத்துல போவோம், அப்புறம் வள்ளம் அப்படின்னு வரும்போது அது ஒரு 10 கிலோமீட்டர் போறோம். இப்போ டபுள் இன்ஜின் வச்சு விசைப்படகு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறாங்க. நாட்டுப்படகு இது சொல்றேன், அப்புறம் விசைப்படகு அவங்க போறது 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டு 15 நாள்ல இருந்து 45 நாட்கள் வரைக்கும் தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க. 3 டன் வரைக்கும் ஒரு சின்ன வள்ளத்துல கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 டன், அதுக்கு மேல வந்து 20-22 டன் கொண்டு வர்றது வரைக்கும் தேங்காய்பட்டினம் ஹார்பர்ல வசதிகள் இருக்கு.
1: சரி, இப்போ முதல் முதலா கடலுக்குள்ள போகும்போது வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அந்த மாதிரி வரவங்க விசைப்படகுல போறதுக்கு இயலாது. சின்ன படகுல போகும்போது இந்த பழக்கங்கள் இருக்கும், அவங்களுக்கு வாந்தி வரும், இதெல்லாம் வரும். அப்புறம் அது கொஞ்சம் நாள் கழிச்சாச்சுன்னா சரியாகும். அப்புறம் முதல் முதல்ல விசைப்படகுல போகும்போதும் இந்த பிரச்சனைகள் இருக்கும், அது ஒரு 2-3 நாள். அப்புறம் அங்கேயே இதுக்கு முன்னாடி போனவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க, அப்படி வாந்தி வந்தாலும் சாப்பிட்டு கொஞ்சம் படுத்துக்க, வேலை செய்ய வேண்டாம், தூங்க அப்படின்னு 2-3 நாள் கழியும் போது அது சரியா. ஏன்னா 40-30 நாள் அங்க கடல இருக்கணும், 5 நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாகிடும்.
1: சரி, இப்போ அந்த கடல் தொழிலுக்கு போகும்போது இப்போ நீங்க விசைப்படகா இருந்தா எத்தனை பேர் போவீங்க?
0: விசைப்படகு இப்போ வந்து தட்டுமடின்னு ஒண்ணு இருக்கு, 2 நாட்டுப்படகு சேர்ந்துதான் 1 மடி, அதுல 16-20 பேர் வரைக்கும் போவாங்க. நார்மலா சின்ன வள்ளங்கள்ல 5-7 பேர் போறாங்க. இன்னொன்று அதை விட ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு ஆள் போவாங்க. நேற்று அவங்க போய் இந்த கணவர் மீனு சூண்ட தொழில் பண்ணுவாங்க, தொண்டனங்கூரம் தூண்ட இருக்குல்ல, அது போய் தொண்டா, அது ஒரு ஆள் போவாங்க. 2 பேர் போவாங்க, 5-7 பேர் அப்படி போவாங்க. அது ஒருத்தரோட அவங்க வள்ளத்தோட தன்மையை பொறுத்து போவாங்க.
1: இப்போ சாதாரண குளச்சல் பகுதி, தேங்காய் பண்ணும் பகுதி இல்லாம வந்து பாக்கும்போது சாயங்கால வேலைகள்ல 2 பேர் 2 பேரா ஃபைபர் படகுல எல்லாம் போறாங்க, அவங்க எப்படி எங்க வரையும் போவாங்க, எவ்வளவு நேரத்துக்குள்ள வெளியே வருவாங்க?
0: அவங்க சாயந்தரங்க இருந்து 5 மணிக்கு போறவங்க, காற்று சரியாக இருந்தால் காலையில 6 மணிக்கு திரும்ப வருவாங்க. திடீர்னு காற்றோ மழையோ வந்தா நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு அவங்களுக்கு அந்த வானிலை நிலவரத்தை பொறுத்து உடனே வந்துருவாங்க. இப்போ இங்கேயே ஊர்ல அறிவிப்பு கொடுப்பாங்க, வானிலை மோசமா இருக்கன்னா எல்லாருக்கும் தான் தொலைபேசியில உடனே அங்க தொடர்பு கொள்வாங்க, வானிலை இப்படி போட்டிருக்காங்க உடனே கரைய வருங்க அப்படின்வாங்க. ஒரு காலகட்டத்துல என்னன்னா தீப்பந்தம் இங்க ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ இல்லது பஞ்சாயத்துல இருந்தோ கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படி இருக்கல மீனவர் துறையிலிருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்ப உடனே இங்க இருந்து தீப்பந்தம் காட்டும் போது ஏதோ ஊர்ல பிரச்சனைன்னு கடல் இருக்கவங்க எல்லாம் கரைய வந்துருவாங்க. இன்றைக்கு காலங்கள் மாறி தொலைத்தொடர்பு ரொம்ப இருக்கனால அதுலயே பேசி உடனே கரைய வராங்க. டிசம்பர் மாதம் என்பது குறைந்த நாள் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த சமயங்கள்ல கவர்மெண்ட் வந்து ஒரு 8000 ரூபாய், முன்னாடி 6000, 5000 ரூபாய், 6000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப கழிந்த வருடத்திலிருந்து 8000 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க, குறைந்த கால தடை காலம் அப்படின்ட்டு. ஆகஸ்ட் மாசத்துல வந்து ஒரு 8000 ரூபாய் கொடுக்கறாங்க, அது வந்து தடை காலம், 45 நாள் 60 நாட்கள் வந்து யாரும் தொழில் போக கூடாது. நாட்டுப்படகு கரையோரங்கள்ல போயிட்டு மீன் பிடித்துட்டு வருவாங்க. ஆழ்கடலுக்கு போறதுக்கு இயலாது, ஏன்னா எப்பவுமே மழை காற்று புயல், அதனால கவர்மெண்ட் சொல்லுங்க இந்த புயல் காலங்கள்ல நீங்க போனா எந்த நிவாரணமும் கவர்மெண்ட் தராது, அது முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுக்கறாங்க.
1: முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு கலங்கரை விளக்கம் தான் இருக்கும், நம்ம கரை பகுதிக்கு வர்றோம் அப்படின்னா. இப்போ வந்து விசைப்படகுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம அரசின் சார்ந்த திட்டங்கள், ஏதாவது GPS கருவியா இருந்தாலும் சரி, விசைப்படகு சம்பந்தமான அந்த தொழில்நுட்ப ரீதியிலும் சரி, அரசின் சார்பா உதவியா இருந்தாலும் சரி, புது புது தொழில்நுட்பங்கள் என்னென்ன பயன்படுத்துறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: நேவி கட்டணம் சொல்றாங்க, எக்கோ சவுண்டர் சொல்றாங்க. எக்கோ சவுண்டர் நமக்கு ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா அது எவ்வளவு ஆழம் எந்த இடம் இருக்கிறது நம்ம கரெக்டா பாயிண்ட் பண்ணிட்டோம். நமக்கு இன்றைக்கு ஒரு இடத்துல ஒர் 10 கிலோமீட்டர் தூரத்துல போயிட்டு அன்றைக்கு மீன் கிடைச்சிச்சு, நாளைக்கு அதே இடத்துக்கு கரெக்டா வரணும் என்றால் அதுல 1 ரூபாய் ஒரு காயின் போட்டாலும் கரெக்டா அந்த இடத்த போய் நமக்கு சேர இயலும். லொகேஷன் அனுப்பி கொடுக்கறோம்ல, அதே மாதிரி அங்க லொகேஷனை இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வருவாங்க, அதே லொகேஷனுக்கு மறுநாள் போறதுக்கு இவங்களுக்கு இயலும். கரையிலிருந்து போகும்போது எந்த லொகேஷன்ல இருந்து போறான்னு அவங்களுக்கு தெரியும், இரவு நேரம் எங்க காற்றடிச்சு எங்க போனாலும் அது திரும்ப அதே இடத்துக்கு வந்துருவாங்க. மைனஸ்ல போச்சுன்னா ஒன்னு, பிளஸ்ல போகும்போது வேற ஊர் போறோம், மைனஸ் அதே திசைக்கு கரெக்டா வந்து சேருவாங்க.
1: இப்போ நீங்க கடலுக்குள்ள போறீங்க, போகும்போது அந்த இந்த இடத்துல மீன் இருக்கு, இந்த மீன் தான் இருக்கு அப்படிங்கறத ஏதாவது நீங்க நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருவீங்க?
0: ஆமா, கண்டுபிடிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி கரெக்டா அந்த மீன்களை தெரியாம இருந்தாலும் அவங்க என்னன்னா அந்த இன்ஜஸ் கணக்காட்டி இந்த மீனுக்குன்னு ஒரு டி மாதிரி மானிட்டர் வச்சிருக்காங்க, அந்த மானிட்டர்ல இன்ஜஸ் இத்தனை இன்ச்சு மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இந்த உயரத்துல இந்த மாதிரி மீன்,
0: இப்போ 100 அடி ஆழம் இருக்கு, 100 அடி இறக்கும்போது 50வது அடியில இந்த மீன் இருக்குன்னா

0: சொல்லுவாங்க 50 அடி தொட்டு 60 அடி வரைக்கும் இந்த மீன் இருக்கு அப்படின்னு நமக்கு இங்க தெரியும்.
1: 50 அடி கீழே மீன் இருக்கிறத எப்படி பிடிப்பீங்க?
0: அதுக்கான சில புதிய டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. அது முன்ன வரும்போது கரெக்டா அப்ப எங்களுக்கு தெரியும் கேமரால இது வந்து இவ்வளவு அடிக்க வந்து 50 அடியில கிடைக்கும் போது 100 அடி கீழே கிடக்கும், 200 அடிக்கு கீழே மீன் இருக்கும். அதனால கண்டுபிடிப்பாங்க 200 அடிக்கு கீழே மீன் இருக்குன்ட்டு. ஆனா அந்த மீனை பிடிக்கிறதுக்கு இயலாது, அந்த மீனை மேல கொண்டு வர பாப்பாங்க. ஒரு 50 அடி வந்துட்ட உடனே அந்த மீனை வலை வச்சு பிடிப்பாங்க.
1: சரி, இப்ப நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து கடலுக்குள்ள போயிட்டு வரும்போது என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க சார்?
0: சிக்கல் வந்து கடல் காற்று அதிகம் இருக்கும்போது அது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. மழையும் அதிக மழை கனமழை பெய்யும் போது எங்களுக்கு அதுவும் ரொம்ப கரெக்டான இடத்துக்கு வந்து சேர இயலாது, அதுவும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஆழ்கடல் 40 நாள் 45 நாள் போறது, 15 நாள் பிரயாணம் பண்ணி வாரது 15 நாள் தொழில் மீன் பிடிப்போம். 45 நாள்ல வந்து 10 நாள் 5 நாள் தான் மீன் பிடிக்கிறது. இவ்வளவு தூரம் நாங்க போயிட்டு போகும்போது வீட்டுல ஒரு மரணங்கள் ஏற்பட்டால் சரியான நேரத்துக்கு இங்க வந்து சேர இயலை. எங்களுக்கு தகவல் கிடைச்சாலும் அங்க இருந்து வாரதுக்கு 5 நாள் ஆயிடும், 10 நாள் ஆயிடும். பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை விஷய படகுல திரும்ப வருவாங்க, இல்லன்னா வேற படகு இதுக்கு முன்னாடி மீன் பிடிச்சவங்க வந்துட்டு இருப்பாங்க. வயர்லெஸ்ல எல்லாரும் கான்டாக்ட் பண்ணும், யாரு கரைக்கு போறீங்கன்னு கேட்பாங்க. சரி நான் போற பையன் சொல்லாங்க போறோம், இப்படியாக இந்த பையனோட வீட்டுல வந்து இப்படி ஒரு இருந்துச்சு, உடனே எங்க கூட்டிட்டு போங்கன்னா நான் இந்த நாட்டிக்கல்ல இருக்கேன், நமக்கு அந்த நாட்டிக்கல்ல போய் பக்கத்துல போயிட்டு அது போய் எல்லார்ட்டையும் வயர்லெஸ் இருக்கும், எல்லாரும் மாறி மாறி தொடர்பு கொள்வோம்.
1: இல்ல அந்த விசைப்படகே அங்க போயிருமா, இல்ல வேற ஏதாவது வழிகள்ல அங்கிருந்து இங்க பிரயாணம் பண்ணி வருவீங்க?
0: வேற வழிகள் இங்க உதவி இல்ல, வெளிநாடுகள்ல வந்து ஹெலிகாப்டர் உதவி இருக்கு, இங்க அது கிடையாது. கண்டிப்பாக அது தேவை. ஏனென்றா ஒரு கடல்லயே சில டயத்துல காற்று அட்டாக் வருது, அட்டாக் வந்தா இங்க சரியான நேரத்துக்கு கொண்டு வந்த ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம்.
1: தடைகாலத்துக்கு முன்னாடி முன்னேற்பாடு ஏதாவது சேமிப்பு திட்டங்களோ எதுலயாவது அந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் அந்த மாதிரி பண்றது உண்டா?
0: முன்னாடி அது இல்லாம இருந்துச்சு, ஒரு சிலர்கிட்ட மட்டும் அந்த சேமிப்புகள் இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே ஆனா போதிய அளவு மீன் கிடைப்பதில்லை, கிடைக்கிறது இல்ல. சிலவங்க இப்போ வந்து ஒரு 16 பேர் தொழில் போற ஒரு இதுல 2 பேர் ஓனரா இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கணும், அவங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும், அவங்க என்ன ஏதாவது சேவ் பண்ணுவாங்க. இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் 1000 ரூபாய் கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காமல் இருக்கும். அது நீங்க விவசாயம் சொன்னீங்க, விவசாயத்துல ஒரு கூலிக்கு போனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா கண்டிப்பா 1000 ரூபாய் கிடைக்கும். கடல்ல வந்து அது நிரந்தரம் கிடையாது, 2000 ரூபாயும் கிடைக்கும், 5000 ரூபாயும் கிடைக்கும், கிடைக்காத நாட்கள் நிறைய இருக்கும்.
1: கரைக்கு வந்தாச்சு, வந்ததும் எப்படி அதை விற்பனை பண்றது? எப்படி
0: இந்த மீன் வந்து இங்க கொண்டு வந்த உடனே இங்க வியாபாரிகள் இருக்காங்க. இப்ப லேலம் போடுறதுன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க வந்து இப்ப வந்து 1 லட்ச ரூபாய் மீன் கொண்டு வந்தாங்கன்னா சொல்லுவாங்க 1 லட்ச ரூபான்னு அவங்க ரேட் போடுறாங்க. சிலவங்க மொத்தமா எடுக்கிறாங்க, சிலவங்க சில ரேட் 5000 5000 அப்படி கொடுக்கறாங்க. மீன் கொடுத்த உடனே அந்த ஏவாரின்னு சொல்ல ஒரு லேலக்காரன் அவங்க வந்து மொத்தமா காசு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாருக்கு? படகுக்காரவங்களுக்கு மொத்த காசு கொடுப்பாங்க. இவங்க அந்த காசை கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. 2 நாள் 3 நாள் 5 நாள் 6 நாள் கழித்து அந்த காசு கிடைக்கும். இதுல வந்து இவங்களுக்கு அந்த மீன் பிடிச்ச அந்த படகுக்காரன் 1 லட்ச ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. மீன் எடுத்துட்டு போனவங்களும் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இவங்களுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும், ஆனா உடனே காசு கொடுத்துருவாங்க.
1: அதாவது இந்த தொழிலுக்கு போய் உங்களுடைய குடும்பத்தினுடைய நல்ல காரியங்கள், குழந்தைகள் படிப்பு இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க?
0: இன்னைக்கு அரசு நிறைய உதவி திட்டங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. முன்னாடி ஒரு டாக்டர் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், காசு உள்ளவங்களுக்கு தான் படிக்கிறதுக்கு இயலும். ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க, அதனால மக்கள் படிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கடல் கரை ஓரம் தூத்தூர் சின்னத்துறை இறைமீன்துறை இந்த மீனவ கிராமங்கள்ல ஒரு பெண்கள் எடுத்துன்னு வீட்டு வேலை செய்யறாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, எம்ஃபில் முடிச்சிருக்காங்க, எம்எஸ்சி பிஎஸ்சி பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, வீட்டு வேலை பாக்குறாங்க. அதனால படிக்கிறாங்க, எல்லா மக்களுமே படிக்கிறாங்க, முன்னாடி மாதிரி கிடையாது. படிக்கிற இந்த மீனவ இதுல இருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டுதான் படிக்கிறாங்க. கவர்மெண்டும் உதவி பண்ணுது. எட்டாத கனியா இருந்துச்சு டாக்டர்ஸ் எல்லாம், இன்றைக்கு நிறைய மீனவ மக்கள் வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்க நன்றி சொல்லக்கூடியவர்.
1: சரி, இப்போ நீங்க உங்க குழந்தைங்களை மீன்வளத்துறை சார்ந்து பல படிப்புகள் இருக்கு, அது சார்ந்த படிப்புகளுக்கு ஏதாவது உத்வேகப்படுத்துறீங்களா, அதுக்கு ஆர்வம் காட்டுறீங்களா? அப்படி
0: ஆர்வம் இருக்கு. எங்களுக்கு புரிதல் இல்லாம இருந்துச்சு முன்னாடி. மக்கள் படிக்கிறாங்க, அதிகம் படிக்கிறாங்க, எதை படிச்சா வேலை கிடைக்கும் என்கிறது எங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாம இருந்துச்சு. இப்ப படிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து எங்க மீனவ பெண்கள் வந்து ஆண்களும் வேலைகள் போயிருக்காங்க. முன்னாடி வந்து கண்டிப்பா யாருமே வேலைக்கு இல்ல.
1: அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. நிறைவா இப்ப நிறைய மீனவ நண்பர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க, மற்ற மீனவர்களுக்கு என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க?
0: மீன் பிடிக்க போறவங்க எல்லாருமே மழை காலத்திலையும் புயல் காலத்திலையும் தன்னோட உயிரை பணை வைத்து போறதை விடையும் தன்னோட ஒரு சேஃப்டியாக எல்லாரும் தொழில் பண்ணணும் என்பதை நான் கேட்டுக்கிறது அவங்கள்ட்ட. முன்னாடி இருந்தோம், இதுக்காக கஷ்டப்பட்டு உயிரை கூட சுத்தமா நினைச்சு தொழில் போனோம். இப்ப நிறைய உயிர்களை நாங்க வந்து இழந்துட்டோம், சுனாமிலையும் சரி ஓகி புயல்லையும் சரி. அதனால இப்ப வந்து நம்மளோட உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால அதெல்லாம் பார்த்து மீன் பிடிக்கணும், அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதை ஏற்றபடி மீன் பிடிச்சாச்சு, நம்ம உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இருக்கும். நமக்கு நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே நம்மளை நம்பி இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டியும் நம்ம கண்டிப்பாக சேஃப்டியை முக்கியத்துவம் கொடுத்து தான் நமக்கு தொழில் போகணும் என்பதை நான் கேட்டுக்கிறேன்.
1: அதாவது இதுவரைக்கும்

0: அருமையா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னீங்க. தொழில்நுட்ப ரீதியா காலத்தினுடைய கட்டாயத்தின் பேர்லயும் வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விசைப்படகு தான் அதிகமான நாட்டிக்கல் மைல் வரைக்கும் போக முடியும். அது மட்டும் இல்லாம கடலுக்கு அடியில என்னென்ன மீன்கள் இருக்கு, எந்த இடத்துல இருக்கும், அதெல்லாம் கூட நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாகவும் அரசினுடைய பல திட்டங்கள் மூலமாகவும் நாங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கோம். இன்னொன்னு, தொழில்நுட்ப ரீதியா வீட்டுல இருக்கக்கூடியவங்களையும் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில அருமையான பல தொழில்நுட்ப சாதனங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் நமக்கு பயனுள்ளதா இருக்கு. இன்னொன்னு, முன்னாடி எல்லாம் கலங்கரை விளக்கத்தை பார்த்துதான் நம்முடைய கரை பகுதியை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்போ வந்து அந்த மேப் வசதிகள் மூலமாக இந்த இடத்துல இருக்கும், இன்னும் இவ்வளவு இத்தனை கிலோமீட்டர் போனா இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறத தொழில்நுட்ப ரீதியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிக ஆழங்களுக்கும் அதிக தூரங்களுக்கும் நம்ம பிரயாணம் செய்ய முடியுது. அதாவது மீன்பிடி தடை காலங்கள்ல நமக்கு மீன்பிடிக்க போக முடியாத நிலை இருந்தாலும் கூட அரசு வந்து நமக்கு 8,000 ரூபாய் கொடுக்கறதுனால பெரிய அளவு நம்மளால இது பண்ண முடியாட்டும் கூட ஓரளவு நம்முடைய குடும்பத்தை வந்து அதை ரன் பண்ற அளவுக்கு இந்த தொகை வந்து திருப்திகரமா தான் இருக்கு. இன்னொன்னு, நாம வந்து இப்போ அந்த படகு வச்சிருக்கக்கூடிய ஓனர் தான் அதிகமா ஷேர் போடுறதுனால அவங்களுக்கு அதிகமான தொகை கிடைச்சாலும் நம்முடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா வீட்டினுடைய நிலை நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம தினந்தோறும் ஓய்வு இல்லாம கடல் பகுதிக்கு போயிட்டு தான் இருக்கும். என்ன, இந்த தடை காலத்துல மட்டும்தான் மீனவர்கள் குடும்பத்தோட செலவு அளிக்கிற நாட்களே அந்த நாட்களை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்த பல திட்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அதன் மூலம் அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமை அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி.
2: இதுவரை மீன்பிடி தொழில் முள்ளூர் துறை எஸ் பேபிஜான் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி. இனி ஈனாம் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ தம்பி, வயலெல்லாம் சுத்தி பார்த்தம்பா, கதிரும் பொலியுமா இருக்கு. ஒரு மரக்கா வேப்பாட்டுல அதான் 21 ஓட்ட விளையக்கூடிய இடத்துல 35 ஓட்ட விளையும் போல எல்லாம் இருக்கு.
2: இனே பணத்தை அள்ளி போட்டு எல்லாம் இயற்கை உரம்னு சாணம் எவ்வளவு போட்டிருக்கேன்னு தெரியுமாண்ணே, எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் தெரியுமாண்ணே.
1: ஏ தம்பி, நீ கஷ்டப்பட்டது நான் இல்லன்னு சொல்லப்பா. வியாபாரம் அப்படின்னு வரும்போது அதான் அறுவடைக்கு பின்னால நம்ம வியாபாரியா கூட்டிட்டு வரட்டுமாப்பா?
2: இனே உங்க பேச்சு எனக்கு பிடிக்கலண்ணே. என்னன்னே வியாபாரி, முன்னாடி மாதிரி என்ன ஏமாத்திட்டு போலான்னு வந்திருக்கீங்களே. இப்ப என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பிரதம மந்திரி அறிவிச்சிருக்காரு, ஒண்ணு தெரியாத ஆளு மாதிரி என்னோட வந்து ஏமாத்த வந்திருக்கீங்களே. இனே உங்களுக்கு கூட அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிறகும் என்கிட்ட சொல்லாம தெரியாத மாதிரி அந்த வியாபாரி கிட்ட வித்து அவர்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு வாங்கினீங்க கூட எனக்கு நல்லா தெரியும்.
1: ஏ தம்பி, அண்ணனையா சந்தேகப்படுங்க.
2: இனே போதண்ணே போதண்ணே, இந்த வியாபாரிக்கு இடவாடே வேண்டாம்.
1: தம்பி, இப்ப கடைசி முடிவு என்னதான்ப்பா வர?
2: இனே ஈனாம்னு ஒரு திட்டம் வந்திருக்கான், அதுல விக்கிறதுனால எவ்வளவு லாபம் கிடைக்கும். ஏனே இங்க மட்டும் இல்ல, இந்திய அளவுல விக்கிறாம்னே இப்ப காஷ்மீர்ல ஒரு கோட்டைக்கு என்ன விலை, என்ன விலைக்கு விக்க முடியும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே, சொல்லி தந்திருக்காங்கண்ணே. யாங்கிட்ட சொன்னது போட்டு இனிமேல் எந்த விவசாயிகள்ட்ட இப்படி சொல்லாதீங்கண்ணே. அதுவும் சேகர் வீட்டு பக்கம் எல்லாம் போகாதீங்கண்ணே. போனீங்கன்னா உங்களுக்கு தப்பாதுண்ணே.
1: ஏ தம்பி, என்ன மாதிரியான வார்த்தை சொல்ற? இந்த விழிப்புக்கு என்ன காரணப்பா? அப்படி அந்த பயிற்சியில ஈனாம்னு வேற சொல்ற, அந்த திட்டம்னா என்னப்பா? அது சும்மா ஒரு பேச்சு வாக்குல தானப்பா இருந்து நடைமுறையில வந்துட்டா?
2: ஏனே நீங்க ஒன்னும் உருட்டாண்டா, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுகிட்டோம், தெரியாத மாதிரி எங்க நடந்துக்கிறது சரியில்லைண்ணே.
1: தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. ஏ முருகா, நீ கிளம்பப்பா. ரூபாயை உள்ளுகை, ரூபாயை உள்ளுகை. நம்ம ரெண்டு பேருக்கும் அடி தப்பாதுன்னு நினைக்கேன்.
2: ஏனே அங்க என்னென்ன குறுகுறு பேசிட்டு இருக்கீங்க? யாரு நினைக்கா வெளிய?
1: ஏ ஓடு ஓடு, ஏ ஓடு ஓடு.
2: யாரு நினைக்கா வெளிய?
1: தம்பி யாரு இல்லப்பா, லேசா ஒரு உமிழ் நீர் வந்தது, அத வெளிய போய் இது பண்ணிட்டு வந்தேன்.
2: அதுதானே பாத்தேன் அண்ணன், என்னமோ குசு குசுன்னு பேசின மாதிரி இருந்துச்சு.
1: அது வேற ஒண்ணு இல்லப்பா, லேசா இருமுன அந்த சத்தங்க தான் கேட்டிருக்கும் போலுக்கு. ஏய் நீ இன்னும் போலியா? ஏ கெட்ட கிளப்பட்ட பாரு, 500 ரூபாய் நோட்டு கிட்ட தூக்கி முந்திலவை.
2: என்னன்னு

0: இரும்பி குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க.
1: ஒன்னும் இல்லப்பா, ஏன் மனுஷனுக்கு இருமல் வரக்கூடாதாப்பா?
0: இல்லே, நான் உங்களுக்கு ஈ நாம்னா என்னன்னு சொல்லி தரட்டா?
1: சொல்லுப்பா சொல்லுப்பா.
0: ஈ நாம்னா இப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட விவசாய விளைபொருட்களை சந்தை செய்யறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட மின்னணு வேளாண் சந்தை தான் ஈ நாம்.
1: தம்பி, ஒழுங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே 1008 விஷயத்த உள்ளடக்கணுமா இல்ல தெரியும். அதனுடைய எதிரொலிப்பாதான் என்ன விரட்டையாப்பா.
0: ஆமா, அதனாலதான் உங்களை விரட்டுறேன்.
1: வேற என்னப்பா சொல்லிருக்கு?
0: நம்ம இடத்துல விளையிற பொருள் நம்ம இடம் சந்தையில தான் விக்க முடியும். இது அப்படி இல்லன்னு எங்க என்ன விளைபொருள் தேவை, நாளைக்கு இந்த பொருள் அழுகி போகும் அப்படிங்கிற பயமே இல்லாம.
1: ஏ தம்பி, நீ சொல்றத பார்த்தா பாதுகாப்பு வசதி, குளிர்பதன வசதி எல்லாமே ஏற்பாடு செய்யிருப்பாங்க போலுக்க.
0: ஆமாண்ணே, வேளாண் சந்தைன்னா சும்மாவா? நீங்க சொல்ற மாதிரி ஏமாத்து வேலை ஒண்ணும் கிடையாதுன்னு.
1: ஏ தம்பி, நான் ஒண்ணு கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டேன்.
0: கேளுங்கண்ணே, கோவத்தை கிளறிட்டு.
1: ஏ தம்பி, இந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்களா, அல்ல இன்னும் பெரிய பெரிய விவசாயிகள் விடுதலா இருக்கா?
0: ஓஹோ, இப்படி வேற என்ன இருக்கா? சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய 300 விவசாயிகள் யாரும் தப்பல, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு. தப்பி தவறி யாருக்கு வீட்டுல போய் கேட்டுறாதீங்க, தப்பாது உங்களுக்கு.
1: சரிப்பா, கோட்டைக்கு என்ன கொடுக்காங்களா?
0: கோட்டைக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே, கோட்டைக்கு எவ்வளவு?
1: ஏ கோட்டைக்கு 2000 வாங்கி தரம்ப்பா.
0: அந்த முருகன் தானே என் கண்ணுல எத்து படுறது.
1: நல்ல வேலைப்பா, முருகன் வந்தத தம்பி கவனிக்கலன்னு நினைக்கேன்.
0: என்னென்ன முறங்குறீங்க?
1: ஏ தம்பி, 2000 தாரேன்னு சொல்லுவேன், உங்களுக்கு அப்படி இதுல என்ன கிடைச்சிடும்? தேசிய வேளாண் மின்னணு சந்தையில
0: ஏனே காஷ்மீர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, அங்க கூட இங்க இருந்துகிட்டே நாங்க 5000 வித்து போடுவோம்னே.
1: ஏ தம்பி, விழிப்பாயிட்டேலப்பா.
0: என்ன விழிப்பாயிட்டோம்? ஏமாத்துறதுனால அந்த புத்தி வருதா உங்களுக்கு?
1: ஏ தம்பி, கோவப்படாதப்பா. என்கிட்ட கோவப்பட்டு
0: ஏனே கோவப்படாம என்னென்ன செய்ய சொல்றீங்க? எத்தனை வருஷம் எங்களை ஏமாத்தி இருக்கீங்க?
1: ஏ தம்பி, நிறைய வியாபாரிகள் வந்து கிராமப்புறங்கள்ல விற்பனை அப்படிங்கறத விடக்கூடிய தன்மையில வந்துட்டாங்களே.
0: என்ன சொல்றீங்கண்ணே? இன்னும் 1-2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி தொகை தரலன்னா கண்டிப்பா விட்டுருவாங்கண்ணே.
1: நீங்க கொடுக்க மாட்டீங்க.
0: எதுக்குன்னு கொடுக்கணும்? எங்க வாழ்க்கை சிறக்கண்டாமே.
1: ஏ தம்பி, எல்லாம் இருக்கட்டப்பா. இப்ப இந்த வேளாண் மின்னணு சந்தை அப்படிங்கிற விவரத்தை கேட்கும் போது எனக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. தம்பி தப்பா நினைக்காத, நான் கூட இந்த தகவலை பல விவசாயிகளுக்கும் சொல்லி ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துவேன்பா. இப்ப திருப்தி தானா?
0: இதான் அண்ணே, சிவசேனா இப்படிதான் இருக்கணும். ஏ, உங்ககிட்ட தேநீர் மட்டும் தானே போட சொன்னேன், அண்ணனுக்கும் எனக்கும் 6-6 இட்லி வச்சு சூட எடுத்துட்டு வா.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி, அப்போ நான் இந்த மாதிரியான உன்னுடைய உடன்பாட்டுக்கு உட்பட்டு வரல அப்படின்னா தேநீரோடி நின்ற வேண்டியதான்.
0: இப்பமாவது இது இப்படியே வந்தீங்கன்னா தேநீர் கூட கிடைக்காதுன்னு வாசல்ல பேசி அப்படியே அனுப்பி விட்டுருவோன்னு.

தாமத சுரபியில் இதுவரை ஈனாம் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கழலை நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள்.
3: நமக்கு கொரோனா வந்த காலகட்டத்துல கால்நடைகளுக்கு புதுசா பரவ ஆரம்பிச்ச நோய் தான் வந்து தோல் கழலை நோய். இதை நம்ம வந்து வட்டார வழக்குல பெரியம்மை நோய்னு சொல்லுவோம். இப்ப இந்த நோய் வந்த கால்நடைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உடம்பு முழுக்க வந்துட்டு பெரிய பெரிய கட்டிகள் மாதிரியும் கழலைகள் மாதிரியும் வந்துட்டு அம்மா போட்ட மாதிரி இருக்கும். இப்ப இந்த நோய் வந்து எப்படி ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவுதுன்னா, ஈக்கள் மூலியமாவும் கொசுக்கள் மூலியமாவும் பரவுது. இப்ப இந்த கட்டியிலே வந்து நிறைய சைஸ் இருக்கு. ஒன்னு வந்து சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், அந்த மாதிரி சைஸ் இருக்கு. சின்னதா இருக்கும் போது சரியாக சரியாக வந்து தன்னால அமுங்கிடும். பெருசா இருக்கும் போது வந்து சரியாகும் போது அதுல வந்துட்டு தழும்ப வந்து விட்டுட்டு சரியாகும். இந்த கட்டிகள் வந்து எந்தெந்த பகுதிகளில் வரும்னா, தோல் ஃபுல்லா வரும். கழுத்துக்கு கீழே, நெஞ்சு பகுதியில, கால் பகுதியில, மடிப்பகுதியில, காம்பு பகுதிகள்னு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பெருசு பெருசா அம்மா போட்ட மாதிரி இருக்கும். இது இல்லாம வேற என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா, கண்ணில இருந்தும் மூக்குல இருந்தும் தண்ணி வந்து வடிஞ்சுகிட்டே இருக்கும், எச்சில் அதிகமா வடிஞ்சுகிட்டே இருக்கும், தீவனம் எடுத்துக்காது. இப்ப தீவனம் எடுக்கிற அளவுமே வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். தோல் கழலை நோயுமே வந்துட்டு கண்ணு குட்டிகள்ல தான் வந்து அதிக விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்ப

0: இத பரவாம தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, கொட்டகையை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா இது கொசுக்கள் மூலம் பரவுறதுனால இப்போ கொட்டகையில வந்து சாண குவியல் வந்து கிளீன் பண்ணாம இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கொசுக்கள் பிரீட் ஆகும்போது அது மூலயமா தான் ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவுது. அப்போ அதை நம்ம கொட்டகையை சுத்தமா வச்சுக்கும் போது தோல்காடல நோய் வராம ஓரளவுக்கு நம்ம வந்து தடுக்கலாம். இப்போ சினையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அபாஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இதுல அதிகமா இருக்கு. இப்ப தோல்காடலை நோய் வராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தடுப்பூசி இருக்கு. 4 மாசத்துக்கு மேல இருக்க கண்ணுக்குட்டில இருந்து ஆரம்பிச்சு எல்லா பசுக்களுக்குமே நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சரியா பராமரிக்கும் போது கால்நடைகளுக்கு, அதாவது முக்கியமா வந்து மாடுகளுக்கு வந்து தோல்காடலை நோய் வராம நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம்.
1: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்,
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம். இன்னும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொடிகள் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ் ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
2: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமா செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில நாம ஜுகல்பந்திய கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சவால்ல இப்போ ஜுகல்பந்திய முதல் முறையா பார்க்கிறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்றாரு, பிறகு 3வது முறையா இதே மாதிரி. உங்க விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்க இந்த விஷயம் பத்தி விரிவா விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க செஞ்சிருக்கிற சாகசம் பத்தி எல்லாருக்கும் தெரியணும்.
3: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனா இப்ப நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகள்ல பதக்கமும் உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமும் ஜெயிச்சிருக்கேன். 2020

0: 1981 பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதிலிருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
1: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்க எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்திய

0: நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனா எனக்கு தெரியாது, அதுல இருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவுல இந்தியாவோட பிரதிநிதியா இருக்கேன்.
1: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்க எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில பெட்டி ஆபீசரா இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்கு. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டவங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னன்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படிதான் நான் எங்க அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும் போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்க ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அவங்க இது பத்தின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்க விளையாட போனப்ப தேசிய பதக்கத்தை ஜெயிச்சேன், எங்க அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்ட விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படிதான் என்னை அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்க டிவி பார்க்க விடல இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்துல ஓடுறத எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: ஐயா, நாங்க நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்க அப்பா கைப்பந்து விளையாடுவாரு. வீட்டுல பிரச்சனைகள் காரணமா அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாவே நிலைச்சு போச்சு. ஆனா தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு. நான் அவரு கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமா உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவாரு. உங்க கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில சொன்னா மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமா உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தாரு, தீவிரமான வெயில்ல ஓடினாரு, நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமா அமைஞ்சது. எங்கப்பா எனக்கு உத்வேகம் அளிச்சாரு. அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மால முடியாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பா செஞ்சு காட்டுவ, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்க அப்பா எனக்கு அந்த நம்பிக்கை அளிச்ச போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா?
1: நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்கீங்க. வெறும் 2 நாட்கள்ல நீங்க ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறதை பத்தி சொல்லும் போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதா இருந்தும் கூட நீங்க சிறப்பா செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்க விரும்புறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினைச்சு உறுதியோட இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்க சாதனை எத்தனை கடினமா இருந்துச்சு?
2: சார், நான் குரிந்தர் வீர் பேசுறேன். தொடக்கத்துல எல்லாம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சு, பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியா தான் செய்யறேன்னா, சரியா தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது இல்ல, சில வேலைகள்ல தான் கத்துக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியா இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்க வீட்டுல இருந்தவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்படிதான் சில நாள் மோசமா இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமா இருக்கலாம், இதனால எல்லாம் ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமா இருப்பாங்க. ஆனா பாருங்க, கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவாரு. நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மள ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற தெம்பு இன்னைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
0: சார், 2021 நான் தடகள துறையில நுழைஞ்ச போது, இது புதிய துறை, உன்னால செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் இதுல நுழைஞ்சாச்சு,

0: சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, நீ இந்த களத்துல குதிச்சேன்னு சொன்னா பின்னால திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனா செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதுல நுழைஞ்சதால இதுல இருந்து பின்வாங்கவே வாங்காத, இதுல முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலயும் நாங்க ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஆனா நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இரு, இந்தியர்களால ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏனா 10 நொடிகளுக்கு இல்ல, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒண்ணும் கடினமானது இல்ல, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்ன ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்க பயிற்சி மேற்கொண்ட போது நாங்க பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லயும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ ஏன் பதிவை முறியடிச்சியா? நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17க்கு கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2:15 கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்க கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்ப கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்புல ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்புல ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மத்தவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே. வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்துல களத்துல இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுல செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதுல விளையாட்டுல ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்புல இருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமா உழைச்சி நீங்க நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா

பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும், ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்கடாவும். பொதுவாக இந்த லங்கடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே,
இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில்

நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.

கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கை இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை. தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது.
இது மனதின் குரலோடு.

0: கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நேர்கள் தேசபக்தி பாடல் கேட்டீர்கள். பாடல் செங்கோட்டை திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம் நேர்களே.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: திரையிசையில் மஞ்சப்பை திரைப்படத்திற்காக ஹரிஹரசுதன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடலுக்கு இசை NR ரகுநாதன், வரிகள் யுகபாரதி.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientially Super Speciality Hospital.
2: திரையில் அடுத்ததாக கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திற்காக முகேஷ் முகமது மதுஸ்ரீ பாடிய பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் விவேகா

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: திரை செயலடுத்ததாக சன் டி வீரன் திரைப்படத்திற்காக பிரசன்னாரா, நமீரா பாபு பாடிய பாடலுக்கு இசை எஸ் என் அருணகிரி, வரிகள் மோகன்ராஜ்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரையிசையில் அடுத்ததாக சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடிய பாடலுக்கு இசை என் ஆர் ரகுநந்தன், வரிகள் மோகன்ராஜன்.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர்களே திரை இசை. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: in solving local problems and other social causes. Also compliments record-breaking performances by emerging athletes in national sports events in Mann Ki Baat program on Akashvani. CBSE deploys team of cybersecurity experts to secure OnMark portal for evaluation of class 12 answer sheets. BJP wins 3 out of 4 municipal corporations in Himachal Pradesh civic body polls. Over 45 people killed in a blast at a building storing explosives in Namkham town of Myanmar. India's Sattvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty clinch men's doubles title of Singapore Open badminton tournament. That is all in the news at 9. Good night.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியில் முதலாவதாக பேசக்கூடிய நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலிங்க ரகுமான்.
2: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன
3: பாடல்? பாண்டவர்கள் 1982 வெளிவந்த திரைப்படம். அதுல நம்ம மறைந்த மலேசிய வாசுதேவன் ஐயாவும் மறைந்த வாணிஜேரம் அம்மாவும் இணைந்து பாடுன பட்டு லட்சியில கழுத்துல ரத்தி நம்மால அப்படி தொங்குற இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்துல நேரிட்டா வேண்டி உனக்கா வேண்டிய தாங்கம்மா.
2: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.
4: தங்கா, நீ எங்கிட்டு இருக்கே?

0: பவனி வரும் குமரி நில நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: திரைப்படம் பலே பாண்டியா.
0: சரி, பாடல் கேட்டலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி.
2: இந்த நிலவுக்கு ஏத்தா இவ்வளவு ஓர வஞ்சனை?
3: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி.

0: நேர்களை பவனி வரும் குமரி நில நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க லில்லி அம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து மெல்ல
0: சரி, பாடல் கேட்டலாமா? நன்றி
1: நன்றி.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மேடம், நான் கண்டு பால் இருந்து பிரான்ஸ் மேடம்.
0: சொல்லுங்க
1: மேடம. பாட்டு பெருத்தலைவன் பாடல், கதையாரோ நீதானே இனமுனை பாட நான் தானே, நீதானே என் கோவில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலமாய் போவோம் பூந்தேரி, நினைத்தது யாரோ நீதானே தினமுன்னை பாட நான் தானே. அந்த இனிமையான பாடல்
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: பவனி வரும் குமரி நில நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: படகு
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி
1: நன்றி.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்
1: அனைவருக்கும், இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: உண்மை நகர், ஜே ஜெயக்குமார்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேக்குறீங்க?
1: படம் வந்து தண்ணி தரத்தில், அது சங்க கணேஷ்
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: நாட்டம்மா, பொண்ணு கிழக்க போற இலாட்டம்மா, கொடுதி நாட்டு
1: பூத்து போகும் கண்ணாடி அம்மன் சொன்னா ஏதாச்சும் பண்ணு கண்ணீர்.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம், கட்டணி கொல்லங்குளை நாகராஜன்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: படம் கர்ணன், பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது பாடல்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி
1: நன்றி மேடம், நன்றி, மிக்க நன்றி.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளருக்கு.
0: சொல்லுங்க ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி ராஜபேட்டையிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ஆண்டவன் கட்டளை. பாடல் வந்து அமைதியான நதியிலே ஓடும். இந்த பாடல் அனைத்து மேடம்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் கண்ணம்மாள் காயத்ரி. இன்னும் சில நொடிகளில் ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஏ ஏரையா அவர்களின்

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

ஸ்வத்பாதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு வாங்கும். 11:01 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக என்ன பாட்டு காத்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், கோடம்பாக்கம் படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு, ரகசியமானது காதல் அப்படிங்கிற பாடல். சிற்பி அவங்களுடைய அழகான வரிகளை கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோட. நான் சஹா பார்த்திபன்.

11:06 ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலையில. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்க போறோம். எஸ் ரைட், அந்த வரிசையில உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு தான் யாரடி நீ மோகினி படத்துல இருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாடல். ஹரிஹரன் அவங்களுடைய குரல்ல, நான் முத்துக்குமார் அவங்களுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில வந்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

11:12 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். விண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படின்னா, தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். வேல் படத்துல இருந்து கோவக்கார கிளியே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

எஸ் 11:16 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கோவக்கார கிளி அப்படின்னு வேல் படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே மேலோட பாட்டு தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக மலரே மௌனமா அப்படிங்கிற பாட்டு கருணா படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

11:22 ரொம்ப அழகான பாடலாக கேட்டு முடிச்சிங்க. மலரே மௌனமா அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிஹரன் அனுப்பமா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடின பாடல். வாலியா அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் உங்களுக்காக ஆசை படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கே வருவா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:27 ரொம்ப அழகான பாடல். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி குடி இங்க வருவான ஆசை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா அப்படின்னு ஹரிஹரன் மற்றும் சாதனா சரகம் பாடின பாடல். ஏ ரஹ்மானுடைய இசையில், வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் கேட்டு நினச்சிருக்கேன் இசையிலையோட.

எஸ், 11:35 ஆகிட்டு இருக்கிற அழகான பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக உயிரிய படத்திலிருந்து நெஞ்சினிலே அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல், நெஞ்சநிலை அப்படின்னு பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து என்ன பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீன்ஸ் படத்துலேருந்து எனக்கே எனக்கா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11:47 ரொம்ப அழகான பாடல், எனக்கே எனக்கா அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து இயற்கை படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன் அப்படின்னு திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11:53 ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மோட முகநூலில் இணைஞ்சிருக்க நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து பாடலுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து பண்ணியிருக்காங்க, அவரும் இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு பெரிய கைத்தட்டலோடு ரங்கசாமி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கோவை மாவட்டம் ஒண்டிபுத்தூர் அங்கிருந்து பண்ணியிருக்காங்க, அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முனிராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து பண்ணியிருக்காங்க. மதுரா குளத்தூர்லேருந்து பாலு இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் பார்த்திபன் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகசியமானது காதல் அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. புஷ்பா இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மந்தவெளியிலிருந்து விநாயகம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. கனகரத்தினம் ஒரு பெரிய ஹார்ட்டோட பர்வதவர்தினி சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 11:55 நம்மோட நினைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து அன்னக்கிளி நீவாடியன் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டுருக்கு. கீழணிஞ்சிருங்க இசையோடு. திரும்பவும் உங்களை நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.

0: 1.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz-ல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ் லவ்.

நேரம் 4 மணி. நேர்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் குரலில், ஈ ரா பழனிசாமி அவர்களின் வரிகளில், கொன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில், அகத்தியர் திரைப்படத்திற்காக நமசிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வாணி ஜெயராம் அவர்கள் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், வி குமார் மற்றும் காமதாஸ் இசையில் நங்கூரம் திரைப்படத்திற்காக கதிர்வேல் நாயகனே எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் மனசா மனசாமர்த்தியமேமி வர்தினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ரூபகதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கரகர பிரியாராகத்தில் அமைந்த செந்தில் ஆண்டவன் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ரூபகத்தாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.